0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் அம்பிகா சுத்தமான கற்பூரம் மற்றும் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
4: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆத்தி சூடி,
4: ஆத்தி சூடி
5: அதிகாலை வசந்தம்.
6: எப்படி கார்ப்பரேட் அலுவலகங்களுக்கே டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கின்றதோ, அதுபோலத்தான் வழிபாடு என்று வரும்போது, ஆலயம் என்று வரும்போது நல்ல வழிகாட்டிகள் ஆகமங்கள். சிவனை வழிபடும் சைவோருக்கென்று சில ஆகமங்கள், வைணவர்களுக்கென்று சில ஆகமங்கள். அவைதான் அறுதியிட்டு இறுதியிட்டு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது. அது எல்லா ஆலயங்களிலும் தீர்க்கமாக கடைபிடிக்கப்படுகின்றது. கொஞ்சம் கூட இப்படி அப்படி என்று எடுத்துக் கொள்ள மாட்டார்கள். அதனாலேயே என்றோ தொடங்கிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இன்று வரை தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வப்போது தோன்றக்கூடிய ஞானிகள் அதை இன்னும் செம்மைப்படுத்தி சென்றிருக்கின்றார்கள். இப்படி சொன்னதுமே இந்த வியாழக்கிழமையில வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் என் நினைவுக்கு வராமல் இல்லை. இன்று வரை ஸ்ரீரங்கத்தின் வழிபாட்டு நடைமுறை, அந்த ஆகமம் மிகச்சீராக சிறப்பாக கடைபிடிக்கப்படுவதற்கு அவர் இட்டுச் சென்ற அந்த ராஜபாதை தானே காரணம், ராஜபாட்டை தானே காரணம். அந்த வகையிலே ஒரு ஆலயத்தின் நிர்மாணம், அங்கே கருவறையில் இருக்கும் மூலமூர்த்தியின் சிலை பாலாலயம் செய்யப்பட்டு வேறு ஒரு இடத்திலே பெயர்த்து வைக்கப்படும். இந்த பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு மறுபடி தன் பழைய இருப்பிடம் திரும்பும். ஆக மூலாலயம் என்றும் பாலாலயம் என்றும் சிறப்புகள் இருக்கின்றன. ஆகமங்கள் தானே இதை வரையறுத்து தந்திருக்கின்றன. நாளும் இதுபோல அறிந்து கொள்ள அருள் சிறப்புகள் ஒலிக்கும் ஹலோ எஃப்எம் ஆதிசூடியில் உங்களோட உங்கள் நண்பர் கனிய ஜெயராம்.
3: தங்கே முழங்கு
2: தெய்வ தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும்
3: சித்திரை மாத சிறப்பு ஆதிசூடி தங்கே முழங்கு.
6: அஷ்ட ஐஸ்வர்யங்களின் இருப்பிடம் ஈஸ்வரன், அவனிடத்திலா பொருள் இல்லை? பின்பு எதற்காக அவன் மன்னன் கனவிலே சென்று ஏழை ஒருவன் வருவான் பணம் தந்துவிடு என்று சொல்ல வேண்டும்? ஏழை கனவில் சென்று இந்த மன்னனை போய் பார் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவனே பரம்பொருள், இந்த உலகம் மொத்தத்தின் தொகுதி அவனே. நாம் கடுகு போல ஒரு சிறு பகுதிதான். இந்த பகுதி தொகுதி பணியத்தானே வேண்டும். அந்த திருமுக பாட்டு உலகின் முதல் சிவாரிசு கடிதம், மதிமலி புரிசை மாடக்கூடல், பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு, அன்னம் பயில் பொழில் ஆலவாயில், மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம், பருவக்கொண் மூப்படியன பாவலருக்கு, உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள், குருமாம் அதிபுரை குலவிய குடை கீழ், செருமா உகை குஞ்சேரலன் காண்க, பண்பால் யாழ் பயில் பானபத்திரன், தன்போல் என்பால் அன்பன், தன்பால் காண்பது கருதி போந்தனன், மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. இப்படி சொல்லி திருவாலவாயுடையார் என்று கைச்சாத்திட்டிருக்கின்றார் உலகின் முதல் சிபாரிசு கடிதம். ஆக இறை அருள் இருந்தால் இறைவனை இதுபோல திருமுகம் தருவான். இதுபோன்ற அதிசயங்கள் நிகழும் என்பதுதானே செய்தி. நாளும் இந்த பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஆதிசூடி

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: நீங்கள் செய்யும் செயல் சிறு செயலோ பெரிய செயலோ, அதிலே தெய்வீகம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா பொதுநலம் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உண்மையில் எல்லோரும் வேலை செய்கிறோம், வருமானம் பெறுவதற்குத்தான், சம்பளம் பெறுவதற்குத்தான். நானும் கூட அப்படித்தான், மாதச்சம்பளம் வேண்டும். ஆனால் வெறுமனே நம் வேலை அந்த பொருளோடு நின்றுவிடக் கூடாது, அதில்தான் சிறப்பு இருக்கின்றது. அதை தாண்டி ஒரு பொதுநலம் என்றிருக்க வேண்டும். சாதாரணமாக சில செய்திகளை அப்படி கடந்து போக முடியவில்லை. ஒதுக்குப்புறமான ஒரு சிறு கிராமம், அந்த கிராமத்தின் வழியாக சென்ற பேருந்து ஒரு கன்னி பெண்ணை இறக்கி விடுகின்றது. அவர் இறங்க வேண்டிய நிறுத்தம், அதனால் அவர் இறங்கி இருக்கின்றார். ஆனால் யாரும் மற்ற ஒரு இடம் போல இருக்கின்றது. அருகருகே அடர்ந்த புதர்கள் இருக்கின்றன. அந்த பேருந்து இயக்கி வந்த நடத்துனரும் சரி ஓட்டுநரும் சரி என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. அந்த பெண்ணுக்குரியவர்கள், அந்த பெண்ணின் உறவினர்கள் அந்த பெண்ணை அழைத்து செல்ல வரும் வரை அங்கேயே துணைக்கு நிற்போம் என்று நின்றார் பாருங்கள். அங்குதான் தெய்வம் இருக்கிறது என்பேன் நான். இதுபோல கரிசனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள், பொது வாகன ஓட்டிகள், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்ற உறுதி, அது தெய்வத்திற்கு செய்யும் மிகப்பெரிய வழிபாட்டுக்கு சமம். இப்படித்தானே ஆதிசூடி, இந்த வாய்ப்பை நாம் எல்லோருக்கும் தருகின்றது. லோகா சமஸ்தா சுகினோபவந்து, எல்லோரும் என்புற்றிருக்க வேண்டும். மகாமிருத்துஞ்சய மந்திரம், ஓம் திரம்பகம் எஜாமகே சுகந்தி புஷ்டி வர்தனம் உருவாருக்கம் இவ பந்தனான் மிருத்தியோர் மோக்ஷய மாம்பிருதாத். எல்லோருக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை, எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி இறையருள் மிகுந்திருக்க வேண்டும். மகனுடைய திருமணம், மகளுடைய திருமண வாழ்க்கை இரண்டுக்காக ஒரு அன்பு தாய் பிரார்த்தனை செய்ய சொல்லி கேட்டிருக்கின்றார். தங்கைக்கு திருமணம் ஆன பிறகே கல்யாணம் செய்து கொள்ளுவேன் என்று பிடிவாதமாக இருந்த என் மூத்த மகன், நிறைய வரன்கள் வந்தது, அப்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்போது 40 வயதை கடந்து வரன் பார்க்கின்றோம், வரன் அமையவே இல்லை. இதிலே என்னுடைய மருமக பிள்ளை, என் மகளின் கணவர், அவரும் கல்யாணத்திற்கு நிறைய உதவி செய்கின்றார், நிறைய வரன்களை கொண்டு வந்து நிறுத்துகின்றார். இது சரியில்லை அது சரியில்லை என்று தட்டி கழிக்கக்கூடிய என் மகன், சில சில சங்கடங்கள் வருகின்றன. மகனுக்கு சீக்கிரத்திலே ஒரு நல்ல இடத்திலே பெண் அமைய வேண்டும், கல்யாணம் நல்லபடியாக முடிய வேண்டும். சிறு சிறு சண்டைகளோடு வாழக்கூடிய மகளின் திருமண வாழ்க்கை, அது சீராக வேண்டும், பிரார்த்தியுங்கள் என்று கேட்டிருக்கும் லதா என்ற ஒரு குடும்ப தலைவி, இவ்வேளை நாமும் ஒன்றடைந்து திருமணங்கள் கைகூடி வர, திருமண வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்க, இல்லறம் அனைத்தும் நல்லறமாக இவ்வேளை பிரார்த்தனை செய்வோமா?

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி. குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் அம்பிகா சுத்தமான கற்பூரம் மற்றும் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி.
4: ஆத்தி சூடி காற்றலைகளில் கண்ணல் மொழி. ஆத்தி சூடி
2: ஆண்டவனை உணரும் வழி.

மலை போக்கிடப்பா, பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரம் என கருள் வீரே, வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவே. கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய், காந்தமலை குமரா கருத்து

வினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார். சக்தியைத் தந்து தடுத்தாட் கொண்டிடவும் வருவாய் அன்பனா.

சிவ சக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாக் கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர். உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார். யான் எனதற்ற மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா. சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகம்

மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் தந்தா அபயம் என்றலருகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகே, அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் முன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை, அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலே.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ. சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீயருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய். சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய். சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா, சிவசத்குருநாதா. ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டு.

திப்பிக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை பயிலோனை ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே, பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய், நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும், புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும், கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும், நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும், செவிகள் இரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும், கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும், உதட்டினையும் தான் உமா.

கொள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை காம்பிகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்தடிதான்.

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அறுமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமகவ

முருகனின் மூலமிது முழு மனத்தோடே திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எட்டிக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குரு.

அன்பத்தே முக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபி

குருநாதாஸ்கந்தாஸ்ரமஜோதியே, பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய், பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய், தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய்.

துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே, நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா, வந்தனை தடுத்து வலிய

அருள்வாய் நீ ஞான தண்டபாணியே, என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய். அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊற்றிடுவாய். அன்புமயமாக்கி ஆள் கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம். அன்பையே உறுதியாக நானும்

அன்பில் உறையும் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு.

சோமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. தஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா. கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்த குரு. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி

பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புற செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரோ அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்த குரோ சிவகுமராவும் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா முருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமுழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே.

காத்திடப்பா ஏற்றுகிறேன் உன்னாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை, திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக.

உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன், அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர்.

சித்தால் சித்தமல மகந்த சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில்

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும். கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
3: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
1: ஹலோ எஃப்எம் 106.4
4: பக்தி மாலை சூபவேளை.
5: நல்லவர்களை நல்லவர்களின் செயலை நாமும் பார்த்து அதை கடைபிடிக்கலாம். அதிலே எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த உலகிலே இறைவனை தவிர, ஆம் இறைவனை தவிர வேறு எதுவுமே சுயம்பு கிடையாது. ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியது, அந்த ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றியது என்று அடைந்திருக்கும் படிப்படியான பரிணாம வளர்ச்சி தான் இந்த வாழ்க்கை என்பதை குறிப்பிட வேண்டும். அதனால் நல்லவர்கள், நல்லவர்களுடைய அந்த நல்ல செயல்பாடுகள், அதை நாம் பிரதி எடுக்கலாம். தஞ்சை பெரிய கோவில் அதை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ராஜராஜனுக்கு உண்டானது எப்படி? நம் காஞ்சியிலே ராஜசிம்மன் என்னக்கூடிய மன்னன் கைலாயநாதர் கோயில் கட்டினான். அந்த கோவிலை கண்ட ராசராசனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இதே போல ஒரு கோவிலை எழுப்ப வேண்டும் என்று திருவிடை மருதூர் கோவிலிலே மூலவர் மகாலிங்கம் ராஜராஜ சோழன் இந்த மகாலிங்கம் என்ற பெயருக்கேற்றார் போல இங்கு லிங்கம் பிரம்மாண்டமாக அமையவில்லையே, அதே பிரம்மாண்டத்தோடு நாம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உதித்தவர் தானே பெருவுடையார் எனக்கூடியவர். ஆக ஒன்றிலிருந்து ஒன்று என்ன அழகாய் தோற்றம் கொண்டிருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ளுவோருக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல மாற்றம் தரும் நாள்தான். நாளின் பரப்பை நன்மையின் பரப்பாய் அறிவிக்கும் வானொலி கோகிலம் ஹலோ எஃப்எம் ஆதிசூடி அனைவருக்கும் முகம் மலர மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கங்களோடு உங்களை நண்பர்க்கு நீ ஜெயராம்.
6: இறையருள் பெருக்கும் சிவானந்த தேன்,
7: சிவானந்த தேன்
6: ஆதிசூடி ஹலோ எஃப்எம் சிவானந்த தேன்.
5: பிறந்திருக்கும் இந்நாள் ஒரு பொன் நாள். மே மாதத்தின் 7 நாள், தமிழ் மாதம் சித்திரையின் 24 நாள், வியாழக்கிழமை இன்று. இந்த நாள் எப்படி 12 ராசிகளுக்கான இன்றைக்கான பலன்களோடு தினத்தந்தி ஜோதிடர் சிவல்புரி சிங்காரம்.
8: ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நற்பலன்களை பெறும் 4 ராசிகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம், தனுசு. இல்லத்தில் நல்ல சம்பவம் நடைபெறும் நாள். உடன்பிறப்புகளும் உதவிக்கரம் நீட்டுவர். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 4-8 அதிர்ஷ்ட வண்ணம் இளஞ்சிவப்பு. இன்று மத்தியமான பலன்களை பெறும் 4 ராசிகள் மேஷம், மிதுனம், கன்னி, கும்பம். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் நாள். வியாபாரத்தில் வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். சொத்துக்கள் வாங்கும் சூழல் உருவாகும். உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 5-6 அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு. இன்று வழிபாட்டு மூலமே வளர்ச்சி காண வேண்டிய ராசிகள் சிம்மம், துலாம், மகரம், மீனம். மற்றவர்களை நம்பி செயல்படுவதன் மூலம் மன நிம்மதி குறையும். பண தேவைகள் அதிகரிக்கும். வாகன பராமரிப்பு செலவு உண்டு. உங்களுக்குரிய அதிர்ஷ்டங்கள் 3-7 அதிர்ஷ்ட வண்ணம் நீலம்.
5: இயல்பிலே படிப்பு, வேலை காரணமாக நாடு நகரம் என்று நாம் புலம் பெயர்ந்தாலும் நாம் பிறந்து வளர்ந்த அந்த ஊர், இந்த ஊர் பாசம் மிகைத்திருக்கத்தான் செய்கின்றது. இங்கே சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி அபார்ட்மெண்ட் வீடுகளிலே முடங்கி இருப்பவர்கள் என்றாலும் சரி, நம் ஊர் பாசம் நம் ஊர் பெயரை சொல்லும் போது இயல்பாக வரத்தானே செய்கின்றது. அப்படித்தான் கடவுள் என்றொரு நண்பர், ஆம் நீங்கள் வியந்து கேட்டது உண்மைதான், அவர் பெயர் கடவுள் தான். ஆக அவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது போன் ஏதும் வந்தால் நாம் தைரியமாக சொல்லலாம், இதோ கடவுள் வந்திருக்கின்றார், நான் கடவுள் இடத்துல பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று. அந்த பெயர் ஆச்சரியமான பெயர் அல்லவா? அது என்ன அப்படி பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்று கேட்டபோது, ஐயோ எனக்கு தெரியவில்லை என்று முடித்துக் கொண்டார். ஆனால் அவர் பிறந்த ஊர் பற்றி, படித்தவர்கள் நிரம்பிய ஊர், அந்நாட்களிலே அப்பேற்பட்ட சிறப்பு இருந்தது என்று ஒரு குழந்தை போல விழிவிரிய சொன்ன போது எல்லோருக்குள்ளும் ஊர் பாசம் உள்ளுக்குள்ளே நிறைந்து இருக்கின்றது. ஏங்க நீங்கள் பிறந்த ஊர் என்ன, அந்த ஊரின் அருள் சிறப்பு என்ன, ஆலயங்கள் எதுவும் இருக்கின்றதா, எனக்கு நல்ல குறிப்பு சொல்லுங்களேன், உங்கள் ஊர் பாசத்தையும் நான் அறிந்து கொள்ளுகிறேன்.
9: ஆலயம்

0: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதிசூடி.
2: முதல் தரிசனம் ஆதிசூடி.
3: எல்லோருடைய ஆதரவு தேவை. ஆதரவோடு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். யாரையும் புறக்கணிக்கவோ தவிர்க்கவோ கூடாது என்பதுதானே ராமனுடைய வாழ்க்கை. சீத்தையை தேடிச் சென்ற அந்த வனப்பருவம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. செல்லும் வழியில் இருக்கும் அத்தனை பேரையும் நண்பனாக்கிக் கொண்டார், அவர்களின் ஆதரவை பெருக்கிக் கொண்டார். அது நல்ல வாழ்வுக்கான ஒரு பாடம் என்றோ? அப்படித்தானே. குகனோடு ஐவரானோம் என்று ஒரு அரவணைப்பு கரம் நீண்டது. அந்த அரவணைப்பு தானே குகனை விசுவாசம் கொள்ளச் செய்தது. செய்யும் வேலை சிறிதுதான், படகு வலிப்பது. ஆனால் அது ராமனுக்காக செய்கிறோம் என்று தன்னலம் கருதாது செய்த அந்த செயல் பற்றி நேற்றொலித்த கதை, அதன் அதிர்வுகள் எப்படி ஒரு பொய்கையிலே தவளை கல்லிடும் போது வட்டவட்டமான அலைகள் வருமோ அது போலத்தான். இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? தஞ்சை பெரிய கோவில். ஒரு தன்னலமற்ற மோர் விற்கும் பாட்டியின் சேவை ரொம்ப பிரமாதமாக பேசப்படும். தன்னால் என்ன இயலுமோ அந்த மட்டும் ஒரு சிறு நற்செயல் செய்வர். கல்லிலே சதா அமர்ந்து ஒளியிட்டு செதுக்கக்கூடிய சிற்பி. அவருக்கு இயல்பிலேயே அந்த கல்லின் காரணமாக உடல் சூடு பெருத்து விடுமாம். எழுத்து சித்தர் பாலகுமாரனின் உடையார் நாவல் படித்தவர்கள் எல்லோரும் இதை நன்கு உணர்வார்கள். அப்போது உடலின் சூட்டை எப்படி தணிப்பது? நீர் மோர் மிகச்சிறந்த ஆகாரம். இந்த ஏழை கிழவி பாட்டி அவருக்கு அதுதான் தர முடியும் என்று அதை தந்திருக்கின்றார். அதையும் கூட கல்வெட்டிலே பொறித்து வைத்திருக்கின்றானே மன்னன் என்றால், மன்னனும் மக்களும் எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்நாளில். அது நமக்கும் பாடமன்றோ? இந்த நாள் எப்படி 12 ராசிகளுக்கான பலன்களை தந்தார்? இன்றைய நட்சத்திரப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகளோடு சிவல் புரியார்.
4: இன்று 7/5/2026 வியாழக்கிழமை பூராணம் நட்சத்திரம் காலை 4:52 வரை, பிறகு உத்திராணம். இன்றைக்கு குருவை நாம் வணங்க வேண்டும். நவகிரகத்தில் உள்ள குருவையும் நாம் வழிபடலாம். தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் நாம் வழிபடலாம். பொதுவாக இன்றைக்கு குரு பார்த்தால் கோடியின்மை என்பார்கள். மஞ்சள் ஆடை அணிந்தவனை மங்களம் தந்திடும் நாயகனை கொஞ்சும் தமிழால் கவிபாடி கும்பிட்டோர்கள் பலன் பெறுவார். அஞ்சும் நிலைமை மாறிவிடும், அதிர்ஷ்டக்காற்றும் வீசி வரும், நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நிறைய நடந்தேறும் என்று ஒரு பதிகம் உண்டு. நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நிறைய நடைபெற வேண்டுமானால் இதுபோன்ற வியாழக்கிழமைகளிலே குருவை நாம் வணங்க வேண்டும். அந்த குருவருள் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும். எனவே இன்று குருவை வழிபடுவோம். குதூகலமான வாழ்க்கையை அமைச்சு

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இல்லம் ஆலயமாகும், ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலரும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். நல்ல சிந்தனைகளை உண்டாக்கும், பல்வேறு நறுமணங்களில் விதவிதமான வண்ணங்களில் நீடித்து நிலைக்கும் கரித்தூள் சேர்க்காத பரிசுத்தமான தீபம் அகர்பத்திகளுடன் இனி ஒவ்வொரு நாளும் புதிய தரிசனத்தோடு மலரும். தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
3: எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
4: அட சேட்டா, நல்லா தமிழ் பேசுறீங்களே.
3: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன். உங்க எல்லாரும் மாதிரியும் நாங்களும் தினமும் தினத்தந்தி படிக்கிறோம். தினத்தந்தியை படிச்சுதான் தமிழ கத்துக்கிட்டேன்.
4: கலக்கிட்டீங்க சேட்டா.
5: இந்தியாவின் நம்பர் 1 தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
6: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுன ஒரு ஆஃபர்.
7: நம்ம சென்னை கேச்சுனதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
6: இந்த ஆஃபர் May 1 to 10 வரை மட்டுமே.
7: கேச்சுனதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 ஆத்தி சூடி இந்த ஒரு மணி நேரத்தை வழங்குவோர் தினத்தந்தி. குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம். இணைந்து வழங்குவோர் அம்பிகா சுத்தமான கற்பூரம் மற்றும் தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.
2: அதிகாலை சுபவேளை. ஹலோ எஃப்எம் 106.4
7: ஆத்தி சூடி.
8: உண்மைதான், செயலை செய்வதற்கு எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் செயலை செய்வதோடு அது நின்றுவிட வேண்டும். அதற்கு பிறகு அதனோடும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றிருக்கும் ஒரு பற்றற்ற மனம், அது மகிழ்ச்சியின் பிறப்பிடம். அதை நான் செய்தேன் நான் செய்தேன் என்றிருப்பதுதானே பல இடங்களிலே சிக்கலை வரவழைத்து விடுகின்றது. கணவன் மனைவி இணைந்த இல்லறத்திலேயே இதற்கான உதாரணத்தை சொல்லலாம். அதை அந்நாளிலே தஞ்சை ராஜராஜன் என்னக்கூடிய மன்னனும் அவன் வழிவந்த அடுத்தடுத்த மன்னர்களுமே அதை செய்திருக்கின்றார்களே. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில் என்று தமிழ் உலகம் போற்றுகின்றது. தஞ்சை அரண்மனை நிர்வாகத்திற்குட்பட்ட 88 கோவில்களிலே பெருவுடையார் கோவிலும் உண்டு. திருவசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களிலே ஒன்றாய் போற்றப்படுகின்றது. மிகப்பெரிய கோவில் எழுப்பினான். ஆனால் அதில் எல்லோருக்கும் பங்கிருக்கிறது என்று, தனக்கு எந்த சிறப்பும் வேண்டாம் என்று விலகி நின்றானே. அந்த கல்வெட்டின் வார்த்தைகளை சொல்லுகிறேன். நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க என்று சிறு செயல் செய்தவர் தொடங்கி அத்தனை பேர் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த கல்வெட்டுத்தான். ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் சேர்ந்து இந்த உலக வாழ்க்கை என்பதை சொல்லாமல் சொல்லும் சான்று. ஹலோ எஃப்எம் ஆதிசூடியில் உங்களோடு உங்களின் அன்பிற்கு நிய ஜெயராம்.
5: இறையருள் பெருக்கும் சிவானந்த தேன்,
9: சிவானந்த தேன்
5: ஆதிசூடி. ஹலோ எஃப்எம்இல் சிவானந்த தேன்.
8: ஔவையருடைய நல்வழி பாட்டு. ஆரிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம், மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர், சோரிடும் தண்ணீரும் வாரும் தர்மமே சார்பாக, உண்ணீர்மை வீரும் உயர்ந்து செல்வம் நிலையற்றது என்பார்கள். இன்று என் கையிலே, நாளை இன்னொருவர் கையிலே, அப்படி சென்று கொண்டே இருப்பதனால்தான் அதற்கு செல்வம் என்று பெயர். செல்வாய செல்வம் என்று சொல்லுவார்கள். ஆறு அது பாயும் வழியிலே இருக்கக்கூடிய மேடு பள்ளம் எல்லாவற்றையும் நிரப்பி விடுகின்றது. அதுபோல நம்முடைய செல்வம் ஒரு நாள் அதிகமாகும், ஒரு நாள் குறையும். அதனால் இந்த பூமியிலே வாழும் மனிதர்களே, இதை உணர்ந்து உங்களிடத்தில் இருக்கும் செல்வம் இருக்கும் போதே பசி என்று வந்தவருக்கு அன்னமிடுங்கள், தாகம் என்று வந்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள். நீங்கள் செய்த தர்மம் உங்களின் தலை காக்கும், அதுவே உங்கள் உயிர் உயரும் உபாயம் என்று நல்ல வழி காட்டுகின்றாள் அவ்வை. தமிழ் மரபிலே எத்தனை எத்தனை சிறப்பிருக்கின்றது. தானும் சரியாக இந்த சமூகத்தையும் சீர்படுத்தும் தமிழ் புலவர்கள் அதிலே அவ்வைக்கு எப்போதுமே மிக உயர்ந்த இடம் உண்டு. இன்னும் இன்னும் அருள் சிறப்புகள் ஒலிக்கும், அதே ஆர்வத்தோடு இணைந்திருங்கள் ஆதிசூடியுடன்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4
2: ஆத்தி சூடி
3: அதிகாலை வசந்தம்.
4: எல்லாம் சரி ஜெயராம், அது என்ன பெண் பார் போலவராக இருந்து கொண்டு அவ்வை இப்படி பெண்ணை குறித்து குற்றம் சொல்லி பாடியிருக்கின்றாரு. தவறு செய்யும் மனைவி என்றால் நீ கல்யாணம் செய்து கொள்ளாமலே இருப்பது என்று கற்பு பற்றி பேசும் போது பெண்ணை குறித்து பாடி இருக்கின்றாளே, அது ஏன்? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவள் இப்படி சொல்லி இருக்கலாமா என்றால், சமூகத்திலே யார் மாற்றத்திற்கு சொந்தக்காரர்களோ, யார் நினைத்தால் மிகப்பெரிய மாற்றம் கூட இந்த மண்ணில் நிகழுமோ, அவர்களை குறித்து சொல்லப்பட்டது. உதாரணத்திற்கு விளம்பர உலகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் பார்க்கும் விளம்பரங்களிலே அத்தனை விளம்பரங்களும் யாரை மையப்படுத்தி இருக்கின்றது, யாரை கொண்டிருக்கின்றது? பெண்ணைத்தானே. மிகப்பெரிய சக்தி பெண்மை. அதனாலேயே அதை உணர்த்தாமல் உணர்த்தும் அவ்வையின் நுட்பம். ஒருவேளை பெண்ணை குறைத்து சொல்லுவது நோக்கம் என்றால் அவரே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அதை செய்திருப்பாரா? தமிழ் உலகம் அதை சரியாக புரிந்து இன்றும் அவ்வையை தலைமீது வைத்துக் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்து வந்த மன்னர்களும் அதைத்தானே செய்தார்கள். இப்போது ஒரு கல்வெட்டு சான்று பற்றி சொன்னேனே, நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் என்ற அந்த சொல், அக்கன் என்பது அக்கா என்று நாம் பேச்சு வழக்கிலே மூத்த சகோதரி அழைக்கின்றோமே, அதனுடைய வேர் சொல். மன்னன் தனக்கடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அக்கன் எனக்கூடிய தன் மூத்த சகோதரியான குந்தவை நாச்சியாரு கழித்திருக்கின்றார். பெண்மை எவ்வளவு உயர்வாய் இந்த மண்ணிலே போற்றப்பட்டிருக்கின்றது என்பதற்கான உதாரணம் அன்றோ மூத்த சகோதரியான குந்தவை நாச்சியாரும் மன்னன் ராஜராஜனை மிகச்சரியாகவே வழி நடத்தி இருக்கின்றார் என்றுதானே நமக்கு சொல்ல தோன்றுகின்றது. நாளும் இதுபோல பக்தி சிறப்புகள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி ஹலோ எஃப்எம்என் ஆத்திசூடியில் உங்களோட உங்களை நண்பர்க்கனிய ஜெயராம்.
2: எண்களும் தெய்வீக எண்ணங்களும் ஆத்திசூடி
1: ஆத்திசூடி ஹலோ எஃப்எம்எல்.
4: நவம் என்பதற்கு இரண்டு விதமான பொருள் இருக்கின்றது. ஒன்று எண், எண்ணிக்கையை குறிப்பது. நவ துர்கா என்றால் 9 துர்கை வடிவம் என்று பெயர். நவ துவாரங்கள் என்றால் 9 துளைகள் என்று பொருள். அதே நேரம் நவ இந்தியா என்று பத்திரிகை பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது என்றால் அதென்ன 9 இந்தியா என்று குறிப்பிடுவதா? இல்லை, அந்த இடத்திலே நவ என்பது புதிய இந்தியா என்ற செய்தியை தருகின்றது. ஆக நவ என்பதற்கு எண்ணிக்கை என்றும் புதிய என்றும் இரு பொருள் இருக்கின்றது. 9 என்ற இலக்கத்திற்கான அந்த சிறப்புகள், அதிலே நவகிரக தலங்கள் உண்டு. கதிரவனுக்கு ஒரு கோயில், திங்களூர், வைத்தீஸ்வரன் கோவில், திருவெண்காடு, ஆலங்குடி, கஞ்சனூர், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், கீழ்பெரும் பள்ளம் என்று நவகிரக தலங்கள். எண்கள் ஒவ்வொன்றுக்கும் தெய்வீக சம்பந்தம் இருக்கின்றது. எல்லாம் நல்ல குறிப்புகளாய் இந்த காலை வேளையில்

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 ஆதி சூடி
2: அருள்மொழியும் திருவருளும்.
3: சுயநலம் இல்லா பொதுநல சேவை எப்போதும் இந்த மண்ணிலே கொண்டாடப்படும். அவர்கள் வாழும் காலத்தில் மட்டுமல்ல, ஆயிரம் ஆயிரம் ஆண்டு கடந்த பிறகும் கூட. ஆம், சுயநலம் என்பது என்ன, பொதுநலம் என்பது என்ன? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், மற்றவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, யார் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று வாழும் முறை இருக்கின்றே, அது சுயநலமான வாழ்க்கை முறை. நான் உழைக்கிறேன், பொருளிட்டுகிறேன், அதிலே ஒரு சிறு பகுதி நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன், என் உழைப்பும் சரி, அதனால் நான்

0: ஈட்டும் பொருளின் ஒரு பகுதியும் சரி, இன்னொருவரும் வாழட்டுமே என்று நாம் செய்யும் செயலில் இருக்கின்றது பொதுநலம். அப்போது காலம் தன் பொன் ஏட்டிலே நம்மையும் பதிய வைத்துக் கொள்ளுகின்றது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தஞ்சை பெரிய கோவில், கோவில் என்றால் விழாக்கள், ஓராண்டுக்கு இன்னென்ன விழாக்கள் என்ற பட்டியல் இருக்கும் அல்லவா, நான் அந்த விழா பட்டியலை சொல்லுகிறேன். கோவிலின் பிரம்மோற்சவம், ராஜராஜ சோழன் பிறந்த நாள் விழா, அன்னாபிஷேகம், திருமாதிரை, ஆடிப்பூரம், கார்த்திகை, பிரதோஷம், சிவராத்திரி, தேரோட்டம், இதிலே எல்லா விழாக்களும் அந்த தெய்வத்தை கொண்டாட. அப்படி தெய்வத்திற்கு கோவில் எழுப்பி விழா கொண்டாடிய ராஜராஜ சோழனின் தன்னலமற்ற செய்கையை பாராட்ட அவனுக்கும் ஒரு விழா தஞ்சை தரணியிலே பெருவுடையார் கோவிலிலே நிகழ்த்தப்படுகின்றது. பொதுநலம் எப்போதும் வேண்டும். ஏழு மணியை தொடும் நேரம் அதிசூடி நிறைவு செய்ய போகின்றோம். அடிக்கடி இந்த பக்தி வசப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கர்மா. எவனாவது விழும்போது சிரித்து விட்டான் என்றால் மறுபடி அவன் விழும்போது பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவன் சிரித்தான் அல்லவா, கர்மா வேலை செய்கிறது என்பார்கள். உண்மையில் இப்படி பழிக்கு பழி வாங்குவதுதான் கர்மாவின் வேலையா? உண்மையில் கர்மா என்பது என்ன? பத்மநாபன் என்று ஒரு நண்பர் அருமையான குறிப்பு தந்திருக்கின்றார். உண்மையில் கர்மா என்பது என்ன? நம் எண்ணம், நம் சொல், நம் செயல். வெளியில் அல்ல, நம் உள்ளுக்குள் இருக்கின்றது. நம் சொற்கள், நம் செயல்கள், நம் எண்ணம், நம் உணர்வு, நம் கடமை. இன்னொருவரை திருத்துவது நம் வேலை அல்ல. நமக்குள் இருக்கும் இத்தனை விஷயங்களை திருத்தினாலே நம் கர்மா நமக்கு சரியாக செயல்படும் அல்லவா? இதை ஒரு சிறு கதையோடு சொன்னால் இன்னும் விளங்கும். ஒரு மன்னன் நகர்வலம் வரும்போது ஒரு சந்தன கட்டை விற்பனை செய்யக்கூடிய கடை. என்னவோ அந்த கட்டை விற்பனை செய்யக்கூடியவரை பார்த்தாலே நாலு அறை அறைய வேண்டும் போல மன்னனுக்கு தோன்றுகின்றது. அரண்மனை வந்தது, மந்திரி அழைத்தார், இந்த சந்தன கட்டையை விற்பவன் இருக்கின்றானே, அவனை பார்க்கும் போது அவனை ஏதாவது அடிக்க வேண்டும் போல எனக்கு தோன்றியது அமைச்சர். ஏன் அப்படி எனக்கு தோன்றியது? நான் விசாரித்து வருகிறேன் என்று சென்றார் அமைச்சர். ஏதோ வழிப்போக்கன் போல அந்த சந்தன கட்டை விற்கும் கடைக்காரரிடத்திலே பேச்சு கொடுத்து பார்த்தார் அமைச்சர். அவரிடத்திலும் மன்னன் மீது ஒரு பெரிய வெறுப்பு இருந்திருக்கின்றது. இப்போது புரிந்தது, மன்னனிடத்தில் இவன் மீது வெறுப்பு வந்ததற்கும் இவனுக்கு மன்னன் மீது வெறுப்பு வந்ததற்குமான காரணம், இங்கே யாரும் எந்த செயலும் செய்யவில்லை, ஆனால் அவரவருக்குள் இருந்த அந்த எண்ணம், உணர்வு, அது எப்படி வேலை செய்திருக்கின்றது? சரி, அதை எப்படி மாற்றுவது? வேறொன்றும் அல்ல, பிரம்மசூத்திரம் அல்ல, நாம் நம் எண்ணம், சொல், செயல் என்ற அனைத்திலுமே மிக நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வளவுதான். நமக்கும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் எப்போதும் நன்மை நினைப்பவர்களால் இந்த உலகம் மிகச்சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் நாளை காலை உங்கள் அனைவரையும் சந்திக்கட்டுமா? நல்ல வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். உங்களின் நண்பர் கனிய ஜெயராம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே.
1: குருவாயூரப்பா.

0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 7 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க.

0: சென்னை சில்க்ஸ் மெகா சம்மர் சேல்.
1: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
2: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
3: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
4: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டு எரிக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கயாச்சும் போயிட்டு வரலாங்க.
5: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல். சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
4: சூப்பர்ங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
6: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
7: Launching Casa Grand High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Good House. ஆண்டாண்டுகால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Good House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
9: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.
10: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
11: நிஜமாவா? எப்படிடா?
10: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
11: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
10: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
12: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம் அண்ணாச்சி செல்வரத்தன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்தன கடைக்கு வாங்க.
13: புக்ஸ் காப்பர் பட்டேல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
14: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
15: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
16: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
17: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
19: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
20: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
19: சரி சரி.
21: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
22: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
23: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
24: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா. அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம் குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
25: கிட்ஸி ப்ரீஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீஸ்கூல் செயின் வித் 2500+ சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீஸ்கூல் டுடே.
26: ஹே நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
27: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
26: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
27: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும், அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட, அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
26: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
27: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல ஓ நியரஸ்ட் LIC பிரான்ச்ச காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
28: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஓலி சித்திரம்.
29: அரசியல் ஆணையில அப்படி சொல்லலையே, தப்பு இசை. ஏன் ஒரு கண்ணு காந்தி, மறு கண்ணு பகத்சிங். காந்தியை மூடி பகத்சிங்க திறந்தேன்னு வையி, நாடு தாங்காது.
30: ஆளு டயர் ஆனதும் காருன்னு நினைச்சிடாதீங்க. அரபாடி வண்டி, 3 டயரும் 1 ஸ்டெப்பினி.
0: தொழிலுக்கே போக முடியல.
1: என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம்.
2: வரும் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், இன்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை, குவாலிட்டியில வேற ரேஞ்ச், கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, பூர்விகா சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹை கோர்ட் பாரிஸ் மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: குட் மார்னிங், ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4. இந்த நாள் உங்க வாழ்க்கையோட மிக மிக சிறப்பான நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல்வேறு தரப்புல பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ரைட்டா, இது தப்பா, அது ரைட்டா, இது தப்பா அப்படின்னு. பெரும்பாலும் நம்ம யாருமே நம்மளுடைய பேட்டில்ஸை நம்ம ஃபைட்டே பண்ண மாட்டோம். நம்ம வந்து அடுத்தவங்களுடைய பேட்டில் அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆகும், ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளே யோசிச்சு அடுத்தவங்களுக்காக அவங்க கூட அவ்வளோ யோசிச்சாங்களான்னு தெரியாது. நம்ம யோசிச்சுட்டு நம்ம ரொம்ப மென்டலி டயர்ட் ஆகிடும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாத ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை போட்டுக்கிறதுனால தான் மைண்டில் இந்த மாதிரியான குழப்பங்கள் வருது. அதனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி இதுக்கு நீங்கள் சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உங்கள் வாழ்க்கை சார்ந்த உங்களுடைய பார்வை சார்ந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். நம்ம என்றைக்குமே டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது என்னென்னா, அடுத்தவங்க விஷயத்தை ரொம்ப போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிறதுனால தான். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் எப்படி வெளில வரணும்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்கள் இது என் சார்ந்த விஷயமா, இது என் பிரச்சனையா, என் முன்னேற்றத்திற்கு இது என்ன பண்ண போகுது அப்படின்ற மூணு கேள்வியை அந்த விஷயத்தை நோக்கி கேட்டீங்க அப்படின்னா அந்த தாட்டே உங்களுக்கு திருப்பி வராமல் போயிடும். ஏன்னா இதுக்கு ரெண்டு நோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூணாவதும் ஆட்டோமேட்டிக்லி நோவாக தான் வரப்போகுது. ஆனால் உங்கள் சார்ந்த விஷயத்தை கூட நீங்கள் யோசிக்காமல் நான் ஓவர் திங்க் பண்ணுறனோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஓவர் திங்கிங்க்கும் திங்கிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இது தான். அதனால் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்கன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு என் சார்ந்த விஷயமா இல்லாட்டி அடுத்தவங்க சார்ந்த விஷயமா, இதுக்கு வந்து என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா இல்லை முடியாதா, மூணாவது இது என் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுதா பண்ணாதா. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மூணு நோ வந்துருச்சு அப்படின்னா அது உங்கள் சார்ந்த விஷயமே இல்லைன்னு நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு காத்திருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன், வந்திருக்கேன். குட் மார்னிங், ரைஸ் அண்ட் ஷைன். இது ஹலோ எஃப்எம் 106.4. ஹலோ தமிழா. அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச போகிறேன்னா உங்கள் மிஸ்டர் பாலாஜி.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
2: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
3: Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
5: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along with a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating. There's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
6: Kia. Movement that inspires.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ். தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
2: Hey, you're looking so cool, yeah? ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டிநகர்.
4: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township. 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் அமாரும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
5: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
6: சத்யால ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: 20 ரூபாய்
1: The smallest years carry the biggest dreams. Give your child the start they deserve.
2: Kidzy offers a holistic learning experience with its Pentamind curriculum with a legacy of 20 plus years.
1: Admissions open now at Kidzy centers across Chennai.
3: Joy Alukasle உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joy Alukasle ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joy Alukas ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
4: Joy Alukas, world's favorite jeweler.
5: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 72-000-13431.
8: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல்ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள். இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC.

0: 7:36 நிமிடங்கள். இது ஹலோ எஃப்எம் 106.4. நிறைய விஷயங்களை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைய நாளில் என்ன அதிகாரத்துக்கான குரட்பாக்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தமிழகத்தில் பரவலாக நிறைய இடங்களில் சின்ன சின்ன அளவில் மழை பெய்து மக்கள் மனதை மகிழ்வித்திருக்கிறது. சென்னையும் நேற்று ரொம்ப பெருசாக வெப்பமாலாம் இல்லை, பட் நமக்கு கொஞ்சம் மழை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. வரும்னு நினைக்கிறேன்.
1: நல்லா பழகுற மாதிரி பழகுவாங்க, ஆனா மனசார பழக மாட்டாங்க. பகைய மறந்த மாதிரி இருப்பாங்க, ஆனா மறக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்டவங்க கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
2: 83rd அதிகாரம், கூடா நட்பு.
1: இந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
3: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும் வழங்குவோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.
4: ஹலோ எஃப்எம்இன் குட்டி ஸ்டோரி. நச்சுன்னு நறுக்குன்னு
5: சுமாரான வருமானம், இழுபறியான வாழ்க்கைன்னு சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாரு ராஜன். ஒரு நாள் நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு ஓட்ட காலனாவ பார்த்தாரு. அவருக்கு அந்த காயின் கிடைச்சது அதிர்ஷ்டம்னு நினைச்சு அதை எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் கடுமையா உழைச்சாரு. அது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத பணம் புகழ் அவருக்கு கிடைச்சது. தினசரி அவர் போட வேண்டிய ஷர்ட் எடுத்து அதுக்குள்ள அந்த காயினையும் அவரோட ஒய்ஃப் போட்டு வைப்பாங்க. ஒரு நாள் அந்த காயினை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்தாரு. அது நார்மலான 1 ரூபாய் காயின் தான். அவர் ஷாக் ஆகி அவரோட ஒய்ஃபை பார்த்தாரு. உடனே அவங்க, ஏங்க நீங்க அந்த காயினை எடுத்துட்டு வந்த மறுநாளே காணாம போயிடுச்சு, நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நார்மலான இந்த 1 ரூபாய் காயினை உள்ள போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ராஜனுக்கு வாழ்க்கையோட உயர்வுக்கு அதிர்ஷ்டத்தை விட தன்னம்பிக்கையும் உழைப்பும் தான் முக்கியம்னு இப்ப புரிஞ்சது.
4: ஹலோ எஃப்எம்இன் குட்டி ஸ்டோரி. நச்சுன்னு நறுக்குன்னு
0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
7: மற்றும் Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
8: Amadi, dinathindi yenga ma?
9: Endirchingla mama? Do vandhuten.
10: Lata, dinathindi yenga?
9: Mama padichittirundarunga. 2 minutes la kondu varen.
11: Amma, appa padichitarna dinathindiya engitta kudunga.
9: Okay da kanna. Ethana thalamura kadandalum dinathindiki irukra madippu kuraiyave kuraiyadu. Arasiyal, naattu nadappu, velaiyaattu, velai vaippu, kalvi kanavunu ella vayadinaroda எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
12: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
13: நம்ம வாழ்க்கையும் இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
14: லான்ச்சிங் காசகிராண்ட் ஹை சிட்டி பெங்களூர் NORR லக்ஸூரியஸ் 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 49 lakhs. டு புக் கால் 9884822122.
10: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
15: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
16: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC விமன் இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் with AIB, BAB, combined top courses, fully equipped lab facilities, ne ivlo irukku, also safety un top class la irukum.
17: Sri Kanyaga Parameshwari Arts and Science College for Women, admission open now. Visit skpc.edu.in.
18: cricket da valka valkra cricket, yokeral 6 full toss wicket, vaipu kedaikumbodhu un theramaiya kaattu.
19: Vetri tholvi nenikamal bayamindri velaiyaadu. Vetri tholvi nenikamal bayamindri velaiyaadu. Nee bayamindri velaiyaadu. Tata IPL paarungal ovvoru maalai 7 manikku Jio Hotstar matrum Star Sports.
20: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
21: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
22: பூர்விகாவா?
23: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
24: என்னங்க,
25: பூர்விகால ஏசி வாங்கிட்டேன்.
24: சின்ன ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசியை வாங்குங்க.

0: ₹20.
1: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200-13431.
2: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
3: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான். லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
2: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
3: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச் விசிட் பண்ணுங்க. அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கி சாத்.
0: நம்ம ஹலோ FM இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
4: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
5: ஒரு முறை என்ன
0: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ FM இல்.
6: ஹலோ FM 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், இன்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை, அஞ்சு குவாலிட்டியில வேற ரேஞ்ச், கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை, பூர்விகா சில்லுனு ஒரு AC ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச AC வாங்குங்க, திங்க் AC திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் Science College for Women, Audiopa Street near High Court Paris, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் AC வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
2: மார்னிங் மீட்டர் கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஹலோ எஃப்எம் 106.4 அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். தமிழகத்துல வெற்றி பெற்ற 234 எம்எல்ஏக்கள் பட்டியல கவர்னரிடம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வழங்கியிருக்கார். புதிய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து 16வது தமிழ்நாடு சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். இது நேற்று நடைபெற்ற ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அண்ட் அடுத்தது மார்னிங் மீட்டரில் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுடன் ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி தாவேக்கா ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
0: Hello, hello, hello FM. Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ வின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாள் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தங்கோ.
10: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
11: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
10: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
12: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
13: நம்ம சென்னை கேச்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா, காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி.
14: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
13: கேச்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
15: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்கோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
16: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
17: டோன்ட் வரி மா, 25 years old, ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
18: ஸ்ரீ கன்யாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
19: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
20: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண, ரொட்டி நகர்.
21: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along with a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating. There's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900.

0: Secret. Bring your family. Take it for a test drive today. TNC apply.
1: Kia. Movement that inspires.
2: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
3: ஜோய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
4: ஜோய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் மே 10 முதல் 17 வரை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7677076006.
3: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
6: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
7: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
6: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
7: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC branch visit பண்ணுங்க, அல்லது www.licindia.in login பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கி சாத்.
8: நம்ம பவுண்டாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
9: ஏண்டி பாட்டி என்ன தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
10: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
11: அண்ணே பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ நீ சொல்லுக்கா.
12: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
13: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance, our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10000 granulated sugar, semma taste, semma life.
14: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
15: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.
16: மன்னார் வளைகுடா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தேனி, நீலகிரி, அப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்திருக்கிறது. இது மேலும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நடந்து முடிந்த தேர்தலில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் 15 தொகுதிகளில் வேட்பாளர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. தட் ஷோஸ் how crucial was the competition அப்படின்றது நமக்கு தெரியுது. இணைந்திருப்போம். இது ஹலோ எஃப்எம் 106.6. அண்ட் மறந்துடாதீங்க, நாளைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதமான ரெட்ரோ ஃப்ரைடே, சத்யா வழங்கும் ரெட்ரோ ஃப்ரைடே மலர காத்து கொண்டிருக்கிறது நாளைக்கு.
17: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 8 மணி.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்.
7: யோ பங்காளி, ஒன்னா மண்ணா சுத்திட்டு இருப்பீங்க, கழட்டி விட்டுன்ட்டு
8: அவன் முகத்திலே முழிக்க கூடாதா இனிமேலு? யோ பஞ்சாயத்த,
9: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
10: சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை, நேரா நிறந்தவர் நட்பு.
9: மனசார இல்லாம நண்பன மாதிரி நடிக்கிறவங்களுடைய நட்பு எப்படி தெரியுமா? பற்றையில இரும்ப தாங்குற பழக மாதிரி இருந்தாலும் வெட்டி எறிகிற கல்லுக்கு சமம்யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ் இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: SCA College of Arts and Science. Explore top programs in Commerce, Management, DCA, Computer Science, AI, Data Science, Visual Communication, Psychology, Home Science and more. For admissions, visit scacas.ac.in.
3: Is it a living room?
4: Or a playroom?
3: Wait, is it a music room?
4: Or maybe a lounge room?
3: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7, the truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast, boundless together.
5: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
5: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
5: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: நாங்க பெருங்குடியில பிஜி ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
8: எல்ஜி 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
7: அப்போ விலை ஜாஸ்தியோ?
8: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகிய மிக்ஸியும் ஃப்ரீ.
7: வாவ், சூப்பர்.
8: இப்போ கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
9: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட்.
7: Worried
10: about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
11: Nexa.
12: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
15: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
16: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
17: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய கேக்க துடிக்கிற ஏக்கம், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
18: Launching Casagrande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
19: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
20: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
21: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட்டான டேஸ்ட்,
11: right on a life.
21: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
22: Hey, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
23: நிஜமாவா? எப்படிடா?
22: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
23: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
22: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
24: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
25: பூர்விகாவா?
26: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
27: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
28: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், இன்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை, அஞ்சு குவாலிட்டியில வேற ரேஞ்ச், கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை, SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை, பூர்விகா, சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் Science College for Women, Audiapa Street near High Court Paris, மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா.
29: Darling song of the hour,
30: வழங்குவோர் Darling Electronics and Furnitures.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello Tamaravel, morning meter.
5: கோவை அருகே நல்லூர் வயல் பகுதியில் வீடு முன்பு குப்பை கொட்டிய விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறுல தன்னுடைய தாயை அவதூறாக பேசிய 72 வயது மூதாட்டி ஒரு 47 வயது பிசியோ தெரபிஸ்ட் வந்து வெட்டி கொன்று விட்டார். அவரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னே புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பற்றி சொல்லும்போது. அண்ட் 138வது நாய்கள் கண்காட்சி ஊட்டியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. இந்த கண்காட்சி 3 நாட்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, இணைந்திருப்போம். ஹலோ தமிழா, திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
3: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
6: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
7: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
7: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
4: நகன்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகைக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கைய பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
5: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
6: புக்ஸ் காப்பர் பட்டலோனிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிட்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பாத்தாச்சா?
9: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres in a Mahabiram township. 28 acre open space, அதில 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்.
10: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவு சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
12: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டேக் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியேட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
13: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக.
14: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
15: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
14: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
16: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
17: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
18: தம்பி, நிப்பாட்டு நிப்பாட்டு. டாக்குமெண்ட் சரி
19: இந்தாங்க சார்.
18: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
19: தோருக்கு சார், பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
20: பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
21: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும், அப்பதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
22: GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருத்தணி, an autonomous and NAAC A++ accredited institution. Courses offered BE, biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
23: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
24: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு கொடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
23: அண்ணே, தலைவர் இந்த 4 கிழமைலாம் பார்க்க மாட்டாருன்னு
24: சொன்னாங்க. பார்க்க மாட்டாரு தம்பி, கேட்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு.
25: என்ன உடம்பு
24: மனுவை அப்ப கொண்டு வாப்பா, உடனே ஓகே ஆயிடும்.
0: நாளை நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம்எல் ரெட்ரோ ஃப்ரைடே
1: வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
5: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
6: லதா, தினத்தந்தி எங்க?
5: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
7: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்தியை எங்க?
5: அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
8: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. இன்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
9: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
10: லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres lower Maabiram Township, 28 acre open space, adala 22 acres landscape greenery. Yerkiyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover ah irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana santhosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
9: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
2: The smallest years carry the biggest dreams. Give your child the start they deserve.
11: Kidzee offers a holistic learning experience with its Pentamind curriculum with a legacy of 20 plus years.
2: Admissions open now at Kidzee centers across Chennai.
12: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
5: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
5: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
12: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: என்ன ரிச்சர்ட் சார், வைஃப் அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு போய் 3 மாசம் ஆச்சு, வீட்டை எப்படி சமாளிக்கிறீங்க?
14: அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மேடம். நம்ம டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல இருந்து வேர்ல்ட் நம்பர் 1 பாஷ் ஆட்டோமேட்டிக் டிஷ் வாஷர் வாங்கி போட்டுட்டேன். நாள் பூரா சமைச்ச பாத்திரம் எல்லாம் 100% ஹைஜீனிக்கா ஒரே வாஷ்ல கிளீன் பண்ணிடுது.
13: அதோட பாஷ் டிஷ் வாஷர்ல 70 degree ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே மூலமா பிசுக்கான வெசல்ஸையும் பர்ஃபெக்டா பல பலன்னு கிளீன் பண்ணிடும். 60 liter யூஸ் பண்ற இடத்துல வெறும் 10 liter வாட்டர்லயே வேலை முடிஞ்சிடும்.
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பாஷ் டிஷ் வாஷர் லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம். ஃப்ரீ டெலிவரி அண்ட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனும் பண்றாங்க.
13: வேர்ல்ட் ஃபேமஸ் பாஷ்க்கு நம்பர் 1 டீலர்
15: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
9: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200134
6: 31. தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
15: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா உங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
16: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
17: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
18: நிஜமாவா? எப்படிடா?
17: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
18: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
17: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
19: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
20: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
21: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
22: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
21: சரி சரி,
23: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்.
24: சார், ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
23: போன் அவர் எடுக்கல?
24: எடுக்கல.
25: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
24: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி எடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
26: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
27: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
28: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
29: நம்ம ஹலோ எஃப்எம்இல் கோடைக்கால காற்றே,
30: கோடைக்கால காற்றே
29: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில்.
31: ஊசியில முதல்ல நூலை கோத்து பழகுன்னு அம்மாக்கள் சொல்லுவாங்க. தையல் மிஷின் சவுண்டே வித்தியாசமா இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா?
32: தையல் வகுப்பு சென்ற அற்புதமான நாட்கள் பற்றி பேசி பகிரும் சம்மர் ஸ்பெஷல் நினைவுகள்.
29: நினைவுகள் இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கோடைக்கால காற்றே நம்ம ஹலோ எஃப்எம்இல்.
33: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா, இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், இன்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லன்னு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை, அஞ்சு குவாலிட்டியில வேற ரேஞ்ச், கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை, SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை, பூர்விகா, சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் Science College for Women, Audiopa Street, near High Court, Paris. மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
29: ஹலோ தமிழாவில் மார்னிங் மீட்டர்.

0: இது மாநில அரசு அதிரடியா உத்தரவிட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக சொல்றேன். இணைந்திருப்போம். ஹலோ தமிழா.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
3: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
4: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸனிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
5: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
6: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: இஸ் இட் அ லிவிங் ரூம்
8: ஆர் அ ப்ளே ரூம்?
7: Wait, is it a music room?
8: Or maybe a lounge room?
7: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
1: SCA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions, contact 9941497973.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
10: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல்வேல 5G இருக்கே.
10: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
10: கோல்வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டி.

0: வேற ரேஞ்ச்.
1: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.
2: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
3: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
2: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
3: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா
4: என்ன
5: ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
1: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
9: நீ படிச்ச கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல்ல தான்டா. அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
8: கிட்ஸி ப்ரீஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீஸ்கூல் செயின் வித் 2500 பிளஸ் சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீஸ்கூல் டுடே.
10: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
11: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: நம்ம ஹலோ FM இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
13: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
14: ஒரு முறை என்ன,
12: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ FM இல்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: கோவை ஆலாந்துறை பக்கத்துல 72 வயசு ஜெஸிங்கிற வயதான அம்மா கூடியிருந்தாங்க. அவங்க மகன் மகன் எல்லாரும் வேற ஊர்ல இருக்காங்க. ஸோ ஜெஸிக்கு எதிர்பக்கத்துல பாத்தீங்கன்னா 47 வயசு நோபல் வாட்ஸன் அப்படின்ற ஒரு பிசியோதெரபிஸ்ட் வீடு இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே குப்பை கூட்டுறது தகராறு கொஞ்ச நாளாகவே இருந்துட்டு இருக்கு, வாய் தகராறா. இந்த சூழலில் நேற்று 7 மணிக்கு ஜெஸி வந்து நோபல் வாட்ஸன் வீட்டு முன்பு குப்பையை கூட்டி அதுல கோபமான அவரு ஜெஸியோட கடும் வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அப்போ நோபலின் தாய் வந்து தாய் குறித்து ஜெஸி பாட்டி ரொம்ப அவதூறா பேசிட்டாங்க. இதனால கோபமான அவரு அருவாள் எடுத்துட்டு வந்து ஜெஸியோட கழுத்தை வெட்டி கொண்டிருக்காரு. கேட்கறதுக்கே பயமா இல்லை. இதை வந்து இப்போ போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேசுறது என்னென்னா, பொதுவாக எதிர் வீட்டு முன்னாடி பக்கத்து வீட்டு முன்னாடி குப்பை கொட்டுறதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா, இல்லை பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்கள சீன்றதுக்காக இப்படிலாம் குப்பை கொட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நான் வைக்கிறேன். பொதுவாக சென்னையில் பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதுனால அந்த குப்பை கொட்டுற விஷயங்கள்லாம் நடக்கிறது இல்லையா, இல்லை இங்கேயும் நடக்குதா? ஃபஸ்ட்டு அண்டை வீட்டாரிடம் உறவு அப்படின்றது சென்னையில் எப்படி இருக்கு? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? இல்லை எப்பப்பார் அவங்க சண்டை தான் சார் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களோட என்ன மாதிரி உறவு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக அந்த இடத்துல வைக்கிறேன். 4466999999 கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 4466999999 யூ ஷுட் கால். இது ஹலோ எஃப்எம் 106.4, ஹலோ தமிழா, அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.

0: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 9 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: திருக்குறள் பங்காளி பழகுன பழக்கம் நறுக்குன்னு இருக்கணும் யா,
7: நறுக்குன்னு இருக்கிறத விட நல்லதா இருக்கணும்டா. யோ பஞ்சாயத்து,
8: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல,
9: இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும்.
8: பௌசா பழகுற மாதிரி தெரியும் யா, ஆனா மனசளவுல நட்பே இருக்காது. அவன் கூட பழகுற பழக்கம் எப்படி தெரியுமா, தப்பான தொழில இருக்கிறவங்கள மாதிரி.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
4: திருக்குறள் வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ் இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்கை மிஸ் பண்ணாதீங்க.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய செயற்கேக்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
2: Launching Casa Grande High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
3: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்கோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
8: Sorry.

0: சரி.
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வினர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.
3: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
4: Ippo Ratna Fan House Waterland le A.O. Smith Under the Sink RO Water Purifier Midnight Black and Walnut Finish le pudusa launch pannirukanga.
5: Idile 7-stage purification irukkradala 100% healthy drinking water 24 hours kadikum wastage paadiya koriyum
4: mineralizer technology irukkradala thannila eppodu natural taste irukum
5: paliya dabba water purifier ratna fan house la exchange panni pudhu p5 ao smith purifier vaangina sholaya 3000 rupaya thallubadi
4: wow ratna fan house la telephone liye order pannalam delivery and installation free
5: bajaj 0% finance o irukke
6: ratna fan house raja bahadur street நகர்
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
10: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
11: என்னங்க இந்த மே மாசம் வெயில் சுட்டெரிக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கயாச்சும் போயிட்டு வரலாங்க.
12: எதுக்கமும் ஊட்டி கொடைக்கானல். சத்யாவோட குழு குழு ஏசி ஆஃபர்ல பிராண்டட் ஏசி வாங்கினா நம்ம வீடே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மாறிடும். முக்கியமா ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச்ல அப் டு 6000 ரூபீஸ் ஆஃபர் வழங்கி அசத்துறாங்க.
11: சூப்பர்ங்க, அப்ப உடனே சத்யாக்கு போலாம்.
13: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள். இல்லை என்றால் www.lic.india.in நை பாருங்கள். LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
14: நம்ம ஹலோ FM இல் ஓலி சித்திரம்.
15: வாட்ஸ் யுவர் நேம்?
16: யார் சொல்லுங்க?
17: வெங்கடாசலம் சார்.
15: மிஸ்டர் வெங்கடாசலம், சே நமஸ்தே when you meet the president. வணக்கம்.
16: வணக்கம் சொல்லுங்க.
18: சூப்பர்வைசர் பார்க்கற போன் வைங்க.
16: ஹலோ ஹலோ, சாயந்தரம் தர்மபுரியில பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, மாதா வெயிட்ட ஏத்திக்கிறாங்க, வந்துருங்க.
18: என்ன வர முடியாது.
19: You love you Jasmine.
14: வரும் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ FM 106.4 ஹலோ தமிழா, இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், இன்றும் முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் 1 ரீலர் வசந்தன் கோவின் ஜில்லன்னு ஒரு ஏசி மேளா. குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. குவாலிட்டியில வேற ரேஞ்ச். கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. பூர்விகா சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹை கோர்ட், பாரிஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
3: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
18: இன்று நம்ம எதை பத்தி பேசிருக்கோம்னா, கோவையில ஆலந்துறை அப்படின்ற பக்கத்துல
0: ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா ஒரு கொலை நடந்திருக்கு. எப்படின்னா ஒரு 72 வயது பாட்டி தன்னுடைய அம்மாவை தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 47 வயது மதிக்கத்தக்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த பாட்டி கழுத்தை வெட்டியிருக்காங்க. இது ஏதோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் ஒரு வீட்டு வாசலில் குப்பையை கொட்டினதுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக போச்சு அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா பொறுமை அப்படின்றது நமக்கு இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் வந்து நிறைய தடவை கேட்டு முடிச்சிட்டேன். பட் இப்போ என்னென்னா பொதுவாக இந்த எதிர் வீடு பக்கத்து வீடு இந்த மாதிரி குப்பை கொட்டுறது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, தவறுன்னு சொன்னால் திருத்திக்கிறாங்களா இல்லையா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரோட உங்களுடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான கேள்வி. அண்டை வீட்டாருடன் நல்லுறவு பேணுதல் அப்படின்றது நம்ம ஊரில் யாருக்குமே இல்லையா அப்படின்ற ஒரு பயம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். 4446999999 கால் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 4446999999. அண்டு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சார் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கும் சார், அவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்ற லெவலில் தான் இருக்கா, இல்லாட்டி சார் எல்லா விசேஷத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் மாற்றி மாற்றி நாங்கள் வந்து எங்களுடைய அன்பை பரிமாறிப்போம் சார், எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் சார் வந்து நிற்கிறாங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி பேசி தீர்த்துப்போம் சார் அப்படின்னு சொல்கிற வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, இதுதான் நம்மளுடைய முக்கியமான கேள்வி. அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன், நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 4446999999.

0: இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக செந்தில் இணைப்புல இருக்காரு. வணக்கம் செந்தில்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: சார், ஆக்சுவலா நான் வளர்ந்த கிராமத்துல வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் வரைக்குமே வந்து நான் பக்கத்து வீட்டுலதான் வளர்ந்தேன். எங்க வீட்டுல சாப்பிட்டதை விட பக்கத்து வீட்டுல சாப்பிட்டு வளர்ந்தது, தூங்கி வளர்ந்ததுதான் அதிகம். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தது. எங்க வீட்டுல பெருசா என்ன கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கானா ஓகே, நிம்மதியா இருப்பாங்க. ஆனா நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகுது. இது வரைக்கும் பக்கத்து அக்கம் பக்கத்துல எனக்கு பெருசா ஒரு உறவு ஏற்படல. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே ஒரு இறுக்கமாவே இருக்காங்க. They are not open to others. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம நகர்ப்புறங்கள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
0: ஓகே, அந்த மாதிரி ஒரு குழப்பத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றீங்க. நிச்சயமா அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அண்டை வீட்டாரிடம் ஒரு நல்லுறவு பேணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எப்பயாவது அதை முன்னெடுக்கவே மாட்டேங்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு இருக்கு. சிட்டியில இப்படிதான் இருக்கு அப்படின்னா கிராமங்கள்ல இது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். 4466999 கால் பண்ணுங்க. இது ஹலோ FM 106.4. ஹலோ தமிழா.

0: Fashion Silks in Mega Summer Sale.
1: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
2: Kia. Movement that inspires.
3: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
4: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
3: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
4: அம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. சிஎஸ் வித் ஏஐ, சோசியாலஜி, பிபிஏ, பிகாம் டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட
5: ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
6: லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres lower Maabirum Township, 28-acre open space, adala 22 acres landscape greenery. Yerkeyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover ah irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. Inga weekdays kuda weekends amaru. Ungalkana inda revolution uruvaga pore idam. ORR Chennai in pudhiya adayalam.
7: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
8: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
9: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.

0: ₹20.
1: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
1: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
3: Hey, you're looking so cool, yeah. ஆமா, சம்மர் ஹிட் பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா ஃபேன்சியா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
5: புக்ஸ் கா பர்பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
7: Hey Neha, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
8: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-ஓட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
7: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
8: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
7: வாவ், நானும் LIC-ஓட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
8: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச் காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
9: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும், அப்போதான் GRT IIT-ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஐடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT-ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
10: GRT Institute of Engineering and Technology, Tiruthandi, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
11: அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
12: அட விடுப்பா. ஐயோ,
13: மறக்காம கேளுங்க.
6: வழங்குவோ சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நேரம் இப்போது சரியாக 9:30. இது ஹலோ எஃப்எம் 106.4. நம்ம கிட்ட பேசுறதுக்காக இப்ப சிகாமணி இணைப்புல இருக்காரு. வணக்கம் சிகாமணி சார்.
2: வணக்கம் வணக்கம் மிஸ்டர் பாலாஜி.
1: சொல்லுங்க சார்.
2: We are listening. இது ஒரு நல்ல ஒரு டிபேட்டபிள் டாபிக் தான். முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுடைய வில்லேஜ் லைஃப்ல அதுல ஒரு ஹெரிட்டோரியல் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய அந்த மூதாதையர் காலத்துல இருந்தே ஒரு ஃபேமிலியுடைய ட்ரஸ்ட், ஒரு லிங்க், இதெல்லாம் இருந்தது. எப்ப நம்ம நியூக்ளியஸா மாறி இப்படி வந்துட்டு அர்பன் சிட்டிஸ் மெட்ரோ சிட்டிஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோமோ, அப்ப என்ன ஆயிடுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கிராமங்கள்ல வளர்ந்த என்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து வி வாண்ட் டு கெட் ஐயர் வித் த பீப்புள் அண்ட் மிங்கிள், பட் அதுக்கு இருக்க ஜெனரேஷன் இப்ப ரெடியா இல்ல. பிகாஸ் இட் இஸ் அ ட்ரஸ்ட். ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன என்ன ஆகுதுன்னா, ரியலி நடக்கிறத பாக்கும்போது ஒரு பய உணர்வு, அடுத்தது பாக்கும்போது அந்த நம்பிக்கை அப்படிங்கறது இப்ப இருக்கிறதுல பழைய ஜெனரேஷன்ல இருந்த மாதிரி இல்ல. ஒரு இடத்துலயோ ஒரு கம்பெனிலயோ கூட 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு 2 இயர்ஸ் ஆச்சுன்னா ஐ ஹவ் டு ஜம்ப், 2 வருஷம் முடிச்சுட்டேன் நானு. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மனப்பங்கு தான் வந்து இந்த ஒரு குறைய கொடுக்குங்கிறது என்னோட ஒரு தாழ்வான கருத்து.
1: ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நிச்சயமாகவே இதை பத்தி நம்ம ரொம்ப டிபேட்டபிள் டாபிக்கா அது மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்து குப்பையை கொட்டினாங்கன்னா கொலை வரைக்கும் அது போயிருக்கு. அந்த லெவலுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து பொறுமை இழந்த மனிதராக இருக்கும். இது வந்து அவங்க ரொம்ப பெருசா படிக்கலைங்க, அதனால இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு பேர்ல சில பேர் சொல்லுவாங்க. ஆனா இதை பண்ணவர் நல்லா படிச்சவர். ஓகே, ஸோ அந்த கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாம அருவாள் எடுத்து ஒரு லேடிய, ஒரு 72 வயது முதிர்ந்த ஒரு லேடியை வந்து வெட்டி கொண்டிருக்காரு ஒருத்தர், 47 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர். கோவையில் தான் நடந்திருக்கு, எங்கேயோ நடக்கல. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு என்ன விஷயத்தை இது சொல்ல வருது அப்படின்னா, ஒன்று பப்ளிக்கில் பொறுமை இழக்கிறோம், இன்னொன்று அக்கம் பக்கத்தார் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப பெரிதுபடுத்தி பார்க்குறோம். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில் மிகப்பெரிய விரிசல் விழுந்துக்கிட்டே இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம யாருன்னே நமக்கு தெரியறதில்ல அப்படின்ற அந்த கேள்வி எப்பயுமே நம்ம வைக்கிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கல. நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோட என்ன மாதிரியான உறவு முறையில் இருக்கீங்க? நீங்கள் இல்லை சார் எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஏன்னா அதுதான் இருக்கிற உண்மை. இல்லை சார் நாங்கள் வந்து நல்லா ஒன்று மண்ணாக பழகிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறதும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். பட் அண்டை வீட்டாரிடம் நல்லுறவு பேணுதல் அப்படின்றத பற்றி சென்னையில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். 4466999999 கால் பண்ணுங்கள். மாடு சத்தான் மனுஷன் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தான் மனுஷன் தோல வச்சு

0: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
1: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
2: ஒரு முறை என்ன
0: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம் இல்.
3: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
5: வீட்டுல இருந்து போர் அடிக்குது, நல்ல ஃபன்னான பிளேஸ்க்கு கூட்டி போங்கப்பா.
6: அதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, விஜிபி யுனிவர்சல் கிங்டம். கிட்ஸ் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ட்ரை ரைட்ஸ் னு 40க்கும் அதிகமான ரைட்ஸ். சோ சன்ன விட ஃபன் தான் அதிகம்.
7: ஆமாங்க, சன்ன விட ஃபன் தான் அதிகம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 400 ரூபீஸ் போர்ட் கேம் கிரெடிட்டும் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு early bird offer 15% ஆஃபரும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.
8: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகிற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீசைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
9: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும்போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
10: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
11: வெற்றி
12: தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
13: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
14: Naga na nambike. Nambike na nam annachi Saravana Selvaratna ayya naga kada da. Ippa Pallavaram Radial Road liyo. Talamura talamuriya namma veettu nalla kaariyangala oruthara mattumilla. நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சு நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
15: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தினம்.
16: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
17: Pregnancy அப்போ தெளிவில்லாத மனநல நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். இங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்.
18: Birth Right by Rainbow Hospital-ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
19: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
20: எஸ் மேடம், சொல்லுங்க.
19: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
20: ஜப்பான் டைக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
19: அப்போ 3 பெட்ரூம்க்கு
20: டைக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
19: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
20: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
19: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
20: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 3000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
19: இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
11: ஜப்பான் டைக்கிரி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் ராஜாபாத் ஸ்ட்ரீட் டி நகர்.
21: தம்பி நிப்பாட்டு நிப்பாட்டு டாக்குமெண்ட் சரி.
22: இந்தாங்க சார்.
21: என்னையா எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
22: தோர்க்கு சார், பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
23: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
24: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் எல்கேஎஸ் குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
25: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
26: நிஜமாவா? எப்படிடா?
25: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
26: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
25: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் ஆக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
27: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
28: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்கிரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
27: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
28: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச் விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
0: நம்ம ஹலோ எஃப்எம்இல் கோடைக்கால காற்றே, கோடைக்கால காற்றே. இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில்
29: ஊசியில முதல்ல நூலை கோத்து பழகுன்னு அம்மாக்கள் சொல்லுவாங்க. தையல் மிஷின் சவுண்டே வித்தியாசமா இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா?
30: தையல் வகுப்பு சென்ற அற்புதமான நாட்கள் பற்றி பேசி பகிரும் சம்மர் ஸ்பெஷல் நினைவுகள், நினைவுகள்.
0: இன்று மதியம் 12 மணிக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கோடைக்கால காற்றே. நம்ம ஹலோ எஃப்எம்இல்,
31: ஹலோ எஃப்எம் 106.4 ஹலோ தமிழா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் தினத்தந்தி, குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ், இன்று முதலிடம் எப்போதும் உங்களிடம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு பெஸ்டன் பம்ப்ஸ், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை, 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச், கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. பூர்விகா சில்லுனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹை கோர்ட் பாரிஸ் மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.
32: ஹலோ எஃப்எம் 106.4 கேட்டுட்ருக்கீங்க, இது மிஸ்டர் பாலாஜி. இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக யார் இணைப்பில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சாந்தி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சாந்தி.
33: சார் வணக்கம் சார், சின்ன பாக்கியராஜ் சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
32: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம்.
33: ஊருங்கள்ல எல்லாம் அன்பின் விசாரிப்பு அதிகமா இருக்கும். ஒரு மனிதர்களை பார்த்தா ரொம்ப ஈர்ப்போடு சுத்தத்தாரையும் சேர்த்து நல்லா விசாரிப்பாங்க அன்போடு. இங்க அது கிடையாது. அக்கம் பக்கத்து வீட்டுல நான் எப்படி உறவு வச்சுக்கிட்டேன், அதுதான் என்ன கொண்டு எப்படி யூஸ் பண்ணலாம், நான் நல்லா இருப்பேன், எல்லா உறவையும் நம்ம பக்கத்து வீட்டு உறவையும் காப்பாத்தணும் அப்படின்னு. ஆனா நம்ம தேவையானது நம்மள யூஸ் பண்ணிட்டு காட்டி விட்டுருவாங்க.
32: ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பத்தி சொல்லும் போது அடுத்த தேவி லைன்ல இருக்காங்க. வணக்கம் தேவி.
34: குட் மார்னிங் சார், நான் பெரம்பூர்ல இருந்து தேவி பேசுறேன். அக்கம் பக்கம் பழகறதுல வந்துட்டு ஒரு வித்தியாசத்தை சொல்ல விரும்புறேன். சென்னையிலே பிறந்து வளர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்க மூவ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க, டக்குன்னு பழக மாட்டேங்கிறாங்க. இதே நம்ம வெளியூர்ல இருந்து வந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த பாண்டிங் டக்குன்னு வந்துருது, ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாமே. ஆனா சென்னையில இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, பழகலாமா வேணாமா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம், நம்ம ஏன் பழகணும் அப்படின்னு
32: யோசிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பாண்டிங் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்றீங்க. அடுத்து அன்பரசி லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா.
35: வணக்கம் சார்.
32: சொல்லுங்க.
35: அம்பத்தூர்ல இருந்து அன்பரசி பேசுறேன்.
32: சொல்லுங்க.
35: பாட்டி இறந்ததுக்கு என்னோட மன வருத்தத்தை அவங்க குடும்பத்துக்கு தெரிவிச்சுட்டேன்.
34: இதே ஒரு படம் மாதிரி எடுத்திருக்காங்க, பார்க்கிங் ஒரு படம்
32: வந்திருக்குங்களா?
34: அதுல வந்துட்டு பார்க்கிங் பண்றத வச்சு ஹீரோக்கும் அவருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். காலையில சாப்பிடல இருந்து தூங்கறதுல இருந்து நைட் வரைக்கும் வேலை செய்யற ஆபீஸ்ல போய் வேலை செய்யற வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இந்த படம் எது நம்மளுக்குன்னா இத சமுதாயத்துல நடக்கிறதுனாலதான் இத படமாவே எடுத்து அதுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்ப வந்துட்டு இதுல மக்களோட மனநிலைமே அப்படியே எடுத்து காட்டிருக்காங்க. இதுல ஒண்ணுமே இல்ல சார், அந்த பாட்டியும் வந்துட்டு அந்த காலத்து மனுஷங்க தான், அவங்களுக்கும் நல்ல பாக்காத அனுபவம் இல்ல, அவங்களுக்கும் நல்ல அனுபவம் இருக்கு. அவங்களும் ஒரு பேர மாதிரியோ ஒரு பக்கத்து மாதிரியோ அவங்களும் கொண்டு வந்தாங்க. இதுல வந்துட்டு கிராமமோ பொது சிட்டியோங்கிற கான்செப்டே கிடையாது சார்.
32: கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லலாம், பட் அதுக்கெல்லாம் முன்னாடி அடுத்ததாக ஒரு சரியான பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க விடாமுயற்சி படத்துல இருந்து

0: this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings and official radio partner, Hello FM.
2: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
3: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
5: ஹே திவ்யா, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல, நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
6: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
7: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயம் பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: Is it a living room?
11: Or a play room?
10: Wait, is it a music room?
11: Or maybe a lounge room?
10: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
12: Poorvikava?
13: Haama. Takkanu veta chillamata vira virama AC. Current bill control panna raga raga ma AC.
14: என்ன
15: புதுசா?
13: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
15: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
16: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
17: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
18: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ்.
19: வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
20: என்ன பட்ஜெட் பத்மநாபன் சார், உங்க வீடு மட்டும் இவ்ளோ வெயிலையும் கூலா இருக்கு.

0: நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல இருந்து என் பட்ஜெட்டுக்குள்ளேயே வி கார்டு விண்ட்ஸி ஏர் கூலர் வாங்கினேன். இதுல டெட்ரா ஏர் ஃப்ளோ டெக்னாலஜி இருக்கிறதால ரூம் சூப்பர் ஃபாஸ்டா கூல் ஆயிடுது.
1: வி கார்டு ஏர் கூலர்ல மட்டும்தான் ஆன்டி ஃபங்கல் ஹனி கோம் பேட்ஸ் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ்.
0: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாம். 9383757575 சப்சிடைஸ்ட் ஹோம் டெலிவரியும் உண்டு.
1: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு. வி கார்டு ஏர் கூலருக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
2: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
3: நிஜமாவா? எப்படிடா?
2: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
3: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
2: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: அப்பா, தம்பியை என்ன ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
5: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா. அங்கதானே holistic learning, scientifically designed pente mind curriculum ne kutis ku theveyana lifelong learning tharanga.
6: Kidzi preschool, india's leading preschool chain with 2500 plus centers. Enroll your child at your nearest kidzi preschool today.
7: Kalyana ponnu கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
8: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: அவன் சூப்பர் பிளேயரியா?
10: அவன் பிளேயர் எல்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
9: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
10: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
11: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
12: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
13: Galaxy Health Insurance presents Hello FM Solli Adi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
14: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
15: ஹலோ எஃப்எம்இன் குட்டி ஸ்டோரி, நச்சுன்னு நறுக்குன்னு.
16: வனிதா தன்னோட மகனுக்கு நிச்சயதார்த்த விழாவுக்கு தேதி குறிச்சிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு விழாவுக்கு நிறைய பழங்கள் வாங்கணும்னு பழ மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்கிருந்த பாட்டிங்க கிட்ட, பாட்டி என் பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன், அதுக்குதான் பழம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பழங்களை கேட்கவும் நல்ல பழங்களை எடை போட்டு கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட விலைய குறைக்கல. எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் வனிதாவோட ஃப்ரெண்ட், வனிதா சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கியிருந்தா கண்டிப்பா விலைய குறைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, எதுக்கு இப்படி வந்து அலைஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே வனிதா, உண்மைதான், பணமும் அலைச்சலும் மிச்சம்தான், ஆனா இங்க இருக்கிற பாட்டிங்களோட முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா, பழங்களோட விலைய குறைக்கலையே தவிர பார்த்து பார்த்து நல்ல பொருளா எடுத்து கொடுத்தாங்க. கூடவே கல்யாணம் பண்ண போறவங்க பையன் நல்லா வாழணும்னு மனசார வாழ்த்தினதை பார்த்தல, அந்த சந்தோஷமும் வாழ்த்தும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. வனிதா சொன்ன இந்த பதிலால அவங்க ஃப்ரெண்டு மன நிறைவா உணர்ந்தாங்க.
15: ஹலோ எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி, நச்சுன்னு நறுக்குன்னு.
17: ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய உறவு முறையை அடுத்தவங்களோட வச்சுக்கிறோமோ அதுதான் நமக்கு ஆபத்து காலங்களில் உதவும் அப்படின்றத நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப முக்கியமான கேள்வி. பொறுமை அப்படின்றது என்றைக்குமே முக்கியம், பப்ளிக்காக இருக்கிறதுல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும் இங்கேருந்து சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஆரம்பிக்கும் போது, பட் அதுக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட் சீசனில் எப்போலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் விளையாடுறாங்களோ அப்போலாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிட்டு நிகழ்ச்சி இருக்கு. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-999. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசென்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆனர் பார்ட்னர் எதிஹார்ட், ஷேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை என்கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். இது ஹலோ எஃப்எம் 106.4. அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் பாலாஜி.
13: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
18: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
19: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரை என்கோ.
18: Hey, now rock. Hey.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 10:01.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
7: பங்காளே, அவன் நம்ம கூட்டாளிதாயா?
8: யார் என்னன்னு பாக்கணும்டா. யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல, பல நல்ல கற்ற கடைத்தும் மனநல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது. மனசால ஒத்து போகாதவங்க 4 நல்ல புத்தகங்களை படிச்சிருந்தாலும் அவங்க மனசு திருந்தி நண்பனாகிறது ரொம்ப கஷ்டம்யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ரேடியோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
4: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். எஸ்கேபிசி விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
5: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
6: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
7: என்ன 5G-யா? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல் எண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
7: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
9: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டிவாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
10: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
13: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres in a maberum township, 28 acre open space, adala 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமினிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR. சென்னையின் புதிய அடையாளம்.
14: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
15: டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல புதுசா ப்ளூ ஸ்டார் கூலிங் ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
16: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ப்ளூ ஸ்டார் செஸ்ட் ஃப்ரீசர் 60 liters முதல் 500 liters வரை கிடைக்கும்.
15: ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் மீட், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஈஸியா வீட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
16: ப்ளூ ஸ்டார்ல ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் டிஸ்பென்சர், ஃப்ளோ மவுண்டிங் வித் ஃப்ரிட்ஜ், 3 colors கிடைக்குது.
15: இன் ஃபேக்ட் பெட்ரூம்ல யூஸ் பண்ற குட்டி ஃப்ரிட்ஜ் கூட ப்ளூ ஸ்டார்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகு.
16: அதோட கமர்ஷியல் யூசேஜுக்கு தேவையான வாட்டர் கூலர், விசி கூலர், மெடிசன் ஸ்டோர் unit kuda pandranga.
15: Now order through telephone and get super fast delivery. Superstar Blue Star cooling products ikku best dealer.
16: Ratna Fan House, Rajabada Street, T Nagar.
17: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St Thomas Mount. Choose from major courses with many value added programs at co education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200134
18: 31.
19: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
18: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
20: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
21: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
22: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
23: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
22: சரி சரி,
24: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
25: நிஜமாவா? எப்படிடா?
24: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
25: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
24: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
26: ஹே நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
27: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
26: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
27: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும், அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட, அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
26: வாவ், நானும் LIC யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
27: அப்போ இப்பவே LIC India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச்ச காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
28: ஹலோ FM 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாசிரம் CBSE அண்ணாநகர் வெஸ்ட், ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட் டி நகர், VGP மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ், பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ், SA காலேஜ் of Arts and Science and SA Engineering College, Autonomous, Thiruvirkadu, Chennai. Kechina Duryun Kovin, Summer Gifta, Sogusa Kappalil Midakalam, Malaysia Vukku Parakalam, Velacheri Main Road, Chembakkam, Matrum, Murugan Hospitals, Keelpark, Chennai.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: தமிழ்நாட்டில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தேனி, தென்காசி, மதுரைன்னு எல்லா பக்கமும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சென்னையோட வானம் மட்டும் அப்படின்னா என்னன்னு கேட்டு நல்லா வெயில் பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது.
2: மேடம், இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை. சரி, பின்னால திரும்பி பாப்பேன் பார்த்தா அந்த பக்கமும் மழை.
1: ஆனா இந்த பக்கம் மட்டும் மழையே பெய்ய மாட்டேங்குதுங்க. காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங் சென்னை. காத்து வாக்குல உங்க கூட பேசுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். இந்த சம்மர் வெக்கேஷன்ல சப்போஸ் நீங்க வந்து வேளாங்கண்ணி பக்கமா போறதா இருந்தீங்கன்னா சதன் ரயில்வேஸ் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். எஸ், ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திருவனந்தபுரம் டு வேளாங்கண்ணி வரைக்கும் மே 13, 20, 27 இந்த டேட்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. காலையில 11 மணிக்கு ட்ரெயின் எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சப்போஸ் நீங்க திருவனந்தபுரம்ல இருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் போறீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்மளோட காத்து வாக்குல நிகழ்ச்சியில ரேடியோ மீம்ல நம்ம யாரை டாக் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு பாட்டு. சின்ன வயசுல இருந்து எப்படிங்க அந்த பாட்டு கேட்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஔவையாரோட ஆத்திசூடி. ஆனா நம்ம இப்ப வந்து விஜய் ஆண்டனி அவரோட இசையில ஆத்திசூடி பாட்டு கேட்க போறோம். கேட்டு அனுப்பிச்சுருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
1: அசோக் வெளியில வாடா.
2: வரமாட்டேன்.
1: சண்டை போட கூப்பிடலடா.
2: அப்புறம் எதுக்கு?
1: சமோசா சாப்பிட போல வாடா.
0: மாமா மாமா, எப்படி இந்த திடீர் சேஞ்ச்?
1: அது ஒண்ணும் இல்லம்மா, ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டனா, அப்படியே காலேஜ் டேஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. அதான் என் மாப்பிளைய பாத்துட்டு போலான்னு
3: வந்தேன். நாளை நாள் முழுவதும் ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம் வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Rituraj Gaikwad.
5: Hi, this is Dhoni.
6: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
7: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
8: Hello, hello,
9: hello
8: FM.
9: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
10: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0, and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
11: Kia. Movement that inspires.
12: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
13: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
0: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
14: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
15: ஸ்ரீ கன்னியாகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
16: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kWh battery and a range of 543 km. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
17: Nexa.
18: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
19: எஸ் மேடம், சொல்லுங்க.
18: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
19: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
18: அப்போ விலை அதிகமோ?
19: அதுதான் இல்ல. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா ₹8,000 தள்ளுபடி தராங்க.
19: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
18: சரியா சொன்னீங்க.
19: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
20: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
18: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
14: SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், DCA, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் அண்ட் மோர். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் scacas.ac.in.

0: 20 ரூபாய்.
1: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய செயற்கைக்கு துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
2: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
3: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும், ஆனா ரைட் கேர் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமீடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
4: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக.
5: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
6: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா, அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
2: கிட்ஸி ப்ரீ ஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீ ஸ்கூல் செயின் வித் 2500 பிளஸ் சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீ ஸ்கூல் டுடே.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டனதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: புக்ஸ் காப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
12: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in பாருங்கள். LIC ஹர்ப

விசில் அடிங்க.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டர்க்கியில ஒரு குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்லி 10 மணி நேரம் தேடி இருக்காங்க. தலைவன் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மலையில ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, எந்த ஒரு கவலையும் இல்லாம. அந்த மாதிரிலாம் இருக்கும் போது குழந்தைங்களா இருந்த மாதிரி தான் கவலைலாம் இருக்காதா அப்படின்னு கேட்டா அப்பலாம் இல்லைங்க. நல்ல பாடல்கள்லாம் கேட்கும் போது நம்ம கவலையை நம்ம தானா மறந்துடுவோம். அந்த மாதிரிதான் நாளைக்கு நாள் முழுக்க எவர் கிரீன் ரெட்ரோ சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க நம்ம ஹலோ எஃப்எம்ல. நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடேவை நமக்காக வழங்குறவங்க உங்கள் சத்யா. காத்து வாக்குல கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு ரேடியோ மீம்ல யார டாக் பண்ண போறோம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
2: நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ் ஒரு பாட்டு பாடுவிய, மங்க நிலாவில தங்க, அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல.
1: ரெட்ரோ பாட்டை பத்தி இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? சாங்ஸ் கேட்கறது எப்ப வேணா கேட்கலாம், வேலை செய்யும் போது கேட்போம், நடந்துட்டு இருக்கமோ கேட்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அந்த பாட்டை கேட்கறத டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே ஒரு ஆள் நம்ம வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் இன்னைக்கான ரேடியோ மீம்ல டாக் பண்ண போறீங்க. எப்படி சொல்றேன்னா, முழுசா ஒரு பாட்டை கேட்கவே விட மாட்டாங்க, ஒண்ணு மாத்திருவாங்க, அப்படி இல்லைன்னா அந்த பாட்டை கூடவே பாடுவாங்க. நானும் கூட பாடுவேன், தப்பு தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா கூட பாடிட்டு அந்த பாட்டை நம்மள முழுசா கேட்க விடாம பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த பாட்டு வேணாம் வேற பாட்டு வையன், இந்த பாட்டு வேணாம் வேற பாட்டு வையன்னு சொல்லி மாத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஒரு பாட்டை உங்களை முழுசா கேட்க விடாத அளவுக்கு டார்ச்சர் பண்ற ஒரு ஆளு தான் இன்னைக்கான ரேடியோ மீம்ல டாக் பண்ண போறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-99-99, 0444-46-99-99. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த பாட்டை கேட்க விடாம டார்ச்சர் பண்ற ஒரு நபரை நீங்க டாக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹலோ எஃப்எம்ல குஷி படத்துல இருந்து ஒரு பாட்டு பிளே பண்ற, கேட்டு குஷியா இணைஞ்சிருங்க.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
1: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்கை மிஸ் பண்ணாதீங்க.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ,
5: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு, அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
6: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்வாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
7: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township. 28 acre open space, adhila 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் அமாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
8: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
9: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
10: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும்தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
9: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 தள்ளுபடி தராங்க.
10: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு.
9: ரத்னா ஃபேனோஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
10: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
11: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
12: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். இங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
13: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ், கால் 1-800-2122 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
14: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
15: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
14: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
15: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
14: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
2: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லுனு ஒரு ஆஃபர்.
1: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
2: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
1: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
0: Is it a living room?
16: Or a playroom?
0: Wait, is it a music room?
16: Or maybe a lounge room?
0: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
15: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
1: Joy Alucastle, உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் Joy Alucastle ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள Joy Alucastle ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
17: Joy Alucastle, world's favorite jeweler.
18: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network, feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
19: Nexa.
20: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் Protection Plus.
21: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்கிரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
20: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
21: LIC Protection Plus பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர் பல் ஆப்கே சாத்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் விமன் அண்ணா நகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாசிரம் CBSE அண்ணா நகர் வெஸ்ட், ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர், VGP மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ், பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ், SA காலேஜ் of Arts and Science and SA Engineering College, Autonomous, Thiruvirkadu, Chennai. K. Chinnathurayan Kovan, Summer Gifta, Sogasu Kappalil Midakalam, Malaysia Vukku Parkalam, Velachery Main Road, Chembakkam, Matrum, Murugan Hospitals, Keel Park, Chennai.
22: Hello, hello, hello. Hello, hello, FM. Nuthiyarapulli Nalu.
2: Hello, FM. Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
23: முகுந்த் நினைஞ்சிருக்காங்க இப்போ காத்து வாக்கல நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் முகுந்த், யார டாக் பண்ண போறீங்க?
24: அக்கா, எங்க வீட்டுல இந்த மாதிரி பாட்டு போட்டு அதை மாத்துறது ரெண்டே ஆளுதான்க்கா, ஒண்ணு எங்க அப்பா, ஒண்ணு என் தம்பிக்கா.
23: கஷ்டம் தான் இல்ல, ரெண்டு பேரும் சுத்தி பண்ணும் போது ஒரு ஆள் எப்படிப்பா சமாளிப்ப?
24: இல்லக்கா, என் அப்பா கூட பண்ண மாட்டேன், அந்த பண்ண மாட்டாரு. ஆனா ஒரு பாட்டை போட்டேன்னா வந்துருவேன்,
23: பாட்டு நீங்களும் காத்து வாக்குல நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஆள் உங்களை பாட்டு கேட்க விடாத அளவுக்கு இரிட்டேட் பண்ணுவாங்களோ அவங்களதான் டாக் பண்ண போறீங்க. ரொம்பவே சாந்தமா கோவமே படாத ஆட்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை டேமேஜ் பண்ணும்போது டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரிதான் கேக்குறேன், யார் உங்களை கடுப்பேத்துவாங்களோ அவங்கள நீங்க டாக் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம அவங்கள பத்தி பேச போறது இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
3: Darling song of the hour.
4: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்,

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Hi, this is Dhoni.
3: Vanakkam, Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, Hello FM.
6: Hello FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
7: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
8: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
7: SA Engineering College offering BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 9941497973.

0: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
1: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்லை. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-21-22.

0: Is it a living room?
1: Or a playroom?
0: Wait, is it a music room?
2: Or maybe a lounge room?
3: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
4: Tamilagathin nambikkaiyin peyar LKS Good House. Aanandugala nambikkai. Adetharam, indrum, endrendrum. Ippodhu neengal vaangum anaitthu nagaigalukkum sedarathil flat 50% thallubadi. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டிநகர் மற்றும் தாம்பரம்.
5: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தெரியுங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
9: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
9: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
11: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்தையும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
14: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma Taste, Semma Life.
15: Print partner Dinathandi, Kudumbam Muluvadarkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam Ke Chinnathirayan Kovil, Aadigal Vaangi Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Midakkalam, Matrum Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam, Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvade Illai.
16: Hello, hello,
17: hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
18: ஹலோ எஃப்எம் ஸ்டுடியோஸில் டைம் இப்போ கரெக்டாக 10:56 ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம கூட பேசுகிறதுக்காக உமா மகேஸ்வரி ஒட்டியம்பாக்கம்லன்னு நினைஞ்சிருக்காங்க. ஹாய் உமா மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
19: ஹாய் ஹாய், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
18: சரி சொல்லுங்க, யாரை டேக் பண்ண போறீங்க? உங்களை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் யாரு?
19: என்னோட மாமியார் தான்.
18: ஐயோ, இப்படி உண்மையாக சொல்லி
19: பண்ணும்போது குக் பண்ணும்போது பாட்டு கேட்டு

0: மாமியார்
1: வந்து இந்த மாதிரி சாமி பாட்டு கேளுப்பா இல்ல பாட்டே போடாதப்பா அப்படின்னு அப்பும் போது நம்ம கொஞ்சம் கடுப்பா இருக்கும்.
0: சாமி பாட்டுனா எப்படி இப்ப ஒரு சாமி பாட்டோட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாமா?
1: இல்ல இல்ல, நீங்க சாமி பாட்டு மட்டும் தான் நீங்க கேட்கணும்.
0: ஓகே, மத்த பாட்டெல்லாம் கேட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. நீங்க
1: மாறும் டே, ஆமா இந்த டே வைஸ் மாறும். மண்டேனா இந்த சாமி பாட்டு தான் கேட்கணும், டியூஸ்டே இந்த சாமி பாட்டு தான் கேட்கணும்,
0: ரைட், இந்த வெள்ளிக்கிழமைனா அம்மன் பாட்டு தான் கேட்கணும், அந்த மாதிரி
1: அந்த மாதிரி.
0: ஓகே, உங்க மாமியா சமைக்கும் போது அப்படிதான் கேட்பாங்களா? ஒரு சில பேர் வேற பாட்டு கேளுங்க, நம்மளோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்காக தான் நம்ம பாட்டு கேக்குறோம் அந்த வேலையை பாக்குறதுக்கு. பட் ஒரு சில பேர் இப்படிதான் இருக்காங்க. உமாவை தொடர்ந்து நீங்களும் காத்து வாக்கல நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆள் உங்களை பீஸ்ஃபுல்லா பாட்டே கேட்க விடாத அளவுக்கு டென்ஷன் பண்ணுவாங்களோ அவங்களதான் இன்னைக்கு ரேடியோ மீம்ல டாக் பண்ண போறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444466999. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லவா? 0444 46 99 99.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 11:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: திருக்குறள். யோ பங்காளி, யாரு என்ன ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க?
7: பழக்க வழக்கத்துக்கு முக்கியமிடாது. யோ பஞ்சாயத்த,
8: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
9: முகத்தின் இனிய நகா ஆ அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். நம்ம யாருக்கு பயப்படணும் தெரியுமா? மனசால கெக்கப்புக்கு கெக்கப்புக்குன்னு சிரிப்பாங்க, ஆனா பகையாவே இருப்பாங்க. அவங்களோட பழகிறதுக்கு ரொம்ப பயப்படணும்யா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயம்
6: அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
1: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
7: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
8: நிஜமாவா? எப்படிடா?
7: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
8: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
7: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
9: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் மே 10-17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் IVF இக்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
9: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
10: பூர்விகாவா?
11: ஆமா, டக்குனு வீட்டை சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
12: வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறதுக்காக பிரசிடென்ட் போராடினப்பதான் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு.
13: ஆனா இதுல உள்நாட்டு வெளிநாட்டு சதிகள் இருக்கு, பல பெருங்கைகள் பேசிக்கிறாங்களே பாஸ்.
9: வரும் சனிக்கிழமை மதியம் 2 ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் விமன் அண்ணாநகர், ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாசிரம் சிபிஎஸ்இ அண்ணாநகர் வெஸ்ட், ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட் டி நகர், விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ், பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ், எஸ்ஏ காலேஜ் of Arts and Science and SA Engineering College, Autonomous, Thiruvirkadu, Chennai. கேச்சின துரையன் கோவின் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிட்டல்ஸ் கீழ்பாக் சென்னை.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: உமா அணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமா மகேஸ்வரி பேசினாங்க, இவங்க உமா. ஒரே உமாவா இருக்காங்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, காத்து வாக்குல நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் உமா, யார டாக் பண்ண போறீங்க?
2: எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லலாம் அபி. ஏன்னா எனக்கு வந்து நான் அதிகமா ரேடியோ கேட்க மாட்டேன், சாரி டிவி பார்க்க மாட்டேன், மொபைல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பவுமே இந்த சரியமைப்பா இருக்கும், அதுதான் எங்க போனாலும் ஹாண்டியா இருக்கும் தூக்கிட்டு போயிருக்கு. அதனால அதுக்கு பாட்டு கேட்டுட்டேதான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அது முக்கியமா அலோ எஃப்எம் புகழ்ச்சிக்கு சொல்லன்னு சொல்லல, அந்த சார் ஜெயராம் சார் ஆரம்பிக்கிற அந்த டிவோஷனல் இதுல இருந்து ஆரம்பிச்சு. அதனால இவங்க என்னன்னா ஏதாவது ஒரு கால்ஸ் வந்தா என்னால பேச முடியல, எப்ப பார்த்தாலும் பாட்டு, எங்க போனாலும் பாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எங்க இருக்கேன்றத நோட்டீஸ் பண்றது என்னன்னா, நான் கார்டன் போனா அதை எடுத்துட்டு போயிடுவேன்.
1: ஓகே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கனா எந்த பக்கம் பாட்டு கேக்குதோ அந்த பக்கம் உமா இருக்காங்கப்பா அப்படி தெரிஞ்சு
2: வருவாங்க, அப்படி வருவாங்க.
1: ஓகே,
2: பாட்டு கேட்டுட்டு வேலை செஞ்சாதான் செஞ்ச மாதிரி இருக்குல்ல.
1: எனக்கு பிடிச்ச பாட்டை வச்சுட்டுதான் அதுக்கப்புறம் அந்த வேலை, பாட்டை செலக்ட் பண்றதுக்கே கொஞ்ச நேரம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாட்டை கேட்டா மட்டும்தான் கம்ஃபர்டபுளா நம்மளால வேலை செய்யற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபிள்னஸ் தேவை இல்லையா? பிளே ரூம், மியூசிக் ரூம்னு தாராளமா நீங்க வீட்டில் இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும்போது எப்ப டிராவல் பண்ணுவோமோ அப்ப ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தி ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV 7 உங்களுக்கு கொடுக்குதான். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு புதிய டெஃபினேஷனை கொடுக்குதுங்க, செம ஸ்பேஷியஸான 7-seater கிட்ஸோட கேம்ஸ், ஃபேமிலியோட கான்வர்சேஷன், உங்க எல்லா டிராவலையும் ஃபுல் கம்ஃபர்டபுளா மாத்திரும் அப்படின்னு சொல்றாங்க. லாங் டிரைவுக்கும் பெஸ்ட் அண்ட் டெய்லி ரைட்ஸுக்குமே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த காரை ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ஸ்பெஷலா மாத்தும். ஸோ உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஷோரூமை விசிட் பண்ணி வின்ஃபாஸ்ட் MPV 7 டிரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்க புக் பண்ணலாம். அடுத்துதான் நம்ம காத்து வாக்கல நிகழ்ச்சியில இது நம்ம ஆளுல யாரு பேச போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பொதுவா நம்மளாம் வேலை பார்க்கறதுக்கே பெருசா ஷெட்யூல் போட மாட்டோம், பட் லவ் பண்றதுக்கு இப்படிதான்ப்பா ஷெட்யூல் படி வேலை பார்க்கணும், லவ் பண்ணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு தான் கேட்க போறோம். இத்தனை டைமுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டுல, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. கேட்டு அணிஞ்சிருங்க, நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: என்ன
1: தம்பி மேல ஒரே சத்தமா இருக்கு?
2: ஐயா நம்ம பசங்க எல்லாரும் ரெட்ரோ ஃப்ரைடே ஃபேன்ஸ், அதனால கொஞ்சம் சத்தமா பாட்டு வச்சு கேட்டானுங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு?
1: தப்புதான் தம்பி, தனியா கேட்டா தப்புதான். சவுண்ட நல்லா ஏத்தி வை, எல்லாரும் சேர்ந்து கேப்போம்.
3: நாளை நாள் முழுவதும் மனம் மயக்கும் ரெட்ரோ பாடல்களோடு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ரெட்ரோ ஃப்ரைடே. வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
4: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
5: திஸ் இஸ் அன்சுல் கம்போஜ்.
6: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
7: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.
8: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
3: நிஜமாவா? எப்படிடா?
2: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
3: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
2: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: தி ஸ்மாலஸ்ட் இயர்ஸ் கேரி தி பிகெஸ்ட் ட்ரீம்ஸ். கிவ் யுவர் சைல்ட் தி ஸ்டார்ட் தே டிசர்வ்.
5: கிட்ஸி ஆஃபர்ஸ் எ ஹோலிஸ்டிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இட்ஸ் பென்டமைன் கரிகுலம் வித் எ லெகசி ஆஃப் 20 பிளஸ் இயர்ஸ்.
4: அட்மிஷன்ஸ் ஓபன் நவ அட் கிட்ஸி சென்டர்ஸ் அக்ராஸ் சென்னை.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: பூர்விகாவா?
10: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
11: சம்பந்தப்பட்டிங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
12: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
13: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: இன்னைக்கு வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் டே. ஸோ இந்த டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, யங் அத்லெட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் தான் நம்மளோட நிகழ்ச்சியிலும் இன்னைக்கு ஒரு யங் அத்லெட் தான் பேச போகிறாங்க. அவங்க வந்து நேஷனல் லெவல் சாம்பியன், 2 வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. சஞ்சய் கணேஷ் அவர் கூட தான் இன்னைக்கு இது இந்த மாலையில் நம்ம பேச போகிறோங்க. காத்து வாக்கில் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
5: Hit song of the hour.
15: Hit song of the hour.
16: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.
17: பல பல பல பாஹுபலி.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
4: வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நல்ல ஃபன்னான பிளேஸ்க்கு கூட்டி போங்கப்பா.
5: அதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, விஜிபி யுனிவர்சல் கிங்டம். கிட்ஸ் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ட்ரை ரைட்ஸ் னு 40க்கும் அதிகமான ரைட்ஸ். சோ சன்ன விட ஃபன் தான் அதிகம்.
1: ஆமாங்க, சன்ன விட ஃபன் தான் அதிகம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 400 ரூபீஸ் வர்த் கேம் கிரெடிட்டும் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு early bird offer 15% ஆஃபரும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ
6: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
4: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
5: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா, அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
1: கிட்ஸி ப்ரீ ஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீ ஸ்கூல் செயின் வித் 2500 பிளஸ் சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீ ஸ்கூல் டுடே.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
9: நிஜமாவா? எப்படிடா?
8: அவர் புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
9: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
8: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரீஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
10: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா, அன்னையர் தின கொண்டாட்டம்.
11: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
12: ஒரு முறை என்ன,
10: மே 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா, அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம் இல்.
1: ஹலோ எஃப்எம் 106.4 காத்து வாக்குல இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் உமன், அண்ணாநகர். ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி வித்யாசிரம் சிபிஎஸ்இ, அண்ணாநகர் வெஸ்ட். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ், எஸ்ஏ காலேஜ் of Arts and Science and SA Engineering College, Autonomous, Thiruvirkadu, Chennai. கே சின்னதுரையன் கோவில் சம்மர் கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம் மற்றும் முருகன் ஹாஸ்பிடல்ஸ், கீழ்பாக், சென்னை.
10: Darling Song of the Hour
2: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர். வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: அங்காடி தெரு படத்துல இருந்தும் சிலம்பாட்டம் படத்துல இருந்தும்தான் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்க போறோம். செம்மையா இருக்கும் ரெண்டு பாட்டும். என்ன பாட்டு அப்படின்றதுல கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஆளுல நம்ம கூட அத்லெட் சஞ்சய் பேசிட்டு இருக்காருல, அவரு கூட தான் தொடர்ந்து பேச போறோம். ஹலோ எஃப்எம் காத்து வாக்குல நிகழ்ச்சியில நான் அபி பேசிட்டு இருக்கேன். சஞ்சய், நீங்க எப்போ அத்லெட் ஆகணும்னு முடிவெடுத்தீங்க? ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டுமே.
3: அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்து அந்த என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது தெரியும், எதுக்காக நம்ம கிவ் அப் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசனே உங்களுக்கு அடைச்சிருவோம்.
2: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஒரு அத்லெட்டா இருந்தோம்னா எந்த ஒரு சமயத்திலும் கிவ் அப் பண்ணிடவே கூடாது, அதுக்கான மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ சஞ்சய், உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சர்வதேச தடகள தினத்துல வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய எங் அத்லெட்ஸ் அண்ட் அத்லெட்ஸ் எல்லாருக்குமே எங்களோட ஹலோ எஃப்எம் சார்பா நான் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய மேட்சஸ் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சஞ்சய். எஸ், அடுத்ததான் நம்ம காத்து வாக்குல நிகழ்ச்சியில போவோமா ஊர்வலம்ல எங்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோங்க. இப்ப சஞ்சய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? அத்லெட்னா கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் சம்மர் நேரத்திலயும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. ஏன்னா சம்மர் நேரத்துல தண்ணி நிறைய தேவைப்படும், அதே நேரத்துல அதை மிச்சப்படுத்தவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லி பழமொழியுமே இருக்கு. இந்த சம்மர்ல தண்ணி அதிகமா தேவைப்படுது, கரெக்ட் தான், தப்பு இல்லவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனர்ஜி சேவிங்க நம்மளால தவிர்க்கவே முடியாது. அதுக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட் திறன் மிக்க மோட்டார் பம்ப் நமக்கு தேவை. அதுக்கு சரியா முடிவெடுக்க நமக்கு தெரியணும். அந்த சரியான தீர்வு தான் பெஸ்டன் பம்ப். ஏன்னா பெஸ்டன் பம்ப் வந்து குறைஞ்ச மின்சார செலவிலேயே தண்ணீர் தேவையை வந்து பூர்த்தி பண்றாங்களா. ஸோ உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்ல ரொம்பவே கணிசமா மிச்சப்படுத்தலாம்னு சொல்றாங்க. 50 இயர்ஸா நிறைய குடும்பத்தோட ஒரு பார்ட்டாவே பெஸ்டன் பம்ப்ஸ் இருக்காங்க. அதனால தான் பெஸ்டன் பம்ப் நாட் ஜஸ்ட் பம்ப், ஏர்னிங் மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட சரியான தேர்வு எப்பவுமே பெஸ்டன் பம்ப்ஸா இருக்கட்டும். இந்த சம்மர்ல தண்ணியை கம்மியா பயன்படுத்துங்க அப்படின்றதையுமே பெஸ்டன் பம்ப் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போவோமா ஊர்வலம்ல இன்னைக்கு எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்காடி தெரு அண்ட் சிலம்பாட்டம் படத்துல இருந்து அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்டு நினைச்சிருக்கேன்.

0: FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
6: நிஜமாவா? எப்படிடா?
5: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
6: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
5: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: நகர்னா நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்ன ஐயா நகக்கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
8: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
9: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
10: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா. அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
9: கிட்ஸி ப்ரீ ஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீ ஸ்கூல் செயின் வித் 2500+ சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீ ஸ்கூல் டுடே.
11: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
12: இம்முகாமில் IVF இக்ஸி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
11: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
0: ஹலோ FM தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
13: சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப விளையாடுறதெல்லாம் பார்த்தா
14: இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுந்து இருக்கு.
13: அப்படிதான் இருக்கு. இதே மாதிரி விளையாண்டு பிளே ஆஃப் வரைக்கும் போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மேட்ச் இருக்கு இல்லையா, ஸோ அன்னைக்கு எப்படி விளையாடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ FM-ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்கு. ஷார்ப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 2:30 சொல்லியடி நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடும். கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்க ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில

0: இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் காத்து வாக்கில கேட்டு இருக்கீங்க. நான் அபி பேசிட்டு இருக்கேன். கோடை கால காற்றே ஸ்பெஷல் போவோமா ஊர் போலம்ல. இன்னைக்கு எந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்றது அண்ணா கிட்டே கேட்டு தெரிஞ்சு போமா.
1: நம்ம ஹலோ எஃப்எம் கோடை கால காற்றே சம்மர் ஸ்பெஷல் போவோமா ஊர்கோலம்.
2: கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற பரங்கிப்பேட்டைக்கு போயிருக்கீங்களா? அது பரோட்டாக்கும் அல்வாக்கும் மட்டும் ஃபேமஸ் இல்ல, அங்க அதையும் தாண்டி வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நிறையவே இருக்கு. இந்த ஊரு கடற்கரை ஓரமா இருக்கிறதால ஆங்கிலேயர் காலத்துல ஒரு முக்கியமான வர்த்தக மையமா இருந்திருக்கு. இந்த இடம் போர்ச்சுகீசியர்கள், டச், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு துறைமுக பட்டணம். போர்ச்சுகீசியர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த துறைமுகத்துக்கு போர்ட் நோவாங்கிற பெயர் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஆங்கிலேயர்களுக்கும் ஹைதரலிக்கும் இடையில இரண்டாம் மைசூர் போர் நடந்துச்சு. அதோட நினைவு போர்க்கொடி கம்பமும் கல்லறைகளும் இன்னைக்கும் இந்த ஊர்ல அழியா சின்னங்களா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரொம்பவே ஃபேமஸ். திங்கக்கிழமை தவிர மற்ற நாட்கள்ல சாயங்காலம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அனுமதி இருக்கு. டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க.
1: நம்ம ஹலோ எஃப்எம் கோடை கால காற்றே.
0: எஸ், நாளைக்கு அண்ணா எந்த ஒரு ஊரை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நாளைக்கு காத்து வாக்குல நிகழ்ச்சியை கேட்கணும். இன்னைக்கு நம்ம ரேடியோ மீம்ல யாரு உங்களை பாட்டு கேட்க கூடாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு தானே கேட்டிருந்தோம். யாரு டார்ச்சர் பண்ணாலும் நம்ம ஹலோ எஃப்எம்ல நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அந்த வகையில விவேக்கோட வரிகள்ல, சந்தோஷ் நாராயணோட இசையில, பரியரும் பெருமாள் படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். செம்ம பாட்டு கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.

0: மருத்துவம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 12:02.
1: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: திருக்குறள்
7: என்னயா பங்காளியே, அவன உன் கூடவே சேர்த்துக்கிற மாட்டீங்கற?
8: அவன் காரியக்காரன்டா, யோ பஞ்சாயத்து.
7: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல, மனத்தின் அமையாதவரை இணைத்தொன்றும் சொல்லினால் தேரர் பாற்று அன்று. மனசால நம்ம கூட சேராம இருக்கியா பத்தியா, அவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்திலயும் காலை விட முடியாதியா, கவுத்தி விட்டுருவாங்க.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்,
3: வளர்ந்த கலை மறந்து விட்டால்
2: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
4: ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, கோல்வின் அம்மாக்களின் நம்பிக்கை, 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விமன் ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹை கோர்ட் பாரிஸ், ஸ்னேஹாலயா சில்க்ஸ் வெங்கட் நாராயணா ரோட் டி நகர். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்டன், தி ஓன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி. எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. மற்றும்
5: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
6: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: வணக்கம் வணக்கம் மதிய வணக்கம் உங்க எல்லாருக்கும். ஹலோ எஃப்எம் 106.4 திரு உடன் லேசா லேசா நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. நாளாக நாளாக இந்த கிரிக்கெட் சீசன்ல வந்து ஒவ்வொரு போட்டியுமே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 6 பாயிண்ட் தேவை. 6 பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்ம சூப்பரா மேல போய் உட்காந்து பிளே ஆஃப்ஸ்ல எல்லாம் போயிடுவோம். அடுத்தடுத்து வர மேட்சஸ்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் 6 பாயிண்டை வந்து அப்படியே லாவகமா எடுத்துக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மேல பிளே ஆஃப்ஸ்க்கு போகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா. அண்ட் அடுத்த சொல்லிடு எப்ப நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பலாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிடி இருக்கும் இல்லையா. ஸோ சொல்லிடி வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 இருக்கு, கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் நான் அடுத்தடுத்து சொல்றேன் சரிங்களா. அண்ட் இன்னைக்கு என்ன டிப் சொல்ல போறேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்த கடுகு இருக்குல்ல கடுகு, அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே பொறிச்சு வெடிச்சுலாம் மேலே வரும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் கடுகை வாங்கினதுமே வறுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கினதும் வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து எப்போ சமையலுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அது வெடிச்சு வெளியே வராது. இந்த சின்ன டிப் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. அண்ட் இன்னைக்கு 7 தேதிங்க, இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கோ எல்லாருக்கும் ஹலோ எஃப்எம் சார்பாக அண்ட் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்களோ ஹலோ கிரீட்டிங்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் விஷ் பண்ணுறேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99-0444-66-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99-99- இருக்காது. கல்யாண நாளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் கூட்டியிருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்காங்கல்ல. ஸோ யாருக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹலோ க்ரீட்டிங்ஸில் இப்போ நான் சொன்ன நம்பர் கால் பண்ணுங்கள். உங்கள் கூட சேர்ந்து நானும் விஷ் பண்ணுறேன். கர படத்திலிருந்து தனுஷ் அவர்களோட குரலில்

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கு.
3: நம்ம ஹலோ எஃப்எம்ல நாளை நாள் முழுவதும் எவர்கிரீன் சாங்ஸ் ஓட ரெட்ரோ ஃப்ரைடே. வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Dhoni.
5: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
8: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க சாரி வாங்கி கட்டினா நீயும் கூலா இருப்ப.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
10: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.
11: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள். ஒவ்வொரு மாலை 7 மணி ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
12: பூர்விகாவா?
13: ஆமா, டக்குனு வீட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி. கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
14: தூத்துக்குடியில
15: இருக்க புன்னக்காயல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போறோம். ரெடியா இருங்க.
10: நாளை காலை 10 மணிக்கு காத்து வாக்குல நிகழ்ச்சியில் சம்மர் ஸ்பெஷல் போவோமா ஊர்கோளம் சிறப்பு பகுதியில் தூத்துக்குடியில் உள்ள புன்னைக்காயல் சதுப்பு நில காடுகள் பற்றிய ஸ்பெஷலான தகவல்களை கேட்க மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஹலோ எஃப்எம்எல் கோடை கால காற்றே.
16: அவன் சூப்பர் பிளேயரியா?
17: அவன் பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
16: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
17: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதுலயுமே அவன் பேர் இல்ல.
18: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
10: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
6: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10000 granulated sugar. Semma taste, semma life.
10: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, லேசா லேசா நிகழ்ச்சியில திரு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்ப ஹலோ கிரீட்டிங்ஸ்ல விஷ் பண்றதுக்காக நம்ம கூட சைதாப்பேட்ல இருந்து ஈஸ்வரியும் ஆதம் பக்கத்துல இருந்து சிவகாமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னா சைதாப்பேட்டு போவோம். வணக்கம் ஈஸ்வரி.
2: ராமாமூர்த்தி
1: கப்பல்ஸுக்கு இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு கல்யாண நாள முன்னிட்டு?
2: ஒண்ணும் இல்லங்க, அவரே இல்லங்க.
1: அதம் பக்கத்துல இருந்து வணக்கம் சிவகாமி.
3: நல்லா இருக்கியா பாத்திரு?
1: நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். யாருக்கு விஷ் பண்ணுங்க?
3: மகளுக்கு பா சுரேகா,
1: என்ன சமையல் சமைச்சிருக்கீங்க அப்படின்றத இப்ப நீங்க தாராளமா கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99-44-66-99-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வெரைட்டி வெரைட்டியா என்னென்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வெரைட்டி கிடையாது. இந்த வெயிலுக்கு கிச்சனுக்குள்ள போய் நின்று சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுல எங்க நான் வெரைட்டி வெரைட்டியா சமைக்கிறது? வெறும் ரசமும் துவையல் மட்டும் தான் இன்னைக்கு எங்க வீட்டில் அப்படின்னா கூட நீங்க தாராளமா உங்க வீட்டு டுடேஸ் மெனு வந்து ஷேர் பண்ணலாம். சரி, உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசையம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நீங்க குக்கக்கா ஒரு மெயில் அனுப்ப, ஓகே யுவர் லீவ் ரெக்வஸ்ட் அக்செப்டட், நான் திருப்பி ரிப்ளை மெயில் போட. ஸோ அதனால வீட்டு மெனுலாம் கிடையாது, இன்னைக்கு ஒரு ஹோட்டல் மெனு தான் எங்கள் வீட்டில். ஆனால் உங்கள் வீட்டில் அப்படி இல்லை, சமைச்சிருப்பீங்க. என்ன சமையல் அப்படின்றத இப்போ நான் சொன்ன நம்பர் கால் பண்ணி, அதாவது 0444-66-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டு சமையலை ஷேர் பண்ணுங்கள்.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஒரு நல்ல ஃபன்னான பாட்டு கேட்டு முடிச்சிருக்கிறோம். ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. லேசா லேசா நிகழ்ச்சியில் திருவங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ டுடேஸ் மெனுவில் அவங்க வீட்டு சமையலை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக முகப்பேர்லேருந்து திவ்யா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் திவ்யா.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில்?
2: இன்னைக்கு வந்துட்டு நான்வெஜ் ஸ்பெஷல்.
1: நான்வெஜ் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன நான்வெஜ்? ஏன், என்ன காரணம்? சும்மாவா? நெத்திலி 65 ஓகே. இந்த ஓகே, எவ்வளோ நேரம் எடுக்குது உங்களுக்கு திவ்யா சமைச்சு முடிக்கிறதுக்கு? ஒரு நாளுக்கான இப்போ லஞ்சு சமைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் எடுக்குது?
2: இல்லை, நான் வந்துட்டு கிச்சன் சைட் போகிறது இல்லைங்கிறதாலே தெரியல. அம்மா சமைக்கிறதுக்கு ஒரு 2 hours, 1 to 2 hours ஆகும். இந்த மாதிரி ஹெவியாக
1: ஓகே. அம்மா சமைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
2: நான் வந்து பிற வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
1: ஓ, வீட்டில் இருக்க மிச்ச வேலைகள். நீங்களும் உங்க வீட்டு சமையல பத்தி ஷேர் பண்ணணும் கோட்டா முடிஞ்சதே, நம்ம நாளைக்கா ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்று நேற்று நாளை படத்துல இருந்து ஒரு பாட்டு, பாட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக், அதுக்கப்புறம் ஆல் இஸ் வெல்ல சித்த மருத்துவர் கு சிவராமன் நம்ம கூட இணைஞ்சு நமக்காக ஒரு சில தகவல்களை வந்து கொடுப்பாரு. அண்ட் இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: Darling song of the hour. Song of the hour. வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Hi, this is Dhoni.
3: Vanakkam, Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello, hello, hello. Hello, hello, FM. Nudiyaram poli naalu.
0: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ் இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் ரைட் தான். ஆனா உங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில் தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
2: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
3: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10-17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 767-007-6006.
3: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
5: சத்யால ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக், எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி EMI ல ஏசி வாங்குங்க இந்த மே ஹீட்டர்.
6: நம்ம ஹலோ FM இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
7: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
8: ஒரு முறை என்ன பாரம்மா.
6: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ FM இல்.
3: ஹலோ FM 106.4 லேசா லேசா. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா, கோல்வின் அம்மாக்களின் நம்பிக்கை, 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச், எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை, ஸ்ரீ கன்னியக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹை கோர்ட், பாரிஸ், ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, மசாலா இப்போது 20 பேக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்டன், தி ஓன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி. எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும்
9: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
10: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
11: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
12: இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் தலை குளிக்கலாம்.

0: இது நல்லது தானா? வாரத்துக்கு எத்தனை நாள் எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: இந்த வெயில் காலங்களில் நம்ம முடிந்த வரைக்கும் தலைக்கு குளிக்கணும். இப்ப நிறைய நகர்ப்புறங்கள்ல வந்து கழுத்து குளிக்கிறாங்க, இடுப்பு குளிக்கிறான்னு குளிப்பாங்க, முடி கொட்டிரும், அந்த வேலையெல்லாம் ஆகாது. நல்லா ரெகுலரா தலைக்கு குளிக்கிற பழக்கம் வச்சுக்கணும். இந்த வெயில் காலத்திலேயாவது வாரத்துக்கு 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து உடலினுடைய பித்தத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் கூறுது. அதனால நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு வாரத்துக்கு 2 நாள் ஆணோ பெண்ணோ என்னைக்கு வசதியா இருக்கோ அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பகல்ல தூங்கக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே வெயில் அலையக்கூடாது. அதெல்லாம் இருக்கிறதுனால ஓய்வு நாளை பொறுத்து இல்ல சார் எனக்கு மற்ற நாளாக முடியாது, ஞாயிற்றுக்கிழமை முடியுமா முடியும், சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு வாரத்துக்கு 1 நாள் குளிக்கிறது வச்சுக்கணும்.
0: ஓகே ஃபைன். ஸோ வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நல்லது இல்ல? சூப்பர் டாக்டர், தேங்க்யூ சோ மச். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வெயில் காலத்தில் நம்ம செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்றத பத்தி அடுத்தடுத்த நாட்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா? அண்ட் பெண்களே, இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, என்னதான் எல்லா நாளும் வீட்டில் வந்து பெண்கள் சமைச்சாலும் அப்பப்ப வந்து கேமியோ பண்ற மாதிரி வீட்டில் இருக்க கணவர் ஆண்களும் வந்து சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா? அப்படி உங்க கணவர் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுல இல்லை அவர் சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது, உங்களுக்கு உங்க பசங்களுக்கு இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்க கணவர் சமைக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். எதை என் கணவர் சமைக்கிறதா வாய்ப்பே இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சன் பக்கம் வருவாரே தவிர அவர் இது வரைக்கும் சமையல் பண்ணதே இல்லை திரு அப்படின்னுன்றது அப்படி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ உங்கள் கணவர் சமைச்சார் அப்படின்னா அவர் சமையலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது, இல்லை உங்கள் கணவர் சமைக்கவே மாட்டாரா, கால் பண்ணுங்கள் பேசுவோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-66-99-99-0444-66-99-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கணவரோட சமையலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள்.
2: Hit song of the hour.
3: Hit song of the hour.
4: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சினுதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 1 மணி.
2: வணங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகிற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
8: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
9: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
10: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
11: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
10: போன் அவர் எடுக்கல.
11: எடுக்கல.
12: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
11: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி எடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
13: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
14: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
15: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
16: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஒலி சித்திரம்.
17: உங்ககிட்ட தான் அன்னைக்கே சொன்னல, ஏன் திரும்ப திரும்ப என் பின்னாடியே வரீங்க?
18: நீங்க என்ன சொன்னீங்க, ரோஸ் கார்டன் வரைக்கும் தானே வரக்கூடாது? ஆலங்கொட்டையிருக்கு.
19: ஜனாதிபதியும் சிஎம்மும் வராங்க. ரொம்ப சீரியஸான விஷயம். அதிகாரிங்க பூரா ரெண்டு பேர் இருக்காங்க. பக்குவத்து இருக்க ஜனாதிபதி வராருன்னு பெரிய வெடிகுண்டத்துக்கு போட்டாங்க.
16: வரும் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ எஃப்எம் 106.4 லேசா லேசா. இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா. கோல்வின் அம்மாக்களின் நம்பிக்கை. 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. ஸ்ரீ கன்னியாக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட், நியர் ஹை கோர்ட், பாரிஸ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பம்ப் என்றாலே பெஸ்டன், தி ஓன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி. எஸ் ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. மற்றும்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ, 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கணவரோட சமையல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தேன் இல்லையா. திருவெற்றியூர்ல இருந்து பீபா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பீபா.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு பீபா, வித்தியாசமா இருக்கு. என்ன அர்த்தம் தெரியுமா?
2: கஷ்டப்பட்டு வந்து மறுநாள் கிரிப்ட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு கொஞ்சோண்டு டீ மட்டும் வச்சு கொடுங்க, என்னால எதுவும் சாப்பிட முடியலன்னு
1: சொன்னேன்.
2: அந்த டீய போடக்கணும் ஒரு குத்தமான்ற மாதிரி தண்ணி இவ்வளவு வச்சேன், தூள் எவ்வளவு போட, வெள்ளம் எவ்வளவு போட, ஒரு பிளாக் டீ தான் கேட்டேன். தண்ணிய போட்டு வெள்ளம் தூள் போடுறதுக்கு அத்தனை தடவை கேள்வி கேட்டதுல எனக்கு டீயே வேணாங்க அப்படின்ற அளவுக்கு செஞ்சுட்டாங்க. டீ கேட்டது குத்தமான்ற அளவுக்கு. சோ அதுல இருந்து அவங்கள கிச்சன் வகை விடுறதுல அவங்க கொடுத்த ஒரே டீதான்.
1: ஓகே ஃபைன். அதாவது டீயை போட சொன்னது ஒரு குத்தமான்ற லெவலுக்கு உங்களை ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. ஏன் அவருக்கு சுத்தமா சமையல் பத்தி ஐடியாவே கிடையாதா?
2: ஆக்சுவலி நீங்க சொன்ன ஷாக் ஆயிடுவீங்க. அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சதே வந்து கேட்டரிங் தான்.
1: அச்சோ அச்சோ, என் தெரிஞ்ச ஒரு காலேஜ் நிறைய கட் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஒழுங்காவே காலேஜ் போகலன்னு நினைக்கிறேங்க.
2: காலேஜ் கட்டடிச்சது உண்மைதான். அதே சமயம் அவங்க வந்து பேக்கரி மேனேஜ்மெண்ட் தான் படிச்சாங்க. சோ கேக் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க.
1: ஓகே, அப்ப உங்க அது அப்ப உங்க தப்பு தாங்க. அதாவது பேக்கரி மேனேஜ்மெண்ட் படிச்சவர்கிட்ட நீங்க டீ கேட்டா எப்படி வரும்? ஆனா பேக்கரியில நான் நிறைய டீ குடிச்சிருக்கேன். மனசு வச்சிருந்தா கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கலாம் நல்ல டீயா. ஓகே,
2: ஆனா அப்பயே சொல்றாங்க உங்களுக்கு டீ போட்டுதாரு. ஆனா எனக்கு வந்து பொறுமை இறந்துட்டேன். முத நாள்ல இருந்து எதுவுமே சாப்பிடல.
1: ஓகே,
2: சரி, நம்ம எல்லாம் வந்து வெயில் அடிச்சாலும் டீ குடிக்கணும்ன்ற மாதிரியான மைண்ட் செட்.
1: ஓகே,
2: நினைக்கிறேன்னு
1: நினைச்சீங்க 444-66-99-99-44-66-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஜாலியா பேசுவோம். பிதாமகன் அண்ட் கபாலி ரெண்டு படத்துல இருந்து அப்படியே ரெண்டு பாட்டு இந்த இப்ப இருக்கிற இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி.
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: Hi, this is Rutraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello, hello, hello. Hello, hello, FM. No digara poli naalu.
5: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
6: Hey, you're looking so cool, yeah. Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silksல classy-ஆ fancy-ஆ different-differenta superana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyu cool-ஆ irupa.
7: Snehalaya Silks, Venkat Narayana, Roti Nagar.
8: Hey Divya, நான் இன்னும் காலேஜே டிசைட் பண்ணல. நீ முடிவு பண்ணிட்டியா எந்த காலேஜ்னு?
6: நான் ஆல்ரெடி ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ கன்யகோ பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் தான் பெஸ்ட் சாய்ஸ் நமக்கு. அங்க சிஎஸ் வித் ஏஐ, சைக்காலஜி, பிகாம், பிபிஏ-னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்சோ 25+ இயர்ஸ் லெகசி.
7: ஸ்ரீ கன்யகோ பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன். அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
9: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் இன் பம்ப்ஸ் .com.
10: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி. நச்சினு நறுக்குனு
11: வினோத் ஒரு மரத்தடியில மரம் செடி கன்றுகளை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அந்த செடிகளை வித்தாதான் அவங்களுக்கு பொழப்பு. அன்னைக்கு வெயில் அதிகமா இருந்துச்சு, அதனால யாருமே செடிகளை வாங்க வரல. வினோத்தோட வைஃப் செடிகள் வெயில்ல கருகிடாம இருக்கிறதுக்கு தண்ணிய தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு கார் வேகமா வந்து நிக்க ரெண்டு தொட்டிகள் மேல டச் ஆகி உடஞ்சு போச்சு. காரை ஓட்டிக்கிட்டு வந்தவரு அவரோட காருக்கு டேமேஜ் ஆயிருச்சுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாரு. உடனே வினோத், சார் நீங்க தான் என்னோட செடிகளை டேமேஜ் பண்ணிருக்கீங்க. கடையே இல்லாத இடத்துல மர நிழல் வேணும் தானே உங்க வண்டியை இங்க கொண்டு வந்து நிறுத்தினீங்க. உங்க வண்டியை நிறுத்துறதுக்கு மர நிழல் வேணும், ஆனா நீங்க மரம் வளர்க்க மாட்டீங்க, அப்படிதானே சார்? வினோத்தோட வார்த்தைகள்ல இருக்கிற உண்மையை உணர்ந்த அந்த நபர் உடஞ்ச தொட்டி செடிகளுக்கான காசை கொடுத்துட்டு அவரோட வீட்டு வாசல்ல வளர்க்கறதுக்காக ரெண்டு மரக்கன்றுகளையும் வாங்கிட்டு போனாரு.
10: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி. நச்சினு நறுக்குனு.
12: தம்பி நீ சிவனை சன்ன மயன் தானே?
13: ஆமாண்ணே.
12: ஒரு வழியா உங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
13: அட போங்கண்ணே, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
12: தம்பி உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ எஃப்எம் சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
10: நாளை நாள் முழுவதும் நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜி எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: உங்கள் கணவர் சமையலில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுமாராக சமைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அவரோட சமையலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஜாக்லின் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஜாக்லின்.
2: வணக்கம் திரு, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பராக இருக்கேன் திரு.
1: வெரி குட். சொல்லுங்க, கணவரோட சமையலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது?
2: நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தோசை சுடுவாரு திரு.
1: அப்படியா? ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்க.
2: டொமேட்டோ தோசை, கேரட்டு, வெங்காயம், முட்டை தோசை, அப்படியே ஹோட்டல் ஸ்டைல்ல அப்படியே அந்த முக்கோணம் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி பண்ணி தருவாங்க பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். எவ்வளவு நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் திரு.
1: அப்படியா? சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்டா?
2: இல்ல இல்ல, இப்பதான் சமைக்கிறாங்க.
1: உங்களுக்காக கத்துருக்காரோ?
2: இருக்கலாம் திரு.
1: என்ன ஒர்க் பண்றாரு அவரு? உங்க
2: சொல்லுங்க.
1: கண்டிப்பா திரு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் 106.4 திருவுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக பவித்ரா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பவித்ரா.
2: வணக்கம் சார்.
1: நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ண முடியும்?
2: அவர் வந்து நிறைய ஆனியன் அது அந்த இது கிரீன் சில்லிஸ் எல்லாம் போட்டு அவரு ஒரு அந்த ஒரு பதமா போடுவாரு சார். நான் போட்டா அது மாதிரி வரேன்.
1: ஃபைன், ஆம்லேட் நல்லா இருக்கும் போல இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா வேற என்னென்ன சமைப்பாரு உங்க கணவர்?
2: என் கணவர் தோசை சுடுவாருங்க சார். அப்புறம் பிரியாணி செய்வாரு.
1: ஓகே.
2: அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் செய்வாரு.
1: சோ இதெல்லாம்
2: அவர் பேச்சுலரா இருந்ததுனால
1: சமையல் கத்துருக்காரு. எல்லா கணவருமே அவங்களோட ஒய்ஃபுக்கு விதவிதமா வக வகையா சமைச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள சண்டை வரவே வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம லஞ்ச் டேபிள்ல தனசேகர் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத கேட்டு வரலாம்.
3: அம்மா, அப்பா, அண்ணா, தாத்தா, பாட்டி எல்லாரும் லஞ்ச் டேபிள் வாங்க, பேசணும்.
4: லஞ்ச் டேபிள்ல பேசணும்.
3: ஆமா, ஏனா இது லேசா லேசா நிகழ்ச்சியோட லஞ்ச் டேபிள்.
5: ராணி ஆன்ட்டி, உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது வண்டி தேவைப்படுதா?
6: தேவைப்பட்டாலும் நீ எப்படியும் குடுக்க போறது இல்ல, எது கேக்குற?
5: ஆன்ட்டி, உங்களுக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ண குடுக்கலாம்னு கேட்டேன். நீங்க வேற டெய்லி தாம்பரம் வரைக்கும் டெய்லரிங் கிளாஸ் போறீங்கல்ல?
6: வேணும்தான், ஆனா வண்டியை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே.
5: ஏன் வண்டியை பார்க் பண்றதுல என்ன கஷ்டம்?
6: சம்டைம்ஸ் பார்க் பண்றதுக்கு இடம் கிடைக்காது ஸ்ரேயா, அதுல எனக்கு நிறைய நேரம் போயிடும்.
5: அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இப்ப சென்னையில நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல எக்ஸ்ட்ரா பார்க்கிங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதனால நீங்க
6: எடுத்துட்டு போங்க.
1: நம்ம ராணிக்கு ரோசம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரேயா சொன்ன நியூஸ் ஒன்று, சென்னையில் நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்க்கிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரம்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, வண்டலூர் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கிங்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் நல்ல சாவகாசமாக உங்கள் வண்டியை வந்து பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மைனா படத்திலிருந்து அடுத்ததாக ஒரு பாடல் வருது, கேட்டு நினைச்சிருங்க. இது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. நான் இப்போ போயிட்டு நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி பவுன் தாய் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள கைதாங்களாக கூட்டு வரேன்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
5: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
6: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து

0: Village for Women, Adiyappa Street, near High Court, Paris. Snehalaya Silks, Venkat Narayana, Roti Nagar. Tarathil Endrum Thanithuvam, Adhiga Masala Wooden, Adhiga Suvai. Achi Masala, Yippodhu 20 Rupai Packetil. Pump Indrale Beston, the only guarantee for quality. SA College of Arts and Science and SA Engineering College, Autonomous, Thiruvirkadu, Chennai. Matrum,
1: Samayal Pudikunna, Kattayama Shakti Masala Mu Pudikum.
2: 49 Varadangalai, Shakti Masala.
3: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
4: ஹலோ எஃப்எம் 106.4 திருகுடன் லேசா லேசா நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டி பேச ஸ்டார்ட் பண்ண போறாங்க.
5: ஐயா, பக்கத்து வீட்டு பவுன் தாய் சொல்றேன் கேளு. கை தொழில் ஒன்ன கத்துக்கோ, உனக்கு கவலை இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க கண்டிஷனா தையல் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்ட உடனே தையல் கிளாஸ்க்கு அனுப்பிடுவாங்க. டீச்சர் எப்படி பெருமையா சொல்லுவோமோ அந்த மாதிரி தையல் டீச்சரையும் ரொம்ப பெருமையா சொன்ன காலம் அது. வெள்ள துணிய கர்ச்சீப்பா மடிச்சு ஓர அடிச்சு பாக்குறப்பவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஊசியில முதல்ல நூலை கோத்து பழகுன்னு அம்மாக்கள் சொல்லுவாங்க. தையல் மிஷின் சவுண்டே வித்தியாசமா இருக்கும், கவனிச்சிருக்கிறீங்களா? பாவாடதாவணிக்கு நமக்கு நாமே ஜாக்கெட் தச்சு போடுறது ஒரு சந்தோஷம் தான். தையல் பயிற்சி வகுப்புல புதுசு புதுசா தோழிகை கிடைப்பாங்க, ஆர்டி அடிச்சுக்கிட்டு ஜாலியா தைப்பாங்க. அந்த காலத்துல கோல நோட்டு, தையல் பயிற்சி புத்தகம் இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல கண்டிஷனா இருக்கும். தையல் கலை நமக்கு மட்டும் உபயோகமா இருக்காதுங்க, நம்ம குடும்பத்துக்கே இருக்கும். அதனால கண்டிஷனா அதை கத்துப்போம். இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, நாளைக்கு பேசலாம், நான் வாரேன்.
0: ஹலோ எஃப்எம்மில் கோடை கால காற்றே, சம்மர் ஸ்பெஷல், நினைவுகள்.
4: எஸ், நம்ம பக்கத்து வீட்டு பவுன் தாய் பாட்டி சொன்னது 100% உண்மைதான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியிலே நான் வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தேன். என்னன்னா, இந்த கோடை விடுமுறையில் நீங்கள் சின்ன வயசில் என்னென்னலாம் ரொம்ப கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ நிறைய பெண்கள் கால் பண்ணி சொன்னது வந்து, நான் சம்மர் வெக்கேஷன் நான் கற்றுக்கிட்டது டெய்லரிங்லாம். ஸோ அந்த டெய்லரிங் கற்றுக்கிட்டது எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் சொந்தமாக இப்போ டெய்லரிங் கிளாஸ் நடத்துகிறேன், டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி சரியாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பாட்டி. நாளைக்கு சந்திப்போம் மீண்டும். அண்ட் மக்களே, வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச சொல்லடி நிகழ்ச்சி இருக்கையா. இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லடி நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அந்த வகையில் வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:30 சொல்லடி இருக்கு. ஹலோ எஃப்எம் சொல்லடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் எத்திஹாட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000, கிரானுலேட்டட் சுகர் பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதரே அண்ட் கோ அண்ட் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். ஸோ கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு இன்னும் 6 தேவை. 6 கிடைச்சது அப்படின்னா சூப்பராக மேலே போய் உட்காந்துக்கலாம். பிளே ஆஃப்ஸில் சொன்னேன், பிளே ஆஃப்ஸில் மேலே போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு அப்படி கப்பை வின் பண்ணிடுவோம், அது வேற கதை. ஸோ அந்த 6 ரெண்டாவது 2 வர ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்லிடி கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்ததாக ஆர்ஜே ஐஷுவோட டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு மதியம் 12 லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திரு. டடபா பை, டேக் கேர், மை டியர் சென்னை.
0: Darling song of the hour.
6: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர் வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 2:01.
2: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள் திருக்குறள்.
7: பங்காளே, சில பேர்கிட்ட சூதானமா இருக்கணும்யா.
8: ஆமாடா, காலை வாரி விட்டுருவாங்க. யோ பஞ்சாயத்து,
9: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
10: நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும்.
9: பகையாளி நம்மகிட்ட இனிக்க இனிக்க நண்பன மாதிரி பேசினாலும் அவன் வார்த்தையில இருக்கக்கூடிய விஷம் வெளியில வந்துரும்யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள் திருக்குறள்.
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: தம்பி நிப்பாட்டு நிப்பாட்டு, டாக்குமெண்ட் சரி?
2: இந்தாங்க சார்.
1: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
2: தோ இருக்கு சார், பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
3: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
4: பூர்விகாவா?
5: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மாத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
6: பூர்விகால ஏசி வாங்கிட்டேன்.
5: பூர்விகாவின் சின்னனூர் ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசியை வாங்குங்க. சுமச்சு

சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஹலோ கிராமபோன்
2: தெய்வம்
1: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்
2: கண்ணெதிரே தோன்றின
1: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்
3: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க உங்கள் சத்யா கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் பூர்விகா சில்லுன ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ் மற்றும்
4: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்
5: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
6: புது

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: வெளியில அடிக்கிற வெயிலுக்கு நான் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லும். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டில் நிறையா கொஞ்சம் கம்மங்கூழ், கொஞ்சம் ராகி கூழ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் மோர் ஆட் பண்ணி கூடவே இந்த வறுத்த மோர் மிளகாயெல்லாம் இருக்கும் இல்லையா, வச்சு சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியே அப்படி இருந்தது, அவ்வளோ இதமாக ஃபில்லிங்காக இருந்தது. நான் சொல்கிறது கேட்டு உங்களுக்கும் அது மாதிரி சாப்பிடணும் பிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பிப்போங்க. ஏதாவது மரத்துக்கடியில் நிழலில் ஒரு பாட்டி இல்லைன்னா அக்காங்க யாராவது கடை வச்சுருப்பாங்க, நிறைய வந்து சைட் டிஷ்லாம் வச்சுருப்பாங்க, மாங்காய் மோர் மிளகா. இப்போலாம் வந்து புதுசாக இன்றைக்கி காலையில் ஒன்று பார்த்தேன், கோவக்காயெலாம் வறுத்து வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டெய்லியும் குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அப்போ தான் இந்த வெயிலோட தாக்கம் நம்மளை வந்து ரொம்ப ஹீட் ஆகாமல் வச்சுக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். குட் ஆஃப்டர்நூன் மை டியர் சென்னை மக்களே, ஐஷோ வந்தாச்சு. ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக வந்துட்டேன். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த சார்மிங் ஆக்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. யார் அந்த சார்மிங் ஆக்டர்? இந்த பாட்டை கேட்ட உடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கள, அவரு தான். அவருக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. 2010 பானா காத்தாடி படம் மூலியமாக தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்த ஆக்டர் அதர்வா. 16 வருஷத்தில் பரதேசி, ஈடி, இமேகா நொடிகள், பராசக்தின்னு நிறைய நோட்டபிளான மூவிஸ் பண்ணின ஒரு ஆக்டர். நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டரும் கூட. என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் கொடுங்க, நான் சும்மா எஃபர்ட்லெஸ்ஸாக நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அமைஞ்சிருக்கும். ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அதர்வா. இன்னும் நிறைய நிறைய படங்கள், நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் ஹலோ எஃப்எம் சார்பா. அது மட்டும் இல்லாமல் இந்த இதய முரளி படத்தோட அப்டேட்டு என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு ஏதாவது எனக்கு கொடுத்தீங்கன்னா பர்த்டேக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஓகே, எஸ் இப்போ டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் பேக் டு பேக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லேருந்து ஜீன்ஸ் படத்துலேருந்தும் மே மாதம் படத்துலேருந்தும் பாட்டு கேட்க போகிறோம். பாட்டு கேட்டுட்டு வாங்க, அடுத்ததான் நம்ம காலிவுட்ல என்ன நடக்குது அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: அண்ணே, இன்னைக்காவது தலைவர்கிட்ட மனு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே.
1: தம்பி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், மனு குடுக்கறதா இருந்தா வெள்ளிக்கிழமை வாப்பான்னு.
2: அண்ணே, தலைவர் இந்த நாலு கிழமைலாம் பார்க்க மாட்டாருன்னு சொன்னாங்க.
1: பார்க்க மாட்டாரு தம்பி, கேப்பாரு. வெள்ளிக்கிழமை ஆனா தலைவர் ரெட்ரோ ஃப்ரைடே கேட்டு ஹாப்பி மூட்ல இருப்பாரு.
3: Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ
2: நம்ம ஹலோ எஃப்எம்இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
3: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
4: ஒரு முறை என்ன
2: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம்இல்.
5: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்குது போலயே முட்டை கலக்கி பாட்டு. ஹலோ எஃப்எம்ல டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கென் கருணாஸ் டிரெக்ட் பண்ணி அவரே நடிச்ச படம் யூத். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓடிடியில வந்தது. நம்ம எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியோடு பார்த்து சிரிச்ச ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் யூத். ஃபர்ஸ்டா இந்த படத்துல இருந்து முட்டை கலக்கி அப்படின்னு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணினாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு
4: முன்னாடி.
6: அப்படியே எல்லாரும் இந்த ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஜிவியோட மியூசிக்கில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஃப்ரீயாக அவர் இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஸ்டேஜில் கூட சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த பாட்டு தான் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 மில்லியன் வியூஸ் இந்த பாட்டு போயிருக்குதாமா அப்பா. எங்கெங்கயோ பாட்டு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து ரேண்டமா ஒரு ரீல் சோசியல் மீடியால நான் ஃபாலோவே பண்ணாத ஒரு பேஜ்ல இருந்து வந்தது. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பையனும் ஒரு இட்டாலி பொண்ணும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு தமிழ் கத்துக்குது அந்த பையன் கிட்ட இருந்து. சும்மா ரேண்டமா தப்பு தப்பா தமிழ் பேசுறாங்க. பட் ஆனா கியூட்டா இருக்கு அவங்க பேசுறத பார்த்தா. சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கும் போது மினிக்கின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டை. நோ வண்டர் 150 மில்லியன் வியூஸ் போயிருக்கு அப்படின்னா நோ வண்டர் அப்படின்னு தான் சோசியல் மீடியாலாம் இப்ப வந்து அண்ணாமலை பாட்டும் கேட்டு வாங்க. இன்னைக்கு வால்ல என்ன படத்தோட போஸ்டர் ஒட்ட போறோம்னு தெரிஞ்சுக்கலாம்.
7: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: ஈஸியா லவ் பண்ணிடலாம், ஆனா அந்த லவ்வை சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்ற மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமால 2012 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் இன்னைக்கு வால்ல ஒட்ட போறேன்.
2: என்னது
3: போஸ்டரா? போஸ்டர் வந்திருக்கேன்.
4: என்ன போஸ்டரா இருக்கும்?
5: டூரிங் டாக்கீஸ் வால் போஸ்டர்.
1: லவ் பண்றது, லவ் பண்ண வைக்கிறது கூட சாத்தியம், ஆனா லவ் பண்ணிட்டு அந்த லவ்வை சஸ்டெயின் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்துல எல்லாம். அப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமால, காதலில் சொதப்புவது எப்படி, அந்த படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன்.

0: உண்மையை சொல்லணும்னா இந்த படம் காதலில் சொதப்புவது எப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான், இந்த கேர்ள்ஸ்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க, கரெக்டாக நெத்திக்கிட்ட ஒரு அஞ்சாறு முடி மட்டும் தனியாக இருக்கும், அது பேர் பேங்க்ஸ்னே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சும்மா சொல்லக்கூடாது, அமலா பாலுக்கு இந்த படத்தில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பாலாஜி மோகன் டைரக்ஷனில் வெளிவந்த முதல் படம் காதலில் சொதப்புவது எப்படி, ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டில் இந்த படத்தோட டைட்டில். டைட்டில் கேட்டதுக்கப்புறமே இந்த படத்தை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு தோண வைக்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 35 நாள், ஜஸ்ட் 35 டேஸில் இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. 2012 வேலண்டைன்ஸ் வீக்கை முன்னிட்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம்ஸ்னு சில படங்களை சொன்னாங்க, பீட்சா அதில் முக்கியமான படம், காதலில் சொதப்புவது எப்படியும் கூட.
1: உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க?
2: அப்படியா?
1: ஆமா, இது யார் இந்த பொண்ணு? உன் சின்ன வயசு போட்டோலாம் போட்டிருக்கா? அவ்வளோ பொண்ணுங்க கமெண்ட்ஸ் வேற, சோ ஸ்வீட், சோ க்யூட்.
0: இந்த ஒரு டைலாக் கேட்கவே பயமா இருக்குல்ல, படம் முழுக்க அமலாபால் இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டு போட்டு சித்தார்த்த படாத பாடு படுத்திடுவாங்க. ஃபோனில் தான் இப்போலாம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோனால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு மாதிரி சரியாக போகாத மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட்டில் யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்கணும்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் காதலில் சொதப்புவது எப்படி படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு சொதப்பாமல் இருப்பீங்க. ஏன்னா என்னெல்லாம் சொதப்புவீங்க அப்படின்றது தான் படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் குட் ஃபிலிம். நல்ல, நீங்கள் லவ் பண்ணுறவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃப்யூச்சரில் தவிர்த்துக்கலாம். அதனால தான் எனக்கு நான் வந்து ஒரு அட்வைஸ், லவ் அட்வைஸராக ஒரு க்யூபிடாக வேலை பார்த்துருக்கேன் டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியில். அவதாரம் படத்துலேருந்தும் விரும்மாண்டி படத்துலேருந்தும் அடுத்தடுத்து பட்டு கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க டூரிங் டாக்கிஸ் நிகழ்ச்சியோட, நான் ஐஷு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: Hi, this is Dhoni.
3: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
4: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
5: Hello.
4: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
6: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதாகர்

0: படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
1: ஏண்டி பாட்டி என்னத்தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
2: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
3: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு தெரியும். கோ நீ சொல்லுக்கா.
4: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
5: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
6: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இன் அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
7: கதை கதை நல்லா டார்ச்சர் பண்றீங்க. இப்ப வந்துருவாங்கடா அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த வந்துட்டான் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
8: பாஸ் எல்லா இடத்துலயும் கேட்டோம்.
9: லவ் ஸ்டோரி இருக்குன்றான்,
8: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றான், அவ்வளவையே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றான்.
9: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்றான்.
7: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா. அங்க கேட்டியா?
4: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம் இல் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு இருக்கணும்.
10: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். பூர்விகா, சில்லுன ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். மற்றும்
11: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
12: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
13: FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
14: அதர்வா, ஆக்டர் அதர்வான்னு பேர் சொன்னாலே நிறைய பேருக்கு முகத்துல சின்னதா ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். சில பேர் வெக்கம் கூட பட்டிருப்பீங்க, சில பேர் முகத்துல செவந்து கூட போயிருக்கும். அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் அதர்வா. ஷோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே வேறேனு. இப்போ சொல்லவா வேணும், பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் அவரோட கேரக்டர்ஸ் படத்தில் பார்க்கும்போது எப்பவுமே ஒரு ஃபீல் கிடைக்கும். நிறைய கேரக்டர்ஸில் நடிச்சிருக்கிறாரு. காலேஜ் பையனா, எமோஷ்னலான ஒரு லவ்வர் பாயா, போலீஸாக நடிச்சிருக்கிறாரு. ரீசெண்டாக பராசக்தி படத்தில் ஒரு அராத்து பண்ணுற தம்பியாக கூட நடிச்சிருக்கிறாரு. எல்லாமே ரியாலிஸ்டிக்காக இருக்கும். சில படங்கள்லாம் சில பேர் தொடுத்து பார்க்கும்போது ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்களோ கொஞ்சம் அதிகமாக அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பட் அதர்வாவோட கேரக்டர்ஸ் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடுக்கிடவே முடியாது. ரீசெண்டாக நான் அதர்வா நடித்து பார்த்து என்ஜாய் பண்ணின படம் பராசக்தி தான். சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருப்பார் படம் முழுக்கா, ஆனால் ஹைலைட்டாக படத்தை வந்து ஸ்டோல் பண்ணது அப்படின்னா அதர்வா தான். சின்னதுரை கேரக்டரில் கொஞ்சம் போர்ஷன், கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் வந்திருந்தாலும் சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு அதர்வா நடிச்சதுலேயே பிடிச்ச படம் எது, சூப்பராக நடிச்சிருக்காரு இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக காமா சாமிங்காக இருக்காருன்னு கூட சில படத்தில் நம்ம அவர் நடித்ததை பார்த்து ஃபீல் பண்ணியிருப்போம்ல. அந்த மாதிரி ஏதாவது படம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் கால் பண்ணி டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் அதர்வாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற விதமாக என் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99, 044-44-66-99-99. இப்போ நம்ம எந்த படத்துலேருந்து பாட்டு கேட்க போறோம்னா, ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து பாட்டு கேட்க போறோம். கேட்டு இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 3 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: பூர்விகாவா?
3: ஆமா, டக்குனு விட்ட சில்லா மத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
4: மனித
5: உயிர்களின் மதிப்பு மலிவானதாகிவிடும் அபாயம் இருக்கிறது. ஆகவே இந்த நீதிமன்றம் கருணை கொலையை முற்றிலும் நிராகரிக்கிறது.
1: வரும் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். பூர்விகா, சில்லுன ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
1: Darling song of the hour.
8: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: 35 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தளபதி படத்துல இருந்து அப்படியே ஒரு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். இப்ப கேட்டா கூட அதே எனர்ஜி தான் கிடைக்குதுல. எஸ், இதை விட பயங்கரமான எனர்ஜி எல்லாம் நாளைக்கு கிடைக்க போது நம்ம ஹலோ எஃப்எம்ல. எஸ், நாள் முழுக்க எவர் கிரீன் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடேல என்ஜாய் பண்ண போறோம். நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோர் உங்கள் சத்யா. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதர்வா நடிச்சதுலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். பாலா இணைஞ்சிருக்கிறாரு இப்ப நிகழ்ச்சியில பேசுறதுக்காக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் பாலா, சொல்லுங்க, அதர்வா நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முப்பொழுதும் முன் கற்பனைகள்.
1: முப்பொழுதும் முன் கற்பனைகள். ஓகே, நிறைய பேர் இந்த படம் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை, நிறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் எதனால உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
2: ஆக்சுவலா அந்த படத்துல ரொம்ப சாமிங்கா இருப்பாரு. இன்னொன்னு, படம் எக்ஸ்ட்ரா வந்து நிறைய சீன் சீக்வன்ஸ் அவருக்கு இருக்கும். இன்னொன்னு, அம்மா அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு லவ் சென்டிமெண்ட் இருக்கும்.
1: அது கூடவே ஒரு பாட்டு வேற வருமே, கண்கள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு.
2: கண்கள் நீயே பாட்டு
1: இருக்கும். கங்கல் நீ பாட்டும் கூட இந்த படத்துல இருக்க எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். ஆல்பமும் நல்லா இருக்கு. ரைட், முப்பொழுதும் உன் கற்பனைகள் பாலாக்கு பிடிச்ச படமா? மொழி படத்திலிருந்து

0: அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?
1: அட விடுப்பா.
2: ஏனுங்க கேட்டீங்களா, எவர்கிரீன் பாடல்களோட நாளைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேங்க, மறக்காம கேளுங்க. வழங்குவோர் சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின்னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஈசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
3: Hi, this is Rituraj Gaikwad.
4: Hi, this is Dhoni.
5: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
6: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
7: Hello, hello, hello. Hello, hello FM. Nodigaram polli naalu.
8: Hello FM, Tamilarin pechu, Tamilagathin moochu.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50 மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தை இன்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் மே 10 முதல் 17 வரை காலை 8 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது.
10: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 767-007-6006.
2: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
11: பூர்விகாவா?
12: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
13: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
14: ஒரு முறை
15: மே 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம்.
16: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.
17: ராகுல் எல்கேஜி படிக்கிற குட்டி பையன். ஒரு நாள் ஃபேமிலியா ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ராகுலோட அப்பா கையில 3 வச்சிருந்தாரு. ராகுலோட அம்மா ராகுல கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்தாங்க.
18: ஏப்பா, என்னால தூக்க முடியலடா, இறங்கி நடந்து வா
17: அப்படின்னு இறக்கி விட்டுட்டாங்க. ஆனா ராகுல் தூக்குங்கன்னு ஒரே அழுக. ஆத்திரப்பட்ட ராகுலோட அப்பா, டே நடந்து வரியா இல்ல அடிக்கவா அப்படின்னு கத்துனாரு. உடனே ராகுலோட அம்மா ராகுல் கிட்ட, தம்பி உனக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது, அந்த பாப்பாவையும் அம்மா தான் தூக்கிட்டு வரேன். உன்னையும் குட்டி பாப்பாவையும் சேர்த்து அம்மாவால தூக்க முடியாதுல்ல, குட்டி பாப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். இப்ப சமத்தா அம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு நடந்து வருவியா அப்படின்னு சொல்லவும், உடனே அம்மாவோட கை விரல புடிச்சுக்கிட்டு குட்டி பாப்பாவை பத்தி கேள்விகள் கேட்டுக்கிட்டு ராகுல் நடக்க ஆரம்பிச்சாரு. இத பார்த்த அப்பாவுக்கு குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கணும்னா பொறுமையா சொல்லணும்னு இப்ப புரிஞ்சது.
16: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சுன்னு நறுக்குன்னு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிருந்தேன். நிறைய முறை போயிருக்கேன். அங்கே போகும்போதெல்லாம் அங்கே இருக்க பில்டிங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு அண்ணாந்து பார்ப்பேன், எப்படி இப்படிலாம் கட்டியிருக்காங்க, அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் போகும்போது பர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ரத்னமாலா பாட்டு இங்கே தானே ஷூட் பண்ணியிருப்பாங்க, நம்ம நிற்கிற இடத்துல கூட பெரிய பெரிய லைட்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்களான்னு யோசிக்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம ஹலோ எஃப்எம்ல அந்த பாட்டு இப்போ நம்ம கேட்கும்போது கூட எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஞாபகம் வந்துருச்சு. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க, சர்வேஷ் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம்.
2: வணக்கம்
1: சர்வேஷ், சொல்லுங்க. அதர்வா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: அதர்வா எனக்கு பிடிக்கும்.
1: எந்த படத்துல பிடிக்கும்? நீங்க பார்த்து செம்மையா இருக்காரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க, இல்ல சூப்பரா நடிச்சிருக்காருன்னு யோசிச்சிருக்கீங்க?
2: நான்
1: பராசக்தியில தான் நல்லா இருக்குமா? பராசக்தியில மட்டும்தான் நல்லா இருக்குமா?
2: பராசக்தியில மட்டும்தான் நல்லா இருக்கும்.
1: என்னங்க சொல்றீங்க? ரீசெண்டா அந்த படம் தான் பாத்தீங்களா நீங்க?
2: ஆமா, ரீசெண்டா அந்த படம் அதர்வா படம் அதை மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுல உள்ள சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்.
1: இப்ப கூட நம்ம அந்த படத்துல இருந்து தான் பாட்டு கேட்டோம், கேட்டீங்களா?
2: ஆமா,
1: ரத்னமாலா.
2: அதான் வெயிட் பண்ணி கேட்டேன்.
1: வெயிட் பண்ணி கேட்டீங்களா? ஓகே. அதுல ஏன் உங்களுக்கு அதர்வா நடிச்சது ரொம்ப பிடிச்சது? அவர் கொஞ்சம் போர்ஷன் தானே வருவாரு பராசக்தி படத்துல,
2: தமிழுக்காக போராடுறாரு.
1: ஓ, அதனால போராடுனா உங்களுக்கு பிடிக்குமா? அப்ப சிவகார்த்திகேயன் தானும் பிடிக்கணும் உங்களுக்கு?
2: அது தமிழை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போராட்டம் பண்றாங்கல்ல.
1: ஓ, அதனால அவர் அண்ணாவுக்கே எதிர்த்துலாம் பண்ணுவாரு சில விஷயம், அதனால பிடிக்குமா?
2: ஆமா ஆமா.
1: ரைட் ரைட். தேங்க்யூ சோ மச் சர்வேஷ். பாட்டெல்லாம் வெயிட் பண்ணி வேற கேட்டு பதில் சொல்றாரு, நல்லா பேசினாரு. டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு அதர்வாவோட பர்த்டே முன்னிட்டு அதர்வா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருப்பா இந்த படத்துல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். இல்ல, ரொம்ப சார்மிங்கா கியூட்டா இருக்காருன்னு கூட சில நேரம் நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் வேற இருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த படத்துல நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கால் பண்ணி டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில ஷேர் பண்ணலாம். அசுரன் படத்துல இருந்தும், ஆனந்தம் விளையாடும் வீடு படத்துல இருந்தும் பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணலாம். 0444-66-99-99 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர். நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: எனக்கும்
2: ஈட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நடிப்பு பயங்கரமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அந்த படம் பயங்கரமா இருக்கும். ஃபைட் வேற லெவல்ல இருக்கும். அவருக்கு லைட்டா பிளேடு பட்டா பிளட் வந்துடும் சொல்லுவாங்க. அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அவரு வாய்ஸ் என்ன சரியான வாய்ஸ், எழுப்பு வருஷது எழுப்பு வருஷங்க அதுரோ பேசுற அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அவர் வாய்ஸ்.
1: அதர்வா மாதிரி இல்லனாலும் கலீல் அகமத் மாதிரி நீங்க அந்த டைலாக பேசி காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ. ஈட்டி படம் அப்படின்றதும் எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சு. ஐம் நாட் ஷுர் 11வதோ 12வதோ ஸ்கூல் படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்து படிச்சினாலையோ என்னமோ நிறைய டிவிலாம் பார்க்க முடியாது. அப்போ ஏதோ லீவு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஸ்க்ரீன்லாம் வச்சு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு ஈடி படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சாங்க. அதனால அந்த படம் வந்து எச்சிட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அதர்வாவோட அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் படமே பார்க்காதனால அந்த படம் பார்க்கும்போது ஃபேவரட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அதர்வாவோட பர்த்டே முன்னிட்டு எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அதர்வா படம். எல்லா படத்துலையுமே அவர் ரொம்ப சார்மிங்காக நடிச்சிருப்பாரு, பட் பராசக்தி எக்ஸ்க்ளூசிவாக ஓ மை காட். அதில் வந்து அவர் போட்ட எஃபர்ட்லாம் வேறு யாரும் வந்து போட்டிருக்க முடியுமா அப்படின்லாம் தெரில. அவ்வளோ அப்ரிஷியேஷன்ஸ். அதுக்கெலாம் அவர் வந்து ரொம்ப தகுதியான ஒரு பர்சன். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அவர் பண்ணணும், நம்ம அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். கூடிய விரைவில் இதயம் முரளி படம்லாம் வேறு வரப்போது, அதில் இருந்து பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து அப்டேட் எப்போ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சினி சர்வே நேத்தியோட ரிசல்ட், இன்றைக்கான சினி சர்வே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியோட. நான் ஐஷு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: குவாலிட்டி செக்ஸ் எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்க உதவி பண்ணுது.
3: பி ரைட் சார் ஃப்ளோர் ஆயில் ரைட் ஆன் அ டேஸ்ட் ரைட் ஆன் அ லைஃப்.
4: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
5: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு,
4: போன் அவர் எடுக்கல.
5: எடுக்கல.
6: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
5: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
7: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
8: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
9: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
5: டேய், நாளைக்கு எங்க போறோம் ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையாடா?
10: திருவர்கார்ல பூந்து பழையர்காடு போயிடலாமா?
11: பழையர்காடுலாம் வேணா, பாண்டிச்சேரி போயிடலாம்.
12: எங்காவது பாக்காத இடமா போலாம்பா.
5: உங்ககிட்ட சொன்ன பாரு, நாளைக்கு நம்ம எல்லாரும் தூத்துக்குடியில இருக்க புன்னக்காயில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு போறோம். ரெடியா இருங்க.
7: நாளை காலை 10 மணிக்கு காத்து வாக்கல நிகழ்ச்சியில் சம்ம ஸ்பெஷல் போவோமா ஊர்கோளம் சிறப்பு பகுதியில் தூத்துக்குடியில் உள்ள புன்னைக்காயல் சதுப்பு நில காடுகள் பற்றிய ஸ்பெஷலான தகவல்களை கேட்க மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஹலோ எஃப்எம் கோடைக்கால காற்றே.
13: ஹலோ எஃப்எம் 106.4 டூரிங் டாக்கீஸ் இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். பூர்விகா, சில்லுன ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். மற்றும்
14: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
15: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
8: Hit song of the hour.
16: Hit song of the hour.
13: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே. சின்னதுரையன் கோ.

0: சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட 11வது மேட்ச் லக்னோவை எதிர்த்து வர சண்டே ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் மத்திய மேட்ச் விளையாட போறாங்க. பேக் டு பேக் லக்னோ கூட வேற விளையாட போறோம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து மேலே போய் டாப்ல அப்படியே சம்மத்தா உட்காந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஜாலியாக மேட்ச் பார்த்து அடுத்தடுத்து மேட்ச்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஷார்ப்பா 2:30 நம்ம ஹலோ ஒர்க்ல சொல்லியடி நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்குது. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி சுரேஷ் அலோசியஸ் உங்ககிட்ட கேட்பாங்க, அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை ஜெயிக்கலாம். சொல்லியடி நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99. ஹலோ எஃப்எம் சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், சேரிங் பார்ட்னர் எஸ்என்ஜே 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி, இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ, அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல், டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில சினி சர்வேக்கான நேரம் வந்துருச்சு. நேற்று சினி சபையில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ரவி மோகன் அண்ட் ஹன்சிகா மோத்வானி இருக்காங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த எங்கேயும் காதல் அண்ட் ரோமியோ ஜூலியட் படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும், ஓட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் எங்களுக்கு எங்கேயும் காதல் படம் தான் பிடிக்கும் அப்படின்னு ஓட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கான சினி சபை என்னென்ன இப்போ தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, அதர்வாக்கு பர்த்டேன்னு, அது ரிலேட்டட் தான் நம்ம இன்றைக்கி ஷோவில் கூட பேசணும். அதர்வா நடிப்பில் வெளிவந்த பானா காத்தாடி அண்ட் டிஎன்ஏ, இது ரெண்டில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நோட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே நேரத்தில் சினி சவையில் எந்த படம் வென் பண்ணிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத ஆர்ஜி அண்டர்ஸ்கோர் ISHU ஆர்ஜி ஐஷோ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கேன், இல்லைனா ISHU@hellofm.in@hellofm.inக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அடுத்ததான் 4 வாழ் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க, கேம் விளையாட போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக வெற்றிவேல் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு அப்படியே இணைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு. டாடா, பை பை.

0: சமத்துவம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 4 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: திருக்குறள்.
7: யோ பங்காளி, அவர் சவகாசத்தையும் முடிச்சிட்டேயா?
8: முடிக்க வேண்டியதை முடிச்சிருமுடா. யோ பஞ்சாயத்து,
7: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல,
9: சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான்.
7: வில்லு வளையறது அம்ப எறிகிறதுக்கு தான். அது மாதிரி நம்மகிட்ட வளைஞ்சு நெளிஞ்சு பயாளி பேசுறது நம்மளை குத்துறதுக்கு தாயா?
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள்.
6: திருக்குறள்.
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: தம்பி நிப்பாட்டு நிப்பாட்டு. டாக்குமெண்ட் சரி
4: இந்தாங்க சார்.
3: என்னையா எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
4: தோர்க்கு சார், பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
5: பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.

0: தட்சிணை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன்.
2: ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட
1: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
3: ஹலோ எஃப்எம் 106.4 4 மணி 4 இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பூர்விகா சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ் மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்டன், தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி. Darling song of the hour.
4: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: நேத்தோட 15 வருஷம் ஆயிருக்குங்க எங்கேயும் காதல் படம் வந்து ரிலீஸ் ஆகி பிரபுதேவாவோட டிரெக்ஷன்ல ரவி மோகன் அண்ட் ஹன்சிகா முத்வான் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதுல ஒரு பாட்டோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சென்னை. 4 மணி வாழ நிகழ்ச்சியில கேம் விளையாடுறதுக்காக நான் அபி வந்துட்டேன். என்ன கேம் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் எனக்கா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி மத்திய பிரதேஷ்ல வந்து மெட்ரோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே கூட்டம் ஏறுற மாதிரிலாம் அங்கே மத்திய பிரதேஷில் அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாதான். ஸோ அதில் வந்து நிறைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேஷில் என்ன யோசிச்சிருக்காங்க மெட்ரோ சைட்லனா, அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல மெட்ரோ கம்பார்ட்மெண்ட், அதை வச்சு நம்ம வந்து பார்ட்டி பண்ணுறதோ பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறதோ இல்லை கல்யாணமே கூட நீங்கள் அதை கல்யாண மண்டபமாக கூட யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை மேபி நம்ம மக்கள் பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் கற்பனை ட்ரெண்டனக்காவா கேட்க போகிறோம். கேட்கலாமா?
0: ட்ரெண்டனக்கா 4 மணி பாலில்
4: புது ட்ரெண்டா இருக்கு.
0: ட்ரெண்டனக்கா
5: வருமானம்
6: இல்ல இந்த மெட்ரோ ட்ரெயினை கல்யாணத்துக்கு காது குத்து விழாக்கெல்லாம் வாடகை கூட்டணும் இருக்கும். நீ மறுபடியும் கொஞ்சம்
3: போறாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவாவோட இசையில கே கே அண்ட் அனுராதா ஸ்ரீராமோட குரல்ல தான் ரெட் படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். கேட்டு நினைஞ்சிருங்க. நாம கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
7: பங்கு புட் த சாங்.

0: வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
3: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
4: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
5: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
6: ஒரு முறை என்ன
4: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம் இல்.
7: மாமா, பாண்டியன் மாமா வேகமா வராரு. இன்னைக்கு அப்பாக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இருக்க போகுது.
8: அசோக் வெளியில வாடா.
1: வாங்குங்க இந்த மேகி பீட் பண்ணுங்க.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: கேம் விளையாடும் போது மறந்து போச்சே அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு வந்து கேம் ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கேம் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இப்ப நடந்துட்டு இருக்குல்ல இந்த கிரிக்கெட் திருவிழா, அதுல வந்து அதிக ரன் அடிச்ச பட்டியலில் வந்து கிளாசன், ஹைதராபாத் அணியை சேர்ந்த கிளாசன் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காராம். 476 ரன் அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரன் வித்தியாசம் தாங்க, ஒரே ஒரு ரன் வித்தியாசம். அபிஷேக் சர்மா வந்து 475 ரன்ல இருக்காரு. தேர்ட் பிளேஸ்ல வந்து கேஎல் ராகுல் 445 ரன்ல இருக்கிறார். ஒரு மேட்ச்ல இவரு 150 ரன் எல்லாம் அடிச்சாரு, இவர் என்ன தேர்ட் பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, எப்படி பார்த்தாலும் கிளாசன் இருக்காங்க, இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல அது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா? ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் வேற விளையாட போறாங்க, எப்படி விளையாட போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஹலோ எஃப்எம்ல 4 மணி வாலி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு கேம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். எண்களை வச்சும் எழுத்துக்களை வச்சும் தான் நம்ம இன்னைக்கு கேம் விளையாட போறோம். தமிழ் வார்த்தைய வச்சுதான் ஒரு எண் சொல்லுவேன். நான் சொல்ற நம்பர் இருக்கு இல்லையா, அது வரக்கூடிய எழுத்துக்களை தான் நீங்க சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு அப்படின்னு சொன்னா, ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தையை தான் நீங்க சொல்லுவீங்க, ஓகேவா? அதுவே நான் மூணுன்னு சொன்னா, மூணு எழுத்து இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். இப்போ ரெண்டுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, பானை அப்படின்னு சொல்லலாம், இல்ல பனை அப்படின்னு சொல்லலாம், மூணு அப்படின்னு சொன்னா பொருள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வேற என்ன நிறைய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்ல போறீங்க. நான் நம்பர்ஸ் சொல்லுவேனா, நீங்க தமிழ் வார்த்தைகளை சொல்லுவீங்களா, ஓகேவா? இந்த கேமை இப்போ என் கூட விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99 0444-66-99-99. நான் வந்து ரொம்ப 10-12 அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், ஈஸியாக தான் கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். 1-5 கேட்பேன். இந்த கேமை என் கூட விளையாடணும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம கேம் விளையாடலாம்.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்பர்ஸ் அண்ட் தமிழ் வார்த்தைகளை வச்சுதான் கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன் இல்லையா, அத்தனை எழுத்து இருக்கக்கூடிய வார்த்தைய தமிழ் வார்த்தைய நீங்க சொல்லணும், ஓகேவா? இலக்கியா அண்ட் ஜான்சன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க கேம் விளையாடுறதுக்காக. ஹலோ எஃப்எம்ல 4 மணி வாழை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் இலக்கியா. நீங்க பேசுறது இன்னமும் லோவா கேக்குதே இலக்கியா. ஹெட்செட் போட்டிருக்கீங்களா, ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா? இல்லையே, தூரமா கேக்குதே. எடுத்துட்டீங்களா? குட் கேர்ள். கேம் விளையாடலாமா?
2: 3, 2, 1, 2. ஆடு.
1: 3.
2: பட்டம்.
1: 1.
2: பூ.
1: என்ன சொன்னீங்க?
2: அம்மா.
1: இல்ல, என்ன சொன்னீங்க? இன்னொரு வாட்டி பேசும்போது நல்ல சிக்னல் கிடைக்கிற இடமா, சத்தமா கேக்குற மாதிரி பேசுங்க, சரிங்களா? அடுத்து ஜான்சன் இருக்காரு. ஹலோ ஜான்சன், கேம் விளையாடலாமா? ஜான்சன் வந்து ரொம்ப வேகமா ஓகே சொன்னதை பார்த்தா சட்டு சட்டுன்னு பதில் சொல்லுவார் போலி. அப்படியா ஜான்சன்?
3: சொல்லுங்க. 3, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126,
1: ஒரு வார்த்தையா தானே சொல்லணும், அத எழுத்து வந்து ஃபைன் ஒன்னுதான் சொல்லிருக்கீங்க கரெக்ட். இப்ப பூக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குல்ல அந்த மாதிரி
2: கேக்குறேன்.
1: சரிங்களா, ஜான்சனை தொடர்ந்து நீங்களும் 4 மணி வாழ் நிகழ்ச்சியில கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே கேம் தான் கண்டினியூ பண்ண போறோம். இந்த மாதிரி தான் நான் நம்பர்ஸ் சொல்லுவேனா, நீங்க என்ன பண்ணணும்னா அத்தனை நான் சொன்ன நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அத்தனை எழுத்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும், தமிழ் வார்த்தை. கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-46-99-99 0444-46-99-99. இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம கேம் விளையாடலாம். சூப்பரா கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் பாட்டு தான் ரெண்டு பிளே பண்ண போறேன். சந்திரமுகி படத்துல இருந்தும் படையப்பா படத்துல இருந்தும் கேட்டு நினைச்சிருங்க.
0: ஹிட் சாங் ஆஃப் தி அவர், ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
3: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

தக்கட்டதும் தீம் தக்கட்டதும் ஆ தக்கட்டதும் தக்கட்டதும்.

0: Hi, this is Dhoni.
1: Hi, this is Rituraj Gaikwad.
2: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You're listening to Chennai Super Kings official radio partner, Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
6: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்கோ சைட்ஸ் வரைங்க ரசிக்கலாம். போலான் இருக்கிற க்ரோட கேஸ் ஓல்ட் அழகு உங்க பரிசஸ் எத்திஹாடோ பண்ணுங்க. 20 விதமான யூரோஸ் கிப்பாம் எங்க எத்திஹாட் டேக் ஆட்டும் ஹாட் border
7: sub lgs and voltas enda price pidichirukku down payment la easy emi la ac vaangunga inda me heater beat panunga
8: kumararani meena muttaya kalluriyil bcom accounting and finance bcom general bcom corporate secretaryship bba bsc computer science bca aarvathirkeetra padippugal anaitum ore valagathil
9: kumararani meena muttaya kalluri gandhinagar adayar melum vivarangalukku 90437 26697.
10: super player ya
11: ave player la kedaiyadhu edho fluke la adikiran
10: illa avane ave score அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
11: ஸ்டேட் டீம் நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன். எதிலயுமே அவன் பேர் இல்ல.
12: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க. அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
13: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
14: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
15: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam, eppodum ungalidam. In association with

0: சென்னை செம்பாக்கம் கே சுந்தரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
1: ஹலோ எஃப்எம் 106.4 நாலு மணி வாலு. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பூர்விகா சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்டன், தி ஓன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இசையில் தொடங்குதம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, கரெக்ட் தான் இல்லையா? ஏன்னா காலையில எழுந்ததுமே ஒரு பாட்டு கேட்கறோம் அப்படின்னா அதே பாட்டுவே ரிப்பீட் மோட்ல பாடிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு காலை நான் அப்படிதான் ஒரு பாட்டு கேட்டேன். இன்னைக்கு நாள் முழுக்க அந்த பாட்டை மட்டும் தான் நான் பாடுவேணும் அப்படின்னு தோணுச்சேன்னா அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கேட்டாச்சு. அந்த பாட்டு நம்ம மைண்ட்ல அப்படியே ஒட்டிக்கும். அதே மாதிரி நாளைக்கு எந்த பாட்டு கேட்டாலும் கூடவே பாடுற மாதிரி தான் நம்ம ஹலோ எஃப்எம்ல ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே. நாளைக்கு நாள் முழுக்க எவர் கிரீன் ரெட்ரோ சாங்ஸ் மட்டும்தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே நமக்காக வழங்குறவங்க உங்கள் சத்யா. 4 மணி நிகழ்ச்சியில இப்போ கேம்ன்றதுக்காக ஹரிணிஜி அண்ட் ஹர்ஷிதா ரெண்டு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்ட் படிக்க கூட ஹரிணிஜி விளையாடலாம். ஹாய் ஹரிணிஜி, எங்கறியா நீங்க? செல்ல
2: வர்ஷகம் மேம்.
1: ரிசீவ் ஆகும். சரி, கேம் விளையாடலாமா?
2: ஓகே மேம். 3 2 1
1: go. 4 4
2: தகவல்.
1: ஓகே. 1
2: கை.
1: 2
2: தாய்.
1: தாள். சரி, 2 மறுபடியும் 2
2: இலை.
1: 1
2: பை.
1: 5
2: நகைச்சுவை.
1: நகைச்சுவை, வெரி குட். செம்ம ஹரிணி ஸ்ரீ, டக்கு டக்குன்னு சொன்னீங்களே, பக்கத்துல எழுதி வச்சுக்கிட்டீங்களா? என்ன
2: பண்றீங்க?
1: வீட்ல விளையாடுறீங்களா இல்ல வீட்டுக்குள்ளே டிவி போன் ரேடியோ அப்படியே இருக்கீங்களா?
2: ரேடியோ மட்டும் தான் கேட்டேன்.
1: ரேடியோ மட்டும். அப்ப 4 மணி வரை விளையாடுறது போதும்பா. அப்படியா? சரி, கேம் விளையாடலாம். 3 2 1 go. 3
2: தவம்.
1: 4
2: வந்தான்.
1: வந்தான். சரி, 5
2: பம்பரம்.
1: பம்பரமா? எனக்கு தாம்பரம் அப்படி கேட்டுச்சு. 3
2: வீரம்.
1: ஓகே. 1
2: டி.
1: 4
2: காத்தாடி.
1: இதே மாதிரி நான் நம்பர் சொல்றேன் இல்லையா, அத்தனை எழுத்து இருக்கக்கூடிய தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.

0: எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 5:01.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ
3: SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், DCA, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, Home Science and more. For admissions, visit acacas.ac.in.
4: Is it a living room?
5: Or a playroom?
4: Wait, is it a music room?
5: Or maybe a lounge room?
4: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
9: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். SKPC women இருக்கறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM னு டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ் னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
10: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் women, அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
11: நம்ம சென்னை கேட்சின துரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை ஃபிளாட் 50% தள்ளுபடி.
12: இந்த ஆஃபர் May 10 வரை மட்டுமே.
11: கேட்சின துரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
13: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 முதல் 17 வரை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் IVF இச்சி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 767-007-6006.
15: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
16: பூர்விகாவா?
17: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
15: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
18: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
19: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஓலி சித்திரம்.
20: எல்லாத்துக்கும் இந்த ஆள் தான் சார் காரணம். எங்க அண்ணனை முழுங்கிட்டு இது மட்டும் அமுக்குனி ஆட்டம் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க.
19: வரும் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
16: ஹலோ எஃப்எம் 106.4 நாலு மணி வாலு இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் சம்மர் சூப்பர் மெகா சேல் தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பூர்விகா சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ் மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்டன் தி ஓன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி

0: நானோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: மே மாசம்னு சொன்னாலே மாம்பழம் மாங்காய் தான் ஞாபகம் வரும் எனக்குலாம். சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் பக்கத்து வீட்டுல மாங்காய் அடிச்சு திட்டு வாங்கி கீழே உளுந்து அதெல்லாம் இப்ப இல்ல, இப்ப வளர்ந்துட்டோம். மே மாசமா சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நாலு மணி வாழ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். அந்த ஃபீலிங்லாம் இல்லாம நம்ம கேம் விளையாடுவோம். இப்ப வசீகரன் நினைஞ்சிருக்காரு. ஹலோ வசீகரன்.
2: ஹலோ அக்கா.
1: உங்களை வந்து வசீன்னு கூப்பிடுவாங்களா? வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க?
2: அஞ்சு
1: மரங்கள். வேற என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தூக்கம் வருமா கிளாஸ் எடுக்கும் போது?
2: இல்ல
1: இல்ல. இப்ப எப்படி சொல்லுவேன், பக்கத்துல அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களா?
2: ஆமா
1: ஆமா ஆமா. பாவம், மாட்டி விட ட்ரை பண்ண நானு, அவரு தப்பிச்சிட்டாரு. மூர்த்தி இருக்காரு. ஹாய் மூர்த்தி, கேம் விளையாடலாமா? மூணு
3: வெயில்,
1: ரெண்டு
3: அணை,
1: ஒன்னு
3: தீ,
1: ஒன்னு
3: சொன்னீங்களா?
1: என்ன பண்றீங்க? வண்டி ஓட்டுறது கஷ்டமா இருக்கா?
3: கண்டிப்பா மேடம்.
1: கரெக்ட். நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க, சரிங்களா?
3: ஓகே, தேங்க் யூ மேடம்.
1: ஓகேங்க. மூர்த்தியை தொடர்ந்து நீங்களும் நாலு மணி வாழ் நிகழ்ச்சியில பேசணும், கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 66 99 99. 0444 66 99 99 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இதே கேமை தான் கண்டினியூ பண்ண போறோம். இன்னும் ரெண்டு பேர் தான் நம்ம நிகழ்ச்சியில கேம் விளையாட முடியும், ஓகேவா? ஸோ நான் ஒரு நம்பர் சொல்வேன், அந்த நம்பர் அதாவது அத்தனை எழுத்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. I'm so cool பாட்டு தான் கேட்க போறோம். காக்கி சட்டை படத்துல இருந்து அனிருத்தோட இசையில.

0: பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ
1: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல் ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆன பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
5: Sorry.

0: புக்ஸ் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
2: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பா.
4: ஹே நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
5: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
4: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
5: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும், அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் மூணு அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட, அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
4: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
5: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச் கான்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
6: ஹலோ FMN குட்டி ஸ்டோரி, நச்சினு நறுக்குனு.
7: முத்துக்குமார் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அங்க ஒரு பாட்டி கீரை வச்சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் இவரோட ஒய்ஃப் கீரை வாங்கிட்டு வர சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எந்த ஒரு பொருளையும் பேரம் பேசிதான் வாங்குவாரு. அந்த பாட்டி கிட்டயும், கீரை எவ்வளவு பாட்டி அப்படின்னு கேட்க, கட்டு 10 ரூபாயா அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் 5 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு முத்துக்குமார் சொல்லவும், பாட்டி யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. முத்துக்குமார் என்னன்னு கேட்டதுக்கு, ஒண்ணு இல்லையா, பால்வாடி பசங்க உடம்பு தேராம இருக்காங்க, அதான் தினமும் அவங்களுக்கு ஒரு கீரை கட்டு கொடுப்பேன், நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்கள காணும், அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இத கேட்ட முத்துக்குமார் தான் எடுத்துக்கிட்ட 2 கட்டு கீரைக்கான காசை பாட்டி கிட்ட கொடுத்தாரு. உடனே பாட்டி, எனக்கு எல்லாம் வேணாம்ப்பா, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கீரை வாங்கி இல்லாதவங்க கிட்ட கொடு, அது போதும் எனக்கு அப்படின்னு பாட்டி சொல்லவும், இனி தன்னால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு கண்டிப்பா செய்யணும்னு முத்துக்குமார் முடிவு பண்ணாரு.
6: ஹலோ FMN குட்டி ஸ்டோரி, நச்சினு நறுக்குனு.

0: நவ் எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: தினேஷ் அண்ட் சிண்ட்ராஸ் ரெண்டு பேருமே பூந்தமல்லில என்ன இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட தான் பேச போறோம். ஹாய் தினேஷ், உங்க ஏரியால டிராபிக் எல்லாம் கம்மி ஆயிடுச்சா அந்த மெட்ரோ எல்லாம் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம்?
2: வெற்றி 4 உலகம் 5 அப்பளம்
1: 2
2: மாடு
1: 2
2: புறா.
1: என்ன சொன்னீங்க, புறாவா?
2: ஆமா. You're a winner.
1: குட், சட்டு சட்டுன்னு சொல்லிட்டீங்க தினேஷ், தேங்க்யூ கால் பண்ணி கேம் விளையாண்டதுக்கு. அடுத்து சிண்ட்ராஸ் நினைஞ்சிருக்காரு. ஹாய் சிண்ட்ராஸ், அந்த ஒரே பாட்டுல பெரிய ஆளானாரு, அவரா நீங்க? வாழ்த்துக்கள். நம்ம கேம்
2: விளையாடலாமா?
1: சொல்லுங்க. என்ன சொன்னீங்க?
2: அப்பளம்.
1: அப்பளம் சொன்னீங்களா? 2
2: ஜூடி.
1: என்னங்க?
2: ஜூடி.
1: ஜூடின்னு சொன்னீங்களா? சரி, ரைட். 1 1 1. நீங்க ரேடியோல கேட்டு கேட்டு பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. 4
2: பூ. லைலா.
3: என்ன
1: சொல்றது சிண்ட்ராஸ் உங்களா, பரவாயில்ல. இன்னொரு நாள் கால் பண்ணுங்க, வேற ஒரு கேம்ல நல்லா விளையாடலாம், சரிங்களா? ஓகேங்க சிண்ட்ராஸ், தொடர்ந்து நீங்களும் 4 மணி வாழ் நிகழ்ச்சியில கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கான நேரம் அப்படின்னா, என்ன அவுட் பண்றதுக்கான, அவுட் பண்றேன் நானே சொல்லிட்டல அப்படிலாம் இல்ல, என் கூட விளையாடுறதுக்கான நேரம். நீங்க கேள்வி கேட்க போறீங்க, நான் பதில் சொல்ல போறேன். டிட் ஃபார் டாட்ல நீங்க என்ன பழிக்கு பழி வாங்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0044-6-99-99. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
4: வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நல்ல ஃபன்னான பிளேஸ்க்கு கூட்டி போங்கப்பா.
5: அதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு, விஜிபி யுனிவர்சல் கிங்டம். கிட்ஸ் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், ட்ரை ரைட்ஸ் னு 40க்கும் அதிகமான ரைட்ஸ். சோ சன்ன விட ஃபன் தாதிகம்.
6: ஆமாங்க, சன்ன விட ஃபன் தாதிகம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 400 ரூபீஸ் போர்ட் கேம் கிரெடிட்டும் ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு early bird offer 15% ஆஃபரும் இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.
7: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் major courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
8: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along with a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating. There's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at rupees 8,39,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
9: Kia. Movement that inspires.
10: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
10: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
10: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
13: டோன்ட் வரிமா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
14: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
15: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
16: Hey, you're looking so cool, yeah? Ama, summer heat to beat pandradhukku namma Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga saree vaangi kattna neeyu cool-a irpa.
17: Snehalaya Silks, Venkat Narayana, Roti Nagar.
18: Paramburiya marala, nambikkai marala, ana Anna Salaiku pudusa perusa oru brahmandamana adayalam varudhu.
19: All new VBJ Anna Salai showroom. Oru parichayamana peyar ippo andha vaanathukku edra uyandhu nikkudhu. Adhe paramburiyam, adhe nambikkai. Anna சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
5: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
12: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கீழ்பாக. குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
2: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
12: 5 இயர்ஸ் அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
2: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச் விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹர்பல் ஆப்கி சாத்.
4: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
1: அம்மா
20: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
21: ஒரு முறை என்ன பாரம்மா,
22: மே 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம் இல்.
23: ஹலோ எஃப்எம் 106.4 4:04 இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், சம்மர் சூப்பர் மெகா சேல், தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம், பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பூர்விகா சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ் மற்றும் பம்ப் என்றாலே பெஸ்டன் தி ஒன்லி கேரண்டி ஃபார் குவாலிட்டி.
24: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
25: கிராமத்து திருவிழா, அங்க பஞ்சு மிட்டாய் விற்கிறது, அந்த இடத்துல போய் நம்ம சாப்பிடுறது, பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிடுறது, இந்த ஒரு ஃபீல் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அடுத்ததான் நம்ம 4 வாழ் நிகழ்ச்சியில கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன படி வாங்குறதுக்காக டிட் ஃபார் டேட்ல சரவணன் நினைஞ்சிருக்காரு. ஹலோ எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் அபி பேசிட்டு இருக்கேன். ஹாய் சரவணன், எப்படி இருக்கீங்க?
26: நல்லா இருக்கேன்.
25: கை
26: வழங்குறவங்க
25: உங்கள் சத்யா. நாளைக்கு நாள் முழுக்க எவர் கிரீன் ரெட்ரோ சாங்ஸ் கேட்டு ஜாலியா நம்ம ஹலோ எஃப்எம்ல என்ஜாய் பண்ணுங்க, சரியா? மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம ஹலோ எஃப்எம்ல 4 வாழ் நிகழ்ச்சியில ட்ரெண்ட் நக்கா கேட்கறதுக்கான டைம் வந்தாச்சு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த கிராமத்துல திருவிழா ஃபீல குடுக்கற மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்லி, சண்டைக்கோழி 2 படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா இசை இல்லை.

0: Hi, this is Rituraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings. ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வின்னர் கடல எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
1: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
0: The smallest years carry the biggest dreams. Give your child the start they deserve.
3: Kidzy offers a holistic learning experience with its Pentamind curriculum with a legacy of 20 plus years.
0: Admissions open now at Kidzy centers across Chennai.
4: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Good House. ஆண்டாண்டுகால நம்பிக்கை. அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
5: பூர்விகாவா?
6: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
0: பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
7: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல் ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்பின வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள், இல்லை என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
1: ஹலோ FM இல் சொல்லியடி சொல்லியடி.
2: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ FM-ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
4: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. இந்த அசோசியேஷன் வித் சென்னை செம்பாக்கம் கே சின்னதுரையன் கோவில். ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
1: ஹலோ FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
5: ஹலோ FM சொல்லி அடியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-44-66-99-99. இப்போ கிடையாது சொல்லியடி நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஷார்ப்பாக 2:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த சொல்லியடி நிகழ்ச்சியை நீங்கள் கலந்துக்கணும்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணும். இந்த கிரிக்கெட் சீசனில் எப்போல்லாம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேட்ச் விளையாடுறாங்களோ அப்போல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒஃபீஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ FM-ல உங்களுக்காக சொல்லியடி நிகழ்ச்சி இருக்குது. கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஈஸியான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். ஹலோ FM சொல்லியடி பிரசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆன் ஏர் பார்ட்னர் எத்திஹாட், ஷியரிங் பார்ட்னர் SNJ 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி. இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோ, அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். ரெண்டு நக்காவா என்ன கேட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹலோ FM-ல 4 மணி வாலி நிகழ்ச்சியில் நான் அபி பேசிட்டு இருக்கேன். எஸ், மத்திய பிரதேஷ்ல மெட்ரோ வந்து கொண்டு வந்திருக்காங்க, பட் நிறைய பேசஞ்சர்ஸ் அதில் வராததுனால சரி எப்படி போட்ட காசை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு யோசிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்போ என்ன ஐடியா வந்திருக்குன்னா, சரி நம்ம இந்த மெட்ரோ கம்பார்ட்மெண்ட்டை ஒரு பார்ட்டி ஹாலாவோ இல்லைனா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மண்டபமாகவோ மாற்றினா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன மாதிரியான மக்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தான் கற்பனை. ட்ரெண்டனக்காவாக கேட்டோம், மறுபடியும் ஒரு வாட்டி கேட்கலாமா?
6: ட்ரெண்டனக்கா 4 மணி வாலில்
7: வருமானம்
8: தெரியல
7: நடமாடும்
8: கல்யாண மண்டபம் பொருந்தும்.
5: கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நம்ம ஆட்கள் வந்து மேலே ஏறி உட்காந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாரையும் போய் பிக்கப் பண்ணி வந்து கல்யாணம் பண்றதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு மட்டும்தான்ப்பா வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா. சரி ரைட்டுங்க, இதோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நாளைக்கு ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடேல காத்து வாக்குல நிகழ்ச்சியில ஷார்ப்பா 10 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி தாருமார் தர்பார் நிகழ்ச்சி, அலோஷியஸோட தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ நான் வரேன். டாடா பாய் பாய் டேக் கேர்.
7: டாடா பாய்.
8: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
9: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
10: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
3: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
4: தங்காளியே, இவன் கூட போய் பழக்க வழக்கம் வச்சிருக்கியா?
5: போச்சுரா, எனக்கே புத்திமதியா? யோ பஞ்சாயத்த,
6: நான் என்னப்பா சொல்றது? அதான் நம்ம வள்ளுவரே சொல்லிருக்காருல,
7: தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து.
6: பகையாளி வணக்கம் சொல்றப்ப கூட அவன் கையில கத்தி இருக்கிற மாதிரி நம்பவே கூடாதியா? அவன் நீலி கண்ணீர் கூட வடிப்பாயா? அதையும் நம்ப கூடாது.
2: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
3: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
2: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.
8: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 6 மணி.
9: வழங்கியோர் சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
10: 49 வருடம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
4: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா, அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன், பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
5: Kidzi Preschool, India's leading preschool chain with 2,500+ centers. Enroll your child at your nearest Kidzi Preschool today.
6: Kalyana Punna. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: SA Engineering College offering BE and BTech courses in Computer Science, AI and Machine Learning, AI and DS, Cyber Security, IT, ECE, EEE, Civil, Mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114 for admissions contact.
8: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ், அதுவும் குறைந்த மின்சார செலவில். சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் bestandpumps.com.
9: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
10: உங்ககிட்ட சிட்ரோன் கார் இருக்கா?
11: இல்லையா? சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கடுமையான ஹீட்ல காஷ்மீர்ல இருக்க மாதிரி 14 degrees குளிர நீங்க ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்?
10: அதே மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸ் வீல் பேஸோட வர எக்ஸ்ட்ரா லெக்ரூம் உங்களுக்கு கிடைச்சா?
11: சிட்ரோனோட அட்வான்ஸ்ட் கம்ஃபர்ட் சஸ்பென்ஷனால ரோட்ல இருக்க பள்ளங்களை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க.
10: சிட்ரோன் ஜஸ்ட் 4.99 lakhs ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1.15 lakhs பெனிஃபிட்ஸும் இருக்கு. இன்னைக்கே டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க.
12: TNC அப்ளை.
5: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் Nandabakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
13: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
13: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு. அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல. ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல. இமிடியேட்டா மாத்தணும்.
14: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 degrees இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசியை கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 தள்ளுபடி தராங்க.
13: புது
15: மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு. அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
16: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஐடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
12: GRT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருத்தணி, an autonomous and NAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
17: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
18: Launching Casagrande High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
19: நம்ம ஹலோ எஃப்எம்இல் ஹலோ கிராமபோன். மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம், இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை, நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம்இல் RJ பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
20: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம கிப்டா, சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல்ஸ் கீழ்பாக் சென்னை, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜின்னு ஒரு ஏசி மேளா, கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை, 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச், தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு, கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ், தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை, ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில், பூர்விகா சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க, திங்க் ஏசி திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ், எப்போதும் குறைந்த விலை இப்போது இன்னும் குறைவாக, LKS கோல் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை, VGP மரான் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ், செட்டிநாட் சிமெண்ட் பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ், ஸ்னேஹாலயா சில்க்ஸ் வெங்கட் நாராயணா ரோட் டி நகர், SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இந்த நேரம் ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV7 இன் சமர்ப்பணம், உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் தாராளமான ஸ்பேஸ், மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்ட மீட் பண்ணுங்க, உங்கள் சத்யா.
21: விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன,

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இனிய மாலை வணக்கம், குட் ஈவினிங் சென்னை. ஹலோ எஃப்எம் 106.4 தார்மார் தர்பார் நிகழ்ச்சியில நான் அலோசியஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. எஸ், இன்னைக்கு நம்ம தார்மார் தர்பார்ல இதை பத்தி பேச போறோம். அப்படின்னா ஆன்லைன் கேம்பிளிங் அப்படின்றது இன்னமும் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. நிறைய பேர் அதுல மாட்டி சிக்கி சின்னாபினம் ஆயிட்டு இருக்காங்க. ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த போலீஸ் ஆபிசர் பிரவீன் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 2007 இருந்து டியூட்டியில இருக்காரு, பணியில இருக்காரு. இவரும் இவருடைய மனைவி ரஜிதா அப்படிங்கிறவங்களும் 2 வருஷமா ஆன்லைன் கேம்பிளிங்ல ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஓகே, சூதாட்டம். ஸோ ஆரம்பத்தில் பொழுதுபோக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆன்லைன் பெட்டிங் கேம்பிளிங் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகி, இதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக அடிக்ட் ஆகி கடைசியில் சுமார் 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு லாஸ் வந்திருக்கு. அதனால இவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் சுமையும் வந்துருக்குது. கடன் வாங்கிலாம் இதில் போட்டிருக்காங்க. இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு தெரியாமல் பிரவீன் குமார் தன்னுடைய தம்பிக்கு சொந்தமான நிலத்தை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன் விஸ்வநாதம் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட அடகு வச்சு 12 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாரு. ஆனால் அந்த பணத்தையும் திருப்பி தர முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டதுனால விஸ்வநாதம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நிலத்தை விடுத்து நான் பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எப்படியாவது அந்த நிலத்தை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவரை, நான் உங்களுக்கு வேற ஒரு நிலம் வருது அதை காட்டுறேன், நீங்கள் வேணால் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை தனியாக வர வச்சு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவரை கொலை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடலில் இருந்த சுமார் 10 பவுன் நகையும் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் இந்த தம்பதி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்து அவங்களை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம தார்மார் தர்பார் நிகழ்ச்சியில். இந்த ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு பொழுதுபோக்காக விளையாடுறது பணம் வரும் அப்படிங்கிறத ஒரு எண்ணமா, இல்லை சும்மா பொழுதுபோக்க ஆரம்பித்து அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ட் ஆகி கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே இழக்க ஆரம்பிக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லிங் ஆன்லைன் சூதாட்டம், அது சின்னது சும்மா ஒரு 50 ரூபா தானே 100 ரூபா தானே அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கும். இதில் என்ன வரப்போது, இதில் பெரிய லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அதில் ஆரம்பிச்சது தான் 50 ரூபா விட்டல, இன்னும் அப்படியே மொத்தமாக போடுறா 100 ரூபாய் எடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிப்பாங்க. ஸோ மக்கள் அதிகமாக இந்த ஆன்லைன் கேம்பிளிங்கில் ஈர்க்கப்படுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஈஸி மணி மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு விஷயமா, இல்லைனா ரிஸ்க் ரொம்ப கம்மி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுமா, இல்லைனா போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லையா, இல்லை பேராசை கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அப்படியே டபுள் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பண பேராசைன்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைன் கேம்பிளிங்க்கு ஸ்ட்ரிக்ட் அவேர்னஸ் தேவையா, இல்லை பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா? யாருடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னா யார், இது ஃபேமிலி தான் இல்லைனா கவர்மெண்ட் இதுக்கு சம்மந்தமான ஏதாவது நடவடிக்கை எடுத்தாகணுமா, இல்லைனா தனிப்பட்ட விதத்தில் அவங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, போனால் பிரச்சனை அப்படிங்கிறத சுயமாக அவங்களே சிந்திச்சு தான் வெளியே வரணுமா? கால் பண்ணுங்க 0444-66-99-99, 0444-66-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ஆன்லைன் பெட்டிங், ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை இழந்திருக்காங்களா, அண்ட் எப்படி அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, இல்லை எப்படி போய் மாட்டிருக்காங்க, இல்லை நீங்களே என்னைக்காவது அதை ட்ரை பண்ணி ஏமாந்து போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்திருக்கீங்களா, எப்படி அதை ஹேண்டில் பண்ணிங்க, தாராளமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி. இப்படத்துக்காக மான்ஸ்டர் படத்துலேருந்து தான் பாட்டு வருது, தொடர்ந்து நினைச்சிருக்கேன். இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Rutraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
6: இன்னும் இன்னைக்கு
8: இந்தியாவிலேயே துணி நகை பாத்திரங்கள் பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் தொள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்னம் ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
9: எனக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் ரைட் தான், ஆனா அவங்க வீட்டு குக்கிங் ஆயில் ரைட்டா இல்லையே? ரைட்டான குக்கிங் ஆயிலா? நீங்க எதை சொல்றீங்க? பீரைட் சன்ஃபிளவர் ஆயில தான். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
10: பீரைட் சன்ஃபிளவர் ஆயில், ரைட் ஆன டேஸ்ட், ரைட் ஆன லைஃப்.
11: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநல நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
12: Birthright by Rainbow Hospital-ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்லை. Birthright by Rainbow Hospitals. Call 1-800-212 for appointment.
13: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
13: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
14: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
13: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
14: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1-ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
13: வாவ், சூப்பர்.
14: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
13: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
14: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
4: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
13: We have no branches.
14: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
15: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
16: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
17: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
18: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres lower Maabiram Township, 28 acre open space, adala 22 acres landscape greenery. Yerkeyoda seindhu vaala or a peaceful community. Neenga or sports lover ah irundhinga, 5 acres la South India's largest sports club ungalukaga. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்.
0: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
1: நம்ம பவுண்டாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா.
19: ஏண்டி பாட்டி என்னத்தடி கைய கைய ஆட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா?
20: நான் பேசுறது கேக்குதா? ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா?
21: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காவுக்கு தெரியும். கோ நீ சொல்லுக்கா.
22: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
3: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma taste, semma life.
23: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathrayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku parakalam, Sogusu Kappalil Midakalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaikalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
24: Hello, hello, hello. Hello, hello, FM. Nodigaram Polli Nalu.
25: Hello, FM. Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
26: என்னீங்க
27: இது வந்து மாபெரும் ஒரு ஒரு கொடுமை. இப்ப வந்து கேஷ் வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு சில சமூகத்துல ஒரு சில மனதளவுல பாதிக்கப்பட்டு மனதை மயக்கி சிதைக்கக்கூடிய அதுக்கு சக்தி இருக்கு. அது யாரு அதுல விழுகிறாங்க அப்படின்னு ஃபில்டர் பண்றதுக்கு ஒரு ஒரு நம்ம கிட்ட ஒரு தெளிவான ஒரு டூல் இல்ல. யாராவது யாருமே இதுல விழுவாங்க அப்படின்றதுக்கு அத ஒண்ணு நம்ம சரி செய்யணும் இல்ல டெவலப் பண்ணணும்
26: இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள போவாங்க இல்லையா? யாரெல்லாம் உள்ள போய் விழுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒண்ணு பண தேவை, இல்லன்னா அதிக பண ஆசை, இந்த மாதிரியான இது ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்ல. சோ பண தேவையா இல்லன்னா பண ஆசையா, டக்கு டக்குன்னு ரொம்ப குயிக்கா நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையா, இல்ல போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லையா?
27: விழிப்புணர்வு மக்களுக்கு ஓரளவு இருந்தாலும் இது வந்து குவிக் மணி அப்படிங்கறது வந்து எல்லா எல்லா சமூகத்துல வந்து இன்றைய தேவையா இருக்கு. எல்லாருக்குமே பணம் வேணும், உடனே கிடைக்கணும் அப்படின்ற இந்த தேவையா இருக்கு. அது ஒரு விதமத்துல இருந்தாலும் யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படுறாங்க
26: என்ன காரணம் அது அடிக்ட் ஆகி அதுல ஒரு தடவை உள்ள போயிட்டாங்க வெளியிலேயே வர முடியாத இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி போய் மாட்டிருக்காங்களா? நீங்க என்னைக்காவது அதுல ட்ரை பண்ணிருக்கீங்களா? அண்ட் ரொம்ப குயிக்கா நமக்கு பணம் தேவை, ரொம்ப வேக வேகமா டபுள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பண ஆசை காரணத்தினாலதான் மக்கள் அதிகமா இந்த மாதிரியான ஆன்லைன் பெட்டிங் கேமிங் எல்லாம் வந்து ஈர்க்கப்படுறாங்களா? 0444 66 99 99 0444 66 99 99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா அதெல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த நான் சொன்ன மாதிரி சிவகாசி படத்துல இருந்து

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மோமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
3: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
4: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயோர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well, backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
5: வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்றாங்க.
7: ஓ, வெரி குட். வி கார்ட் சோலார் டிசிஆர் பேனலுக்கு சப்சிடியும் கிடைக்குது.
5: வி கார்ட் சோலார் பவருக்கு நம்பர் ஒன் டீலர்
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
2: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200 1341.
9: இந்த ஹாட் சம்மர்ல ஜில்லனூர் ஆஃபர்.
10: நம்ம சென்னை கே சின்னதுரை அண்ட் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷலா காஞ்சிபுரம் மற்றும் ரெடிமேட் ஆடைகளுக்கு ஃபிளாட் 50% ஆஃபர்.
9: இந்த ஆஃபர் மே 1 முதல் 10 வரை மட்டுமே.
10: கே சின்னதுரை அண்ட் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
11: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
12: லான்ச்சிங் காசகிராண்ட் ஹை சிட்டி, பெங்களூர், ஆர் லக்ஸூரியஸ் 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 49 lakhs. டு புக் கால் 9884822122.
2: நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
13: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பா.
14: சத்யால ப்ளூ ஸ்டார், மிட்சுபிஷி, பானசோனிக் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐ ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
15: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
16: நிஜமாவா? எப்படிடா?
15: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
16: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
15: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மா இருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
17: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
18: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
19: ஒரு முறை என்ன,
17: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம் இல்.
2: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம கிஃப்டா, சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம், வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல், கீழ்பாக், சென்னை. இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோவின் ஜின்னு ஒரு ஏசி மேளா. கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது ₹20 பாக்கெட்டில். பூர்விகா சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. இந்த நேரம் ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV7 இன் சமர்ப்பணம். உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் தாராளமான ஸ்பேஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்யா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த அந்த முடிவு எப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு காலையில 9:30 அந்த முடிவு தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. என்ன முடிவு தானே யோசிக்கிறீங்க? 12th எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு காலையில 9:30 ரிலீஸ் ஆகுதாமா? ஸோ எல்லா மாணவர்களும் காலையில் அவங்களுடைய மதிப்பெண்கள், பாஸ் ஆஃப் ஃபெயிலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் நாளைக்கு இல்லை, ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நாளைக்கு காலையில 9:30 12th ரிசல்ட் வெளியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹலோ எஃப்எம் 106.4 தார்மார் தர்பார் கேட்குறீங்க, நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசியிருக்கிறது. குரோம்பேட்டை சேர்ந்த சதீஷ்குமார் இருக்காங்க நம்ம கூட பேசுறதுக்கு. வணக்கம் சதீஷ்குமார்.
0: வணக்கம் பிரசாத். ஹலோ.
2: வணக்கம்.
0: வணக்கம். எஸ் பிரசாத், சொல்லுங்க பிரசாத், என்ன சொல்ல போறீங்க? இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஏன் மக்கள் இப்படி போயிட்டு மாட்டிக்கிறாங்க, என்ன காரணம், அண்ட் எதனால ஈர்க்கப்படுது அதிகமா? அது
2: சார், நம்ம CSK மேட்ச் நடக்கறப்ப நீங்க என்ன சார் பண்றீங்க?
0: மேட்ச் பாப்பேன்.
2: ஏதோ ஒரு கேம் ஆடுறீங்களா?
0: இல்ல, மேட்ச் பாப்பேன், கேம் விளையாடுறது. நான் கேம் விளையாட மாட்டேன், நான் மேட்ச் தான் பாப்பேன், பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நம்ம எஃப்எம் சேனல் விளையாடுறோம்ல.
0: ஓகே, அது அது ப்ராப்பரான ஸ்கோர் அனலைஸ் பண்ணி விளையாடுவோம் நம்ம ஓவர் ஓவர்லயும்.
2: அடிக்டிவ் வந்து இது வந்து ஒரு 18 சீசனா நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா ஆமா.
2: அடிக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரொம்ப குறை சொல்ல, பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது.
0: ஓகே,
2: இஃப் தி கேட் ஹஸ் டு கம், இட் ஹஸ் டு கம் ஹோல்சம்லி.
0: இல்ல, நீங்க சொல்றது நான் இப்படி சொல்றேன். ஓகே, இப்ப நீங்க சொல்ற அதே சொல்லியே சொல்றோமே, இதுல வந்து யாரும் வந்து பணத்தை கொடுத்துட்டோ இல்ல இது பண்றதோ அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேம். அண்ட் ரெண்டாவது, அதுல யார் என்ன விளையாடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் கிரிக்கெட் சம்பந்தமான கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லி, விச் மீன்ஸ் உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நீங்க அதுல விளையாடவே முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ரெண்டாவது, ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் உள்ள வர மாதிரியே இருக்கும். ஓகே, பட் ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் ஆப் இருக்கு இல்லையா, அது நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதன் மூலமா தான் அந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து தான் நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருது இல்லையா? சோ அதையும் இதையும் கம்பேரே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு பிரசாத். கைய விட்டு காசு போகுது
2: நீங்க சொல்றீங்க, பட் ஒரு அடிக்ஷனுக்கு ஒரு பேசிக் ஸ்டாகி ஓகே ஓகே மாதிரி ஒரு நிறுத்திட்டீங்கன்னா எல்லாமே நிறுத்தும் அப்படின்னு எனக்கு ஒரு என்னோட பிலீஃப். அதனால தான் போன் பண்ணேன்.
0: ஒரு மாசத்துக்கு எவ்வளவு விடுறாங்க நீங்க பேங்க் ஸ்டேட்மென்ட் பார்த்ததுனால அப்ரோக்ஸிமேட்டா சொன்ன போறோம்?
2: வெளியில
0: சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆளுங்க வந்து நிறைய பணத்தை வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நிஜமாவே அதோட ஆபத்து என்னன்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ சோ மச் பிரசாத், நீங்க கால் பண்ணி ரொம்ப அழகா சொன்னதுக்கு. முக்கியமா சொன்ன நீங்க வெளியிலேயே அந்த அமௌண்ட் என்னால சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு அது போகுதுன்னா, சோ இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஆன்லைன் கேமிங் யாராவது விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அதில் ஆல்ரெடி விளையாடிட்டு நிறைய பணத்தை இழந்துட்டு இதுக்கப்புறம் இதில் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெளிவாயிட்டு வெளியில் வந்திருக்கீங்களா, இல்லை பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யார் இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தில் போயிட்டு மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, தாராளமாக நீங்கள் அதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் எதனால் இந்த ஆன்லைன் கேம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஈர்க்கப்படுது, ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்றது, கால் பண்ணுங்கள் 044-66-99-99-044-66-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக கூட ஷேர் பண்ணிக்கலாம். கண்ணத்தில்

0: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டுகால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
1: அப்பா, தம்பி எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
2: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா. அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிபிகலி டிசைன், பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
3: Kidzi Preschool, India's leading preschool chain with 2,500 plus centers. Enroll your child at your nearest Kidzi Preschool today.
4: Pregnancy appo telivillada mananella nammala romba yosika vekkum. Inga porudhu, enna pandrathu, adutha enna nadakkum?
5: Birth Rate by Rainbow Hospital la ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ், கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
6: கோல்ட் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
8: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
9: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
10: என்னமா இன்னும் காலேஜ் டிசைட் பண்ணாம இருக்க?
11: சில் பண்ணுங்க, நான் ரிசர்ச் பண்றேன்.
10: வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தானே?
11: அம்மா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். 25 years old, ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார்
6: போங்க.
12: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
14: புக்ஸ் காப்பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Education, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-001-3431. Subject to University of Madras affiliation.
15: Hello, FM. தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
16: ஏகப்பட்டது வரும், நமக்காகவே வருது. ஒருவேளை நம்மளதான் சொல்ற

0: ஒண்ணுமே அவர் வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிகரிங், அதாவது கேம்ஸ், அதுக்கப்புறம் அதுல இருந்து போற ஒரு சின்ன ஒரு அந்த கேம்ஸ் இன்வால்மெண்ட்ல உள்ள போயிட்டு ஹி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2.5 lakhs. இந்த 2.5 lakhs, அதாவது 2.5 lakhs எப்படின்னா அவருக்கே தெரியாம, அதாவது யாருக்கிட்டுமே ஷேர் பண்ண முடியாம அவர் ஃபேஸ் பண்ணாரு. என்னன்னா
1: புரியுது, ஏன்னா வெளியில சொன்னாலும் தப்பா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்.
0: எப்படின்னா அவர் எப்படி ட்ரிகர் பண்ணிருக்காருன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 1 week அவர் வந்து போடுற பணத்துல இருந்து அவருக்கு ஒரு சம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும்
1: வந்திருக்கு
0: வேற ஒரு அக்கௌண்ட் வரைய. உடனே என்ன பண்ணும், அந்த அக்கௌண்ட்டை வந்து அவன் ட்ராப் பண்றான், நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட் வச்சிங்க அப்படின்னு, அந்த அக்கௌண்ட்ல நீங்க பணம் போடுங்க அப்படின்றான். உடனே அவர் என்ன பண்றது, அந்த அக்கௌண்ட்ல அவருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற அமௌண்ட் போயிட்டு பாக்குறாரு, பேங்க்ல செக் பண்றாரு, இன்டர்நெட்ல பாக்குறாரு, ஆன்லைன்ல எவ்ரிதிங் அவர் கிரெடிட் ஆயிட்டே இருக்கு. ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல எப்போ வந்து அவன் ஸ்பாட்டினியஸ், இப்ப நீங்க ஒரு 2.5 வச்சு வச்சீங்கன்னா சார் உங்களுக்கு 5 lakhs வரும் அப்படின்னு சொன்னா பாருங்க, அதோட ஜோலி முடிஞ்சிச்சு அவருது. அந்த அக்கௌண்ட் அதை போட்ட உடனே அந்த ஆப் அந்த ரிலேட்டடான கம்யூனிகேஷன் எப்படிதான் அது வந்துட்டு, அவர் சொல்றாரு அது மதன் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்பிலீவபிள். ஏன்னா பிகாஸ் என்னால வந்து யாருக்கிட்டுமே பூட்டப் பண்ண முடியல.
1: புரியுது.
0: எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, முதல்ல இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோர் தன் தி ஃபன் கேம்ஸ் என்னன்னா, ஓசியில எங்கேயுமே பணம் வந்ததுன்னா அதுக்கு முதல்ல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் போகவே கூடாது. ஏன்னா பிகாஸ் நம்ம 10 மணி நேரம் உழைச்சு நம்ம பணமே வந்து செலவுதான் ஆயிருக்கு. நம்ம போயிட்டு சும்மா எவனா பணம் தருவானா, எவனுமே தரமாட்டான்.
1: அதுதான் சொல்றேன், அது இந்த உலகத்துல ஃப்ரீ அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒண்ணு ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்டே நம்ம தான் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா. அதாவது நம்மளுடைய டூலே என்னன்னா, நம்முடைய பலவீனம், பலவீனம்ன்றது எப்படி பண்ணுவோம்னா, நம்ம பாக்குற அந்த ஆண்ட்ராய்டு போன்ல நம்ம எதுல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றோம், எதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். கூகுள்ல நீங்க எது போய் சர்ச் பண்ணீங்கன்னா என்ன நம்ம பாக்குறன்றதே சைட்ல பாப் அப் ஆகுது.
1: சோ சீரியஸா நீங்க எந்த இன்ஃபேக்ட் ஒரு தடவை நான் என்னோட மொபைல்ல ப்ரௌஸ் பண்ணல, நான் அதை பத்தி எதுவுமே பேசல. ஓகே, ஒரு லொகேஷனுக்கு, ப்ராப்பரான ஒரு லொகேஷனுக்கு ஜஸ்ட் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நான் வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் டே நீங்க இந்த இடத்துல மீட் பண்ணீங்களே, உங்களுக்கு ஓகே இல்ல இது சம்பந்தமா வேற ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணுமானு சொல்லிட்டு எனக்கு சஜஷன்ஸ் வந்தாங்க.
0: எக்ஸாக்ட்லி,
1: நோட்டிபிகேஷனோட செம்ம ஷாக் எனக்கு. சோ இமிடியேட்டா போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ்ல எல்லாம் போயிடு.
0: இது வந்து நம்ம வந்து ஒரு படிச்சு ஒரு லெவலுக்கு மீறி ஒரு ஒரு ஜஸ்ட் மெச்சூரிட்டி உள்ள இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஆஃப்டர் கோவிட்க்கு பிறகு நம்ம குழந்தைங்க எல்லாமே 14 to 15 வயசு குழந்தைங்க எல்லாமே இம்மெச்சூர்டா அந்த வந்து ஒரு மொபைல்ல ஒரு அடிக்ஷன், நம்ம கேம்ஸ் தான் விளையாடுறது அப்படின்னு பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம சம்டைம்ஸ் தான் பண்ணுவோம்னா, தேங்க் காட் அதுல நம்ம கூகுள் பே நெட்ஒர்க்கிங்கோ இல்ல பேடிஎம்மோ இதுமே இல்லைன்னா நமக்கு வந்து ஓகே. அப்படி இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி பியாண்ட் தி எக்ஸாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், டைம் இருக்குமா நான் பேசுறது?
1: நீங்க சொல்லுங்க, நான் பாட்டு போற கேப்ல நான் கண்டிப்பா அதை நான் கேட்கிறேன். மதுரேஷ் லைன்ல இருங்க. ஓகே, எனிவே தொடர்ந்து நீங்களும் பேச ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா கால் பண்ணுங்க. சோ நீங்க இந்த ஆன்லைன் கேமிங் பெட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு இதுல போயிட்டு மாட்டிருக்காங்களா, எதனால அதிகமா ஈர்க்கப்படுறாங்க, பேராசையா இல்ல வேற என்ன காரணம், எப்படி இதுல உள்ள போய் மாட்டுறாங்க அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 0444-46-99-99 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட கருத்து நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: It's Song of the Hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் 10 முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 7:03.
1: வழங்கியோர்
3: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
4: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
7: தங்காலே, அவரெல்லாம் விட்டுறியா?
8: இலே, எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமாடா? யோ பஞ்சாயத்த
7: நான் என்னப்பா சொல்றது, அதான் நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காருல, மிக செய்து தம் எள்ளுவாரை நகை செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று. வெளியில நல்லா பழகுவாங்க, ஆனா மனசுக்குள்ள நம்மள கரிச்சு கொட்டிடுவாங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட நம்மளும் அவங்கள மாதிரியே நடிச்சுட்டு போயிருந்தோம்யா.
5: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
6: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
5: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூம்க்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with a short buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
5: Nexa.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டசல் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: நகைன்னா நம்பிக்கை, நம்பிக்கைன்னா நம்ம அண்ணாச்சி சரவணா செல்வரத்தன் ஐயா நகை கடை தான். இப்ப பல்லாவரம் ரேடியல் ரோட்லயும் தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டு நல்ல காரியங்கள்ல ஒருத்தரா மட்டும் இல்லாம நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சி நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்தினது நம்ம அண்ணாச்சி தானே.
12: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்தனம்.

0: என்றென்றும் இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, T-Nagar மற்றும் தாம்பரம்.
1: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200-13431.
2: உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் May 10 to 17 வரை காலை 8 முதல் மாலை 4.
3: இம்முகாமில் IVF ICSI சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
2: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
5: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
6: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
7: நிஜமாவா? எப்படிடா?
6: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
7: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
6: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: 12th முடிச்சதும் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் தேடினேன். காலேஜும் பிடிச்சிருக்கணும். அப்பதான் GRT IIT ல படிச்சா ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு தெரிஞ்சது. குட் பிளேஸ்மெண்ட், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங், வேல்யூ ஆடட் கோர்சஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் னு GRT IIT ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு.
9: GRT Institute of Engineering and Technology, Tiruchirappalli, an autonomous and NAAC A++ accredited institution. Courses offered: BE, Biomedical, CSE, EEE, ECE, Mechanical and CSE, AI and Machine Learning, BTech, IT, AI and Data Science and MBA. Apply today.
10: நம்ம ஹலோ FM இல் ஒலி சித்திரம்.
11: அரசியல் ஆணையில அப்படி சொல்லலையே, தப்பு இசை. ஏன் ஒரு கண்ணு காந்தி, மறு கண்ணு பகத்சிங். காந்திய மூடி பகத்சிங்க திறந்தேன்னு வையி, நாடு தாங்காது.
12: ஆளு டயர் அனதும் காருன்னு நினைச்சிடாதீங்க ஐயா. அரபாடி வண்டி, மூணு டயரு ஒரு ஸ்டெப்பினி, தொழிலுக்கே போக முடியல.
13: என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம்.
10: வரும் சனிக்கிழமை மதியம் 2 ஜோக்கர் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். ஹலோ FM 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம கிஃப்டா. சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல்ஸ், கீழ்பாக், சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா. கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 பாக்கெட்டில். பூர்விகா சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல்ட் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ், செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ், ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், திருவேற்காடு, சென்னை. இந்த நேரம் ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV7 இன் சமர்ப்பணம். உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் தாராளமான ஸ்பேஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்க

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு நீங்க மக்கள் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லையா? எது அதிகமா ஈர்க்குது? என்ன காரணம் நினைக்கிறீங்க உள்ள போய் மாட்டுறதுக்கு?
1: சார், குட் ஈவினிங் சார். நல்ல டாபிக் சார். ஆக்சுவலா நீங்க எடுத்திருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆன்லைன் கேம்பிளிங் கேம் எனிதிங் சார், உங்களுக்கு ரீசெண்டா ரொம்ப வைரலா போனது பப்ஜி, அதுவும் ஆன்லைன் கேம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேம்பிளிங், ஒரு சின்ன வேர்ட்ல சொன்னா ஸ்கேம்னு சொல்லலாம் சார். ஓவரால் இது
0: ஓகேங்களா?
1: இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட பேராசையும் ஒரு முக்கியமான விஷயம்.
0: பேராசை
1: அது கேம்லிங்ல போய் மாட்டுறதுக்கு பேராசை சார். ஓகேங்களா? இந்த கேம் மாதிரி விஷயத்திலயும் மாட்டுறதுக்கு அடிக்ஷன் ஒரு விஷயம். அது
0: இன்னைக்கு
1: என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கேமருக்கு ரொம்ப ஈஸியா படிச்சு, முதல்ல வந்து ஒரு பிக் பாக்டோ பாக்கெட்டோ வேற ஏதாவது அடிக்கணும்னா உங்க பிசிக்கலா வந்து டச் பண்ணி எடுக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்க எல்லாம் விர்ச்சுவல் சார். மோரோவர் நமக்கே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆந்திர
0: என்ன
1: ரீசன் எல்லாருமே ஆன்லைன் வரும்போது விர்ச்சுவலா இருக்கும் போது உங்களுக்கு அது நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும். அன்டில் அன்லெஸ் நீங்க அதை கையில ரியலைஸ் பண்ற வரைக்கும், நீங்க நானும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா ஒரு 1000 ரூபீஸ் உங்க கையில இருந்து எடுக்கவே
0: முடியாது. புரியுது.
1: இப்ப நீங்க சொல்லும் போது பிசிக்கலா உங்களால வாங்க முடியாது, ஆன்லைன் போது நீங்க சிங்கிளா தான் அந்த ஹேண்டில்
0: பண்ணுவீங்க.
1: சோ உங்களோட மைண்ட் செட் ரொம்ப ஈஸியா உங்களை டேமேஜ் பண்ண முடியாது சைக்காலஜிக்கலா.
0: ஓகேங்களா?
1: இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்யூஸ் பண்ணுவாங்க சார் உங்களை,
0: சொல்லுங்க.
2: இந்த ஆன்லைன் கேம்ல வந்து எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு
0: போயிட்டார்.
2: அவரு சேலரி வாங்கிட்டு இதுல கேம்லிங்லதான் பணத்தை விடுவாருங்க. பத்தாவது பணம் பத்தலன்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு வேற இது யூஸ் பண்ணிருக்காருங்க. நாங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணியும் கேட்கலங்க, கடைசியில அவரு சூசைட் லெவலுக்கு போயிட்டாருங்க. இது இது வந்து உண்மையிலேயே வந்து என்னக்க, முதல்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி அவங்க பண்றாங்க, ஈஸியா தெரியுதுங்க அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி பண்ணிட்டு
0: சின்ன அமௌண்ட் எல்லாமே ரிட்டர்ன்ஸ் வருது, பெரிய அமௌண்ட் போகும்போது மொத்தமா போயிருது கைய விட்டு இல்லையா,
2: முழுசா போயிடும்.
0: வெளியில வர முடியாம திருப்பி அந்த காசை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடன் வாங்கி போறது எல்லாமே அங்க போய் மாட்டுறாங்கல்ல. சரி, இப்ப உங்க ஃப்ரெண்ட் சொன்னீங்களே சூசைட் அட்டம் வரைக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாங்களா? கம்ப்ளீட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? வெளியில வந்து 150 ரூபா எனக்கு அக்கௌண்ட்ல இருந்து போச்சு, நான் தெரியாம விட்டேன். அதுக்கப்புறம் இது கண்டிப்பா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மொபைல் இருந்து அன்இன்ஸ்டால் பண்றேன். 150 ரூபான்றது ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கதான் ஸ்டார்டே ஆகும் நிறைய பேருக்கு. 150 ரூபா தானே, 500 ரூபா தானே, 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறது தான். ஒருத்தர் கிட்ட 150 ரூபா ஏமாத்துறதும், 100,000 பேர்கிட்ட 150 ரூபா ஏமாத்தினா அந்த 150 ரூபா கணக்கு பண்ணி பாருங்க எந்த எங்க வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் இந்த ஸ்கேமர்ஸோட விளையாட்டே, அது அப்படிதான் பணமே சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்களும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஆன்லைன் கேம்லிங் குள்ள போயிட்டு வெளியில வந்திருக்கீங்களா, 0444 4466 9999 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராளமாக எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.

0: தாத்தா, உங்க பெட்டியை கிளீன் பண்ணும்போது இந்த ஆடியோ கேசட் கிடைச்சது. இன்னும் ஏன் தாத்தா இந்த கேசட்லாம் வச்சிருக்கீங்க?
1: இந்த ஆடியோ கேசட்ல எவ்வளவு மெமரிஸ் இருக்கு தெரியுமா? ஏ சைடு ஃபர்ஸ்ட் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்படியே பி சைடு போனேன்னு
2: வச்சுக்கோ.
1: இப்பலாம் இந்த மாதிரி கேசட் எங்க வருது?
0: ஐயோ தாத்தா, இதுக்கு எதுக்கு கேசட்? அதான் ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடே இருக்கே.
3: நம்ம ஹலோ எஃப்எம்ல நாளை நாள் முழுவதும் எவர்கிரீன் சாங்ஸோட ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம். சத்யால எல்ஜி சாம்சங் வோல்டாஸ் ஓஜின் எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ, ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.
4: Hi, this is Dhoni.
5: Hi, this is Rituraj Gaikwad.
6: Vanakkam Chennai, this is Gurjapneet Singh. You are listening to partner Hello FM.
7: Hello FM.
8: Proud parts of Chennai Super Kings.
9: Hello FM. Tamilarinchu ulagathinu.
10: Yes, College of Science, Top Prog Commerce and Decent Computer Science, I, Dis, Visual Gen, Psychology, Home Science and more. For admissions, visit scacas.ac.in.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னி.

0: திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ரூபாய் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன்கோ
1: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
2: எந்திரிச்சிங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
3: லதா, தினத்தந்தி எங்க?
2: மாமா படிச்சுட்டு இருந்தாருங்க, 2 மினிட்ஸ்ல கொண்டு வரேன்.
4: அம்மா அப்பா படிச்சிட்டாருனா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
2: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கிறது தினத்தந்தி மட்டும்தானே.
5: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி, என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
6: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
7: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
8: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
9: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
10: Is it a living room?
11: Or a playroom?
10: Wait, is it a music room?
11: Or maybe a lounge room?
10: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7, the truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast, boundless together.
12: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
13: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
12: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
13: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
12: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
14: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
15: தம்பி, நிப்பாட்டு நிப்பாட்டு. டாக்குமெண்ட் சரி?
16: இந்தாங்க சார்.
15: என்னையா, எதுவுமே ரைட்டா இல்லையா அவங்ககிட்ட?
16: தோ இருக்கு சார், பீரைட் சன்ஃபிளவர் ஆயில். அவங்களோட மாடர்னான மெஷின்ஸ், ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி செக்ஸ், எல்லா சத்துக்களும் முழுமையா கிடைக்க உதவி பண்ணுது.
17: பீ ரைட் சன்ஃப்ளவர் ஆயில், ரைட் ஆன் அ டேஸ்ட், ரைட் ஆன் அ லைஃப்.
18: ஹே நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க, என்ன சீக்ரெட்?
19: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
18: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
19: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸா மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
18: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
19: அப்போ இப்பவே LIC India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச்ச காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
20: புக்ஸ் கா பர்பட்டா லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
21: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
22: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
23: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-4 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
24: ரேடியோவை நான் எடுத்துக்கிறேன்
25: சார். ரேடியோவை அவர் எடுத்துக்கிட்டாரு.
26: போன் அவர் எடுக்கல?
25: எடுக்கல.
0: ஆமா, எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் ரேடியோ போன் போட்டி போட்டு எடுத்துட்டு போறாங்க?
1: ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்ச் அப்பவும் நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி இருக்குல்ல, அதுல கலந்துக்குதான்.
3: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
4: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar, Semma Taste, Semma Life.
24: Print partner Dinathandi, Kudumbam Muzhuvadharkum Ore Nalidhal, Endrum Mudhalidam, Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam கே சின்னதுரையன் கோவில் ஆடைகள் வாங்கி மலேசியாவுக்கு பறக்கலாம், சொகுசு கப்பலில் மிதக்கலாம். மற்றும் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுபடியும் பயன்படுத்துவதே இல்லை.
25: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சின்னு நறுக்குன்னு.
26: விக்ரம் பெரிய பொறுப்புல இருக்கிறதால நல்ல சம்பளம் வாங்கினாரு, ஆனா சேர்த்து வைக்கிற பழக்கம் கிடையவே கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட் மாதவன் கம்மியா சம்பாதிச்சாலும் சேமிச்சு வைப்பாரு, அனாவசியமா செலவே பண்ண மாட்டாரு. விக்ரம் நல்லா சம்பாதிக்கிற, கொஞ்சம் சேர்த்து வையாண்டா அப்படின்னு தன்னோட பழக்கத்தை ஃபாலோ பண்ண சொல்லி மாதவன் சொல்லியும் விக்ரம் கேட்கல. திடீர்னு விக்ரமோட கம்பெனில ஆட்குறைப்பு செஞ்சாங்க. அதுல விக்ரமும் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஒரு வாரத்துல விக்ரம் மாதவனோட வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. மாதவன் தன்னோட சேமிப்பு கணக்குல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து, என்கிட்ட போய் இவ்வளவுதாண்டா இருக்கு வச்சுக்கோ அப்படின்னு அனுப்பி வச்சாரு. விக்ரமுக்கு சேமிப்பு எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரிஞ்சது.
25: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி நச்சின்னு நறுக்குன்னு.
27: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
28: மாரி படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறீங்க. ஹலோ எஃப்எம் 106.4ல தாமார் தர்பார் கேக்குறீங்க. நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. சாரதி பார்த்த சாரதி இருக்காரு நம்ம கூட பேசுறதுக்கு சைதாபேட்ல இருந்து. வணக்கம் பார்த்த சாரதி.
29: வணக்கம் அலோஷியஸ், எப்படி இருக்கீங்க?
28: நல்லா இருக்கேன் பாசாதி, நீங்க எப்படி இருக்கீங்க?
29: நல்லா இருக்கேன்.
28: வெரி குட். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இந்த ஆன்லைன்ல சூதாட்டம் விளையாடி நிறைய பேர் கண்ணா பின்னு பணத்தை இழந்து வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க, எங்க எப்படி போய் மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க?
29: ஆமா சார், இது ஆன்லைன் பண்றது வந்து ரொம்ப தப்பு. அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதை பிளாக் பண்ணணும் சார். பிளாக் பண்ணி கடுமையான சட்டம் கொடுக்கணும் அதுக்கு.
28: ஓகே, இது சோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணனும்.
29: ஆமா ஆமா, பிளாக்
28: நிறைய சைட்ட பிளாக் பண்ணி தான் வெச்சிருக்காங்க ஆக்சுவலா. பட் அது தெரி அது ஆனா அது நம்மளுக்கு நிறைய பேர் என்னன்னா தேடி போய் மாட்டறாங்க, அதுதான் இன்னும் கொடுமையே.
29: எப்படி வாழறோமோ அதே மாதிரி வந்து இது மஸ்ட் பாக்கணும். எப்படி அவர் ஏன் செல்லில் இவ்வளவு இருக்கா, வாய்ப்பு இருக்காங்களோ இல்ல பெரியவங்க இருக்காங்களோ, இந்த இந்த இதனால வந்து நிறைய வாழ்க்கை வந்து பாழாக போகுது.
28: புரியுது. சோ ஒரு குடும்பமே அழிஞ்சு போற அளவுக்கு வருது இல்லையா? சோ பாருங்க, கொலை வரைக்கும் போயிருக்காங்க இன்னைக்கு ஆந்திரால. சோ பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க மொபைல் போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்றாங்கன்னா என்ன காரணத்துக்காக யூஸ் பண்றாங்க, என்ன ஆப்ஸ்ல யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது சூதாட்டத்துல போய் மாட்டிருக்காங்களான்றதை வீட்டுல இருக்கவங்களும் மானிட்டர் பண்ணணும். தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணி பேசுறதுக்கு மிஸ்டர் பார்த்த சாரதி. அண்ட் அடுத்ததா சௌமிய நாராயணன் இருக்காங்க. வணக்கம் சௌமிய நாராயணன். ஹலோ.
30: ஹலோ,
28: சொல்லுங்க சௌமியா நாராயணன். வெரி குட் ஈவினிங். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
30: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் கேம்பிளிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இட்ஸ் பியூர்லி பர்சனல், அவங்களோட கட்டுப்பாடு, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுல நம்ம எவ்வளோ இன்வால்வ்டா இருக்கணும், அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகலாம், ஓகே இது ஒரு பொழுதுபோக்கு
28: அப்படிங்கறதான் போடுறேன், அங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அப்படியே போய் மாட்டிக்கிறாங்க.
30: என்னன்னா அந்த இப்ப எப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி
28: தான்.
30: எப்படி அந்த ஸ்டாக் மார்க்கெட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் சொல்ற மாதிரி
28: இந்த
30: ஆன்லைன் கேம்பிளிங் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் பியூர்லி
28: தெரிஞ்சு வெளியில வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஆனா இதுல ஒருத்தங்க லிட்டரலா ஏமாத்துறாங்க அப்படின்னும் போது அது கம்ப்ளீட்டா ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் அதுக்கேத்த மாதிரி தான் எழுதுனது அப்படின்னா லிட்டரலா உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் ஏமாத்துறதுக்காக தான் நான் ஸ்டார்டே பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது அது ஆன்லைன் ட்ரேடிங்க கூட வராது, ஸ்டாக் மார்க்கெட்ல கூட வராது. வாய்ப்பே இல்ல அப்படின்றது யார் அதை டிசைன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா. இதுல அதை தெரிஞ்சு நிறைய பேர் போய் மாட்டுறாங்க, தெரியாம நிறைய பேர் போய் மாட்டுறாங்க அப்படின்னா அது என்ன காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சும் போய் மாட்டுறதுக்கு? பேராசை
30: தெரிஞ்சு
28: கருத்துக்களை
2: Darling Song of the Hour.
5: வழங்குவோர் டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்.

0: டார்லிங் சாங் ஆஃப் தி அவர்
1: வழங்கியோர் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.
2: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 146 மற்றும் 147வது பிரம்மாண்ட கிளைகள் May 8 என்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: ஜெடா, ரெண்டு டீ, ஒன்னு ஸ்ட்ராங், ஒன்னு ஸ்ட்ராங் இல்ல, அப்புறம் தினத்தந்தி.
8: எதுக்கு தம்பி கஷ்டப்படுறீங்க? எனக்கு தமிழ் நல்லா தெரியும்.
7: அட ஜெடா, நல்லா தமிழ் பேசுறீங்களே.
8: பேசுறது மட்டும் இல்ல, நல்லா படிக்கவும் செய்வேன்.
9: என்று முதலிடம் எப்போதும் உங்களிடம்.
10: This smallest years carry the biggest dreams. Give your child the start they deserve.
11: Kidzee offers a holistic learning experience with its Pentamind curriculum with a legacy of 20 plus years.
10: Admissions open now at Kidzee centers across Chennai.
12: Pregnancy appo telivillada mananella nammala romba yosika vekkum. Inga porudhu enna pandrathu adutha enna nadakkum.
13: Birth Rate by Rainbow Hospital la ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். கால் 1-800-212-2 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
14: பூர்விகாவா?
15: ஆமா, டக்குனு விட்ட சில்லாமத்த விதவிதமா ஏசி, கரண்ட் பில்ல கண்ட்ரோல் பண்ண ரகரகமா ஏசி.
16: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS குட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS குட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
17: ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டுக்கு நம்ம ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறதால நோ சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில். இவங்களோட ஆட்டோமேட்டட் ப்ராசஸ், ஸ்ட்ரிக்டான 101 குவாலிட்டி செக்ஸ்னால இந்தியாவோட நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனமா இருக்காங்க. சோ ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் வாங்குங்க.
18: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
19: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
18: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
19: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
18: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
19: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
18: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
19: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
20: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
21: உங்ககிட்ட சிட்ரோன் கார் இருக்கா?
22: இல்லையா? சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கடுமையான ஹீட்ல காஷ்மீர்ல இருக்க மாதிரி 14 degree குளிர நீங்க ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்?
21: அதே மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸ் வீல் பேஸோட வர எக்ஸ்ட்ரா லெக் ரூம் உங்களுக்கு கிடைச்சா?
22: சிட்ரோனோட அட்வான்ஸ்ட் கம்ஃபர்ட் சஸ்பென்ஷனால ரோட்ல இருக்க பலங்களை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க.
21: சிட்ரோன் ஜஸ்ட் 4.99 லாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1.15 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கே டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க.
23: டிஎன்சி அப்ளை.
24: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
25: நிஜமாவா? எப்படிடா?
24: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன்
0: வாங்கிட்டாரு.
1: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
0: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
14: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர். ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com.
23: டேய், நாளைக்கு எங்க போறோம்னு ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையாடா?
24: திருவர்கார்ல பூந்து பழையர்காடு போயிடலாமா?
25: பழையர்காடுலாம் வேணா, பாண்டிச்சேரி போயிடலாம்.
26: எங்காவது பாக்காத இடமா போலாம்பா.
23: உங்ககிட்ட சொன்ன பாரு, நாளைக்கு நம்ம எல்லாரும் தூத்துக்குடியில இருக்க புன்னக்காயல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு போக போறோம். ரெடியா இருங்க.
14: நாளை காலை 10 மணிக்கு காத்து வாக்கல நிகழ்ச்சியில் சம்ம ஸ்பெஷல் போவோமா ஊர்கோளம் சிறப்பு பகுதியில் தூத்துக்குடியில் உள்ள புன்னக்காயல் சதுப்பு நில காடுகள் பற்றிய ஸ்பெஷலான தகவல்களை கேட்க மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ஹலோ எஃப்எம் கோடைக்கால காற்றே.
27: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல்ஸ் கீழ்பாக் சென்னை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேளா. கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம், அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பூர்விகா சில்லனு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை. VGP மரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். செட்டிநாட் சிமெண்ட் பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ் வெங்கட் நாராயணா ரோட் டி நகர். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இந்த நேரம் ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV 7 இன் சமர்ப்பணம். உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் தாராளமான ஸ்பேஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க, மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்க

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஆன்லைன்ல சும்மா ஃபன்னுக்கு தானே விளையாடுறோம், டைம் பாஸுக்கு தான் விளையாடுறோம்னா காசெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஃப்ரீயா தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசையை தூண்டினதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு 10 ரூபா அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி பத்தாவதுக்கு இப்போ நிறைய ஆப்ல எல்லாம் வந்து அவங்களே நாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு நாங்களே உங்க அக்கௌண்ட்ல காசு கொடுத்துருவோம், நீங்க அதை வச்சு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இங்க தான் போய் நிறைய பேர் லாக் ஆகுறது. எஸ், இப்போ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கேம்லிங் மூலமா நிறைய பேர் போயிட்டு எப்படி மாட்டிட்டு அதுல இருந்து சிக்கி லைஃபே ஸ்பாயில் பண்ணிருக்காங்க, அண்ட் எப்படி வெளியில வந்துடுறாங்க, எதனால இதுல போய் மாட்டுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிருக்கோம். நம்ம தார்மார் தர்பா நிகழ்ச்சியில கிருத்திகா இருக்காங்க இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு. வணக்கம் கிருத்திகா.
2: ஹாய்ங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். சொல்லுங்க கிருத்திகா, என்ன சொல்ல போறீங்க?
2: ஒண்ணு இல்லைங்க, என்னோட சொந்த ஊர் வந்து நாமக்கல் பக்கம் ஒரு கிராமம் தான்.
1: ஓகே.
2: அங்க வந்து நான் போகும்போது பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா இவங்க வீட்டுல வீட்டு வேலை முடிச்சுட்டு சும்மா தானே இருப்பாங்க. ஆன்லைன் ரம்மி விளையாடுறாங்க பிள்ளைங்க.
1: ஓகே ஓகே.
2: ஒரு 25-30 வயசுக்குள்ள பிள்ளைங்க தான்.
1: ஓகே.
2: ஆன்லைன் ரம்மி விளையாடுறாங்க. நான் சும்மா உட்காந்துட்டு விளையாண்டு இருந்தாங்க. என்னப்பா விளையாடுறீங்கன்னா ரம்மிக்கா அப்படின்னா, எப்படிப்பா அதெல்லாம் விளையாடுறீங்கன்னா காசு எல்லாம் போயிடும்ப்பா விளையாடாதீங்க. இல்ல இல்லக்கா, ஸ்டார்டிங் வந்து அவங்க இனிஷியல் அமௌண்ட் அவங்களே கொடுத்துறாங்க. ஆமா, அவங்க அதை வச்சு நம்ம விளையாண்ட விளையாட நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், நமக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுறாங்க. அப்புறம் சொன்னா இல்ல, அது இனிஷியலா அப்படிதான் வந்து நம்ம ஆசையை தூண்டுறதுக்காக கொடுப்பாங்க. குடுக்கறத விட பல மடங்கு நம்ம கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்க. அதை செஞ்சு அதெல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இல்லக்கா, நாங்க சும்மா டைம் பாஸ்க்கு தான் அப்படியே விளையாடுறோம், அப்புறம் விளையாடுச்சுன்னா நாங்க பாத்து போயிருவோம்க்கா.
1: சரி, ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா அதுக்கப்புறம்?
2: இல்ல, அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நானும் அதை கேட்டுக்கல. பட் இப்படிதான் வந்து என்னன்னா,
1: கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மள நம்ப மாட்டாங்க. அங்கதான் நிறைய பேர் போயிட்டு ஏமாந்துட்டு போறாங்க. ஹலோ எஃப்எம் 106.4ல தார்மார் தர்பார் கேக்குறீங்க. நான் அலோசியஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. இப்ப அடுத்து உங்களுக்காக லேசா லேசா படத்துல இருந்து லேசா லேசா பாட்டு தான் வருது.

0: Hi, this is Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings in official radio partner Hello FM.
1: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
2: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 146 மற்றும் 147 பிரம்மாண்ட கிளைகள் May 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா. இடம் சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ₹25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். இதுவரை கண்டிராத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ
4: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்தில் அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
5: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: பரவாயில்லையே, உங்க கேப்ல தினத்தந்தி வச்சிருக்கீங்க.
7: ஆமாங்க, அரசியல் சினிமா விளையாட்டுன்னு நாங்களும் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அப்படியே வண்டியில வர உங்களை மாதிரி கஸ்டமர்ஸும் தினத்தந்தி படிச்சு நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கலாம்ல.
6: சரியா சொன்னீங்க. தமிழ் பற்று உள்ளவங்க, உண்மையான செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தினத்தந்தி தான் படிப்பாங்க.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் தமிழ் நாளிதழ் தினத்தந்தி, என்றும் முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
9: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
10: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township. 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் அமாரும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
11: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
12: Hey, you're looking so cool, ya.
13: Ama, summer heat beat pandradhukku namma Snehalaya Silks la classy ah, fancy ah, different different ah superana summer special collection irukku. Anga sari vaangi kattna neeyum cool ah irpa.
14: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
15: சத்யால LG, Samsung, Voltas, OG னு எந்த பிராண்ட் ஏசி பிடிச்சிருக்கோ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஏசி இஎம்ஐல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்ட பீட் பண்ணுங்க.
16: The smallest years carry the biggest dreams. Give your child the start they deserve.
17: Kidzy offers a holistic learning experience with its pentamind curriculum with a legacy of 20 plus years.
16: Admissions open now at Kidzy centers across Chennai.
18: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
19: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
18: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
19: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
18: கோல்ட் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
20: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
21: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
22: ஃபேபர் சிம்னிக்கு ஃபேமஸ் டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான்.
23: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஃபேபர் அப்போலோ BLDC ரிமோட் சிம்னி புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க.
22: 1600 மீட்டர் கியூப் செக்ஷன்,
0: கிச்சன்ல புகை ஏற்காது, ஏராளமான கரண்ட் மிச்சம்.
23: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ் நியூ இயர் சேல்ல ஃபேபர் BLTC சிம்னி வாங்கினா 2000 ரூபாய் மதிப்புள்ள ஜீரா ட்ரிபிள் லேயர் ஃப்ரையிங் பேன் ஃப்ரீ.
0: செம்ம ஆஃபர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல. ஃபேபர் 6 ப்ரோக்ராம் 12 பிளேஸ் டிஷ் வாஷர் ஜஸ்ட் ₹28,990 கிடைக்குது.
23: தவிர ஃபேபர் பில்ட் இன் அவன், பில்ட் இன் மைக்ரோவேவ், ஃபேபர் ஃபிராங்கி சிங்க் எல்லாம் சூப்பர் டீல்ல வாங்கலாம்.
0: மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேபருக்கு நம்பர் 1 டீலர்
1: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டிநகர்.
2: SA இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃபரிங் BE and BTech courses in computer science, AI and machine learning, AI and DS, cyber security, IT, ECE, EEE, civil, mechanical and more. ME, MBA, MCA and PhD programs available. Counseling code 1114. For admissions contact 99414-97973.
3: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
24: நிஜமாவா? எப்படிடா?
3: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
24: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
3: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
25: நம்ம ஹலோ எஃப்எம் இல் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின கொண்டாட்டம்.
26: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
27: ஒரு முறை என்னப்பாரம்மா.
25: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். நம்ம ஹலோ எஃப்எம் இல்.
28: ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
29: 7:55 ஆயிருக்கு. ஹலோ எஃப்எம் 106.6. 7:55 ஆயிருக்கு. ஹலோ எஃப்எம் 106.4. தார்மார் தர்பார்க்கு

0: நீங்க வாங்க நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக கூட்டிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சி ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சூதாட்டம் அப்படின்றது எந்த லெவல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேர் அது வெளியிலேயே சொல்றது இல்லை, கொஞ்சம் காசு இழக்கும் போதே ஒன்று வெளியில் வந்துடுற அளவுக்கு நம்ம கிட்ட மெச்சூரிட்டி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணால் என்னனாலும் ஏதாவது பண்ணி சண்டை போட்டால் தான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இதை சொன்னால் பிரச்சனை ஆகுமோ, சொன்னால் எப்படி சொல்றது எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாமலே நிறைய பேர் அது உள்ள போயிட்டு மாட்டிக்கிறாங்க. மெயின் காரணம் ஆசை. சோ கண்டிப்பா இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு காசெல்லாம் கொடுக்காது. ஓகே, வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறீங்களா, அந்த பணம் தான் நிற்கும், அதுதான் உண்மையான காசு. சோ மற்றபடி இதுல போனீங்கன்னா நீங்க 5 ரூபா கொடுத்து இந்த கேம் விளாண்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே சாஃப்ட்வேர், ஒருத்தவங்க கோடிங் எழுதிருக்காங்க. நீங்க ஒரு ரெண்டு கேம் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா பெரிய அமௌண்ட் போடும்போது அந்த கம்ப்யூட்டர் தான் ஜெயிக்கணுன்ற மாதிரி தான் அதை ப்ரோக்ராமே பண்ணிருப்பாங்க. அது தெரியாம நிறைய பேர் உள்ள போய் மாட்டிடுறாங்க. சோ இன்கேஸ் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன், நீங்க யாராவது இந்த மாதிரி கேமிங்லாம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி காசு தான், காசுலாம் இல்லாமல் விளையாடுவீங்க அப்படின்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணுறேங்க. அண்ட் ரொம்ப 50 ரூபா 150 ரூபா 100 ரூபா தான் 200 ரூபா தான் போடுறேன் அப்படின்னு சொல்லுங்க, இல்லை 10 ரூபா தான் போடுறேன், இல்லை 5 ரூபா தான் போடுறேன், இல்லை 10 பைசா போடுறேன்னா அதுதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெண்டாவது அந்த ஆப்பே தான் காசு கொடுக்குது, அதில் தான் நான் விளையாடுறேன் அப்படின்னா அங்கே உங்களை உள்ள இழுப்பாங்க. ஸோ இமிடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இதை தாண்டி போக விடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஐயோ நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வேணாம் அப்படின்னா இமிடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, எனவே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் ஈவினிங் மீட்டில் உங்களுக்கு காத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒன்று நான் சொல்கிறேன். தொடர்ந்து நினைச்சிருக்கு, இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கே சின்னதுரையன் கோ.

0: காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
1: ஹலோ எஃப்எம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நேரம் இப்பொழுது 8:02.
0: வழங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
6: யோ பங்காளி, எவனா இருந்தாலும் பழகிப்படணும் யா,
7: கொஞ்சம் யோசிக்கணும்டா. யோ பஞ்சாயத்து,
8: நான் என்னப்பா சொல்றது, அந்த நம்ம வள்ளுவரே சொல்லிருக்கார்ல,
9: பகை நட்பாம் காலம் வருங்கால் முக நட்டு அக நட்பு உரிய விடல்.
8: பகையாளிட்ட பழகுற காலம் வந்தா கூட அவங்கிட்ட மனசளவுல பழகுறத நிப்பாட்டிட்டு முகத்தளவோட வச்சுக்கணும் யா, அதுதான் நல்லது.
4: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
5: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
4: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு.

0: எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க. கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்கை மிஸ் பண்ணாதீங்க.
3: One car for the ones who drive, for the ones who love more room, for the ones who enjoy the sky above, and for the ones who bring it all along. With a sporty SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating, there's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹839,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
4: Kia. Movement that inspires.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்.
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
2: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
2: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
7: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ். சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
8: இஸ் இட் அ லிவிங் ரூம்
9: ஆர் அ ப்ளே ரூம்?
8: Wait, is it a music room?
9: Or maybe a lounge room?
8: It's all these rooms and a lot more. The all-new Vinfast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. Vinfast. Boundless together.
10: ஹலோ, டீநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
11: எஸ் மேடம், சொல்லுங்க.
10: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
11: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
10: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
11: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
10: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
10: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
12: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் டிநகர்.
13: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ்,
13: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா
14: Years till generations ke nikra madri strength. Chettinad Super Grade Cement. 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice.
15: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value. With its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for ₹10.99 lakh with a battery EMI of just ₹3.99 per kilometer. India goes electric.
16: Nexa.
17: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் Protection Plus.
18: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான். லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
17: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
18: LIC Protection Plus பாலிசி பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச் விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC ஹெல்ப்ல் ஆப்கி சாத்.
19: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
20: கதை கதை நான் டார்ச்சர் பண்றீங்க, இப்ப வந்துருவாங்க அசிஸ்டன்ஸ் கதையோட. இந்த வந்துட்டான் இல்ல, வாங்கடா வாங்கடா வாங்கடா.
21: பாஸ், எல்லா இடத்துலயும் கேட்டோம்.
22: லவ் ஸ்டோரி இருக்குன்றா,
21: சென்டிமெண்ட் ஸ்டோரி இருக்குன்றா, அவ்வளவே கோஸ்ட் ஸ்டோரி கூட இருக்குன்றா.
22: ஆனா நீங்க கேட்ட குட்டி ஸ்டோரி மட்டும் இல்லன்டா.
20: குட்டி ஸ்டோரினாலே ஹலோ எஃப்எம் தான்டா. அங்க கேட்டியா?
21: திங்கள் முதல் சனி வரை நம்ம ஹலோ எஃப்எம்இல் குட்டி ஸ்டோரி நச்சின்னு இருக்குனு.
23: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம கிஃப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிட்டல்ஸ், கீழ்பாக், சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜின்னு ஒரு ஏசி மேளா. கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம், மாமண்டூர், செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ், அ பிளெட்ஜ் டு ப்ரொடெக்ட், ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பூர்விகா சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல் ஹவுஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. VGP மரைன் கிங்டம், மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். செட்டிநாட் சிமெண்ட், பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், திருவேற்காடு, சென்னை. இந்த நேரம் ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV7 இன் சமர்ப்பணம். உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் தாராளமான ஸ்பேஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் வெயிட் பண்ணுங்க. உங்கள்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நாளைக்கு நாள் முழுக்க எவர் கிரீன் சாங்ஸ் காத்துட்டு இருக்கு. நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடேல, நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே நமக்காக வழங்குறது உங்கள் சத்யா.
2: தாரமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
1: சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல பயணிகளுடைய பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை வலுப்படுத்துற வகையில இந்த மாசம் இறுதிக்குள்ள மொத்தம் 223 அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் இன்ஸ்டால் பண்ண போறாங்களாமா. இதுல 150 ஸ்டாட்டிக் நிலையான கேமராக்கள், 45 யூஎஸ்டி கேமராக்கள், 14 சுழலும் கேமராக்கள், அதுக்கப்புறம் ஒரு 7 ஜூம் பண்ணக்கூடிய கேமராக்கள், இதெல்லாமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டவிரோத கடத்தல், திருட்டு, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை தடுக்கிற நோக்கில 19 இடங்கள்ல கம்பங்கள் அமைச்சு இந்த வேலைகள்லாம் ரொம்ப தீவிரமா மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ மே எண்டுக்குள்ள கம்ப்ளீட்டா ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்க போகுது நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, அசாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி இந்த மாநிலங்கள்லாம் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் அரசு புதிய நலத்திட்டங்கள் அறிவித்தல், இடமாற்றங்கள் மற்றும் வழக்கமான நிர்வாக பணிகள் இதெல்லாம் வந்து தடையின்றி இதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் வழக்கமான பணிகளுக்கு திரும்புங்க. அதே மாதிரி இந்த பறக்கும் பணிகள், கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் பணம் எடுத்து செல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டிருக்கு. இதை அப்போ இவ்வளோ அமல் இறந்தது இது தெரியாமல் போச்சு எனக்கு. ஹலோ எஃப்எம் 106.4 தார்மார் தர்பார் கேக்குறீங்க. நான் லோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு மீட்டர்ல காத்துருக்கு, கொஞ்ச நேரத்துல சொல்றேன், தொடர்ந்து நினைஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் உடன்
3: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்,
4: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்
2: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
2: Hi, this is Rituraj Gaikwad.
3: Hi, this is Dhoni.
4: Vanakkam, Chennai. This is Anshul Kamboj. You are listening to Chennai Super Kings in official radio partner, Hello FM.
5: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
6: Hello FM, தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Yes, Palma de Mallorca-oda stunning golden beaches, La Seu Cathedral-oda alagu, ipdi European Gothic architecture-lende turquoise sea sides varai neenga rasikalam. Melum Poland-la irukkira Krakow-oda castles, Old Town-oda alagoda, unga new memories-a seka Etihad-oda travel pannunga. Ippa neenga 20-kkum adhigamana European cities-ku parakkalam. In the summer, Etihad-oda take off agatum. Etihad, beyond borders.
7: அம்மாடி, தினத்தந்தி எங்கம்மா?
8: எந்திரிச்சீங்களா மாமா? தோ வந்துட்டேன்.
9: லதா, தினத்தந்தி எங்க?
8: மாமா படிச்சிட்டு இருந்தாருங்க, 2 minutes-ல கொண்டு வரேன்.
10: அம்மா அப்பா படிச்சிட்டார்னா தினத்தந்திய எங்கிட்ட கொடுங்க.
8: ஓகேடா கண்ணா. எத்தனை தலைமுறை கடந்தாலும் தினத்தந்திக்கு இருக்கிற மதிப்பு குறையவே குறையாது. அரசியல், நாட்டு நடப்பு, விளையாட்டு, வேலை வாய்ப்பு, கல்வி கனவுன்னு எல்லா வயதினரோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவா கொடுக்கறது தினத்தந்தி மட்டும்தானே.
11: குடும்பம் முழுவதற்கும் ஒரே நாளிதழ் தினத்தந்தி. என்று முதலிடம், எப்போதும் உங்களிடம்.
12: இறைச்சலுக்கு இடையில இயற்கையுடைய இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
13: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.

0: 20 ரூபாய்.
1: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். ஆண்டாண்டு கால நம்பிக்கை, அதே தரம் இன்றும் என்றென்றும். இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
2: SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எக்ஸ்ப்ளோர் டாப் ப்ரோக்ராம்ஸ் இன் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், DCA, கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI, டேட்டா சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், சைக்காலஜி, ஹோம் சயின்ஸ் அண்ட் மோர். ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் scacas.ac.in.
3: இந்த சென்னை வெயில்ல சூடு தாங்க முடியலையாக்கும். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா நிம்மதியா உறங்க முடியலே. ஒரு வலிய ஏர் கூலர் வாங்கணும்.
4: ஏய், ஒரு பிரச்சனை இல்ல, உடனே நம்ம ராசியான ரத்னா ஃபேனோஸ்ல இருந்து கிராம்ப்டன் ஆரா ஹை ஸ்பீட் ஏர் கூலர் வாங்கிடலாம். இதுல 4-way ஏர் த்ரோ இருக்காக்கும். ரூம் கோனர் டு கோனர் ஃபாஸ்டா கூல் ஆயிடும்.
3: அதோட இதுல ஹை டென்சிட்டி ஹனிகோம் பேட்ஸ் இருக்கிறதால லாங் லைஃப் வரும்.
4: இப்போ ரத்னா ஃபேனோஸ்ல ஒவ்வொரு கிராம்ப்டன் ஏர் கூலருக்கும் ஸ்போர்ட் கிஃப்ட் உண்டு. அடிபொலி.
3: சப்சிடைஸ் டெலிவரி உண்டு.
4: இப்போ டெலிபோன்லயே ஏர் கூலர் ஆர்டர் பண்ணலாமாக்கும். 9383757575. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர்.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
6: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
7: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும். ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 fracture care, immediate care, advanced ortho treatment, expert surgeons irukanga. Emergency na
8: Murugan super speciality hospital Kirpa.
9: Hey, nama Mani ipo periya star aidaru.
10: Nijamava eppadi da
9: avaru pudu Maruti Suzuki Eco Star Edition vaangitaru.
10: Eco Star Edition ah?
9: Ama, Eco Star Edition la 18 super accessories, stylish body colored bumpers, apro up to rupees 37000 ku benefits irukku. Idu ellame verum 19999 ku. Innike unga nearest Maruti Suzuki Arena showroom ku ponga. Unga family oda star ah maarunga. Terms and conditions apply.
11: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
12: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்து இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
13: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
14: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல்ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்புன்னு வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள். இல்லை என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
15: நம்ம ஹலோ FM இல் அன்பென்றாலே அம்மா, அன்னையர் தின கொண்டாட்டம்.
16: பிள்ளைகளை வெற்றியாளர்களாக உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்று பேசும் சிறப்பு நிகழ்ச்சிகள். தங்களை சாதனையாளர்களாக உயர்த்திய அன்னையருடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
17: ஒரு முறை என்ன,
15: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா, அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள். நமஹலம்.
18: தம்பி, நீ சிவனை சன்ன மயன் தானே?
19: ஆமாண்ண.
18: ஒரு வழியா அவங்க அப்பாவோட இட்லி கடையை திரும்ப திறந்துட்ட போல.
19: அட போங்கண்ண, நான் எங்க அப்பா மாதிரி தான் இட்லி சுடுறேன், சட்னி அரைக்கிறேன், ஆனா ஒரு கூட்டம் வர மாட்டேங்குதே.
18: தம்பி, உங்க அப்பாவோட இட்லி கடைக்கு இட்லி சாப்பிட வந்த கூட்டத்தை விட அவர் ரேடியோல ஹலோ FM ரெட்ரோ ஃப்ரைடே கேட்க வந்த கூட்டம் தான் அதிகம். அதனால அந்த ரேடியோல ஹலோ FM சவுண்டா வை, எப்படி கூட்டம் வருதுன்னு மட்டும் பாரு.
15: நாளை நாள் முழுவதும் நம்ம ஹலோ FM ரெட்ரோ ஃப்ரைடே வழங்குவோம் சத்யால LG சாம்சங் வோல்டாஸ் OG எந்த பிராண்ட் AC பிடிச்சிருக்கோ 0 down payment ல EC EMI ல ஏசி வாங்குங்க. இந்த மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க.

0: நவ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
1: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா
2: சென்னையில் இன்னைக்கு காலையில் நிலவரப்படி ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு 400 ரூபா அதிகரிச்சு 113,200 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா அதிகரிச்சிருக்குங்க. ஒரு கிராம் இன்னைக்கான ரேட் வந்து 14,150 ரூபாய். ஆமாம், அப்படி வெள்ளி விலைக்கு போனீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நேற்று என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான். நேற்று என்ன ரேட்டு கரெக்ட் 275 ரூபாய். இந்த கிரிக்கெட் சீசன்ல அப்பலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பலாம் சென்னை சூப்பர் கிங்ஸின் ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னரான நம்ம ஹலோ எஃப்எம்ல உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கின்றது எல்லாருமே தெரியும். அந்த வகையில் வர சண்டே அன்னைக்கு மதியம் 3:30 மேட்ச், ஸோ 2:30 2:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லிடி ஆரம்பிச்சிடும். 0444-66-9999 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விலாம் கேட்போம். அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லி கரெக்டான ஸ்கோர் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஓவர்லையும் 1000 ரூபீஸ் சும்மா ஒவ்வொரு ஓவரையும் சொல்லி சொல்லி அடிக்கலாம். ஓகே, ஸோ வர சண்டே மதியம் 2:30 நம்ம ஹலோ எஃப்எம்ல சொல்லி அடி. பிரசன்டட் பை கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆனர் பார்ட்னர் இத்திஹாத், சியரிங் பார்ட்னர் எஸ்என்ஜி 10,000 கிரானுலேட்டட் சுகர், பிரிண்ட் பார்ட்னர் தினத்தந்தி இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரை அண்ட் கோ மற்றும் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல். அடுத்து உங்களுக்காக கருத்தம்மா படத்துல இருந்தா பட்டு வருது, அதை தொடர்ந்து சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா ஈவினிங் மீட்டர்ல காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸின் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: SUV design, spacious and flexible interiors, Kia Connect 2.0 and a 5-star Bharat NCAP safety rating. There's a car that is made for your world and everyone in it. The 2026 Kia Seros. There's something for everyone. Price starts at ₹839,900. Bring your family, take it for a test drive today. TNC apply.
3: Kia. Movement inspires.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
7: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
6: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
7: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
6: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
5: பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
8: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
9: இங்க 1-way கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, 4-way கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 ton முதல் 4 ton வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
9: வெறும் 6-inch ஃபால் சீலிங் இருந்தாலே 1-way கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
8: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
9: இவங்க விலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
8: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
9: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
10: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
11: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநில நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
12: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ். கால் 1-800-212 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
5: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட்.
13: Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
14: Enna, pudhu AC evlo kolarchi. Vaangina bill paatha manasukku kolarchi.
15: Ippo purinjindiya? Eppovume Vasant & Co da sari nuttu.
16: Sari, sari, sari, sari.
17: Vasant & Co, sari, sari, sari. Anithilum, sari, sari.
18: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
19: சரி சரி,
20: உங்ககிட்ட சிட்ரோன் கார் இருக்கா?
21: இல்லையா. சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கடுமையான ஹீட்ல காஷ்மீர்ல இருக்க மாதிரி 14 டிகிரி குளிர நீங்க ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்?
20: அதே மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸ் வீல் பேஸோட வர எக்ஸ்ட்ரா லெக் ரூம் உங்களுக்கு கிடைச்சா?
21: சிட்ரோனோட அட்வான்ஸ்ட் கம்ஃபர்ட் சஸ்பென்ஷனால ரோட்ல இருக்க பள்ளங்களை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க.
20: சிட்ரோன் ஜஸ்ட் 4.99 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1.15 லட்சம் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இன்னைக்கே டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க.
22: டிஎன்சி அப்ளை.
23: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ கிராமபோன்.
24: என்ன பார்வை உந்த
23: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்.
25: வளர்ந்த கலை மறந்து விட்டால்
23: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை. நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
5: ஹலோ எஃப்எம் 106.4 தாறுமாறு தர்பார். இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் கே சின்னதுரையன் கோவின் சம கிப்டா சொகுசு கப்பலில் மிதக்கலாம், மலேசியாவுக்கு பறக்கலாம். வேளச்சேரி மெயின் ரோட் செம்பாக்கம், முருகன் ஹாஸ்பிடல் கீழ்பாக் சென்னை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜின்னு ஒரு ஏசி மேளா. கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். தன்னம்பிக்கையூட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு. கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளைஸ் டு ப்ரொடெக்ட் ஆல்வேஸ் அட் யோர் சர்வீஸ். தரத்தில் என்றும் தனித்துவம். அதிக மசாலாவுடன் அதிக சுவை. ஆச்சி மசாலா இப்போது 20 ரூபாய் பாக்கெட்டில். பூர்விகா சில்லுன்னு ஒரு ஏசி ஆஃபர்ல மனசுக்கு பிடிச்ச ஏசி வாங்குங்க. திங்க் ஏசி, திங்க் பூர்விகா அப்ளையன்சஸ். எப்போதும் குறைந்த விலை, இப்போது இன்னும் குறைவாக. LKS கோல் ஹவுஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை. VGP மரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். செட்டிநாட் சிமெண்ட் பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். நேஹாலயா சில்க்ஸ் வெங்கட் நாராயணா ரோட் டி நகர். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் SA இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவேற்காடு சென்னை. இந்த நேரம் ஆல் நியூ வின்ஃபாஸ்ட் MPV 7 இன் சமர்ப்பணம். உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் தாராளமான ஸ்பேஸ். மற்றும் சத்யால புடிச்ச பிராண்டட் ஏசி வாங்குங்க. மே ஹீட்டர் பீட் பண்ணுங்க. உங்கள் சத்

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: தார்மார்தர் பார் கேக்குறீங்க ஹலோ எஃப்எம் 106.4 நலோஷிஸ் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே.
2: தார்மார்தர் பாரில் ஈவினிங் மீட்டா.
1: மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமா தமிழ்நாடு முழுக்கமே 12 ஆம் தேதி

அமராவதி படத்துல இருந்து பாட்டு வருது, தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது நம்ம ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.

0: Hi, this is Rutraj Gaikwad.
1: Hi, this is Dhoni.
2: Vanakkam Chennai. This is Ramakrishna Ghosh. Listening to me on Hello FM, the official radio partner of Chennai Super Kings.
3: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
4: Hello FM, தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
7: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி,
9: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசைய கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சி போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது

0: முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
1: லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி பெங்களூரு RR லக்ஸூரியஸ் 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 49 lakhs. டு புக் கால் 9884822122.
2: Is it a living room?
3: Or a playroom?
2: Wait, is it a music room?
3: Or maybe a lounge room?
2: It's all these rooms and a lot more. The all-new VinFast MPV 7. The truly spacious 7-seater with room for the entire family. Your world on the move. Book now and make it yours today. VinFast. Boundless together.
4: உலகா அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரித்தல் மையத்தின் 50-க்கும் மேற்பட்ட கிளைகளிலும் குழந்தை இன்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் மே 10 முதல் 17 வரை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் IVF இக்ஸி சிகிச்சைகள் 90,000 மட்டுமே. முன்பதிவிற்கு 7670076006.
4: சுதா கருத்தரித்தல் மையம், சென்னை மற்றும் அம்பத்தூர்.
6: நம்ம சென்னை கேச்சினதுரையன் கோவில் ஃபவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரா காஞ்சிபுரம் 10 முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி.
7: இந்த ஆஃபர் மே 10 வரை மட்டுமே.
6: கேச்சினதுரையன் கோ, வேலச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
8: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
8: கோல் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
10: பிரெக்னன்சி அப்போ தெளிவில்லாத மனநிலை நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும். எங்க போறது, என்ன பண்றது, அடுத்து என்ன நடக்கும்?
11: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கைடன்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ட்ராங் கிளினிக்கல் எக்ஸ்பர்டீஸ். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிரெக்னன்சியா இருந்தா கூட ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் சேர்ந்து கேரிங்கா நம்ம கூட கனெக்டடா இருப்பாங்க. பிளானிங்ல இருந்து டெலிவரி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கிறதுனால நாம ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான அறிவுறுத்தலும் அக்கறையும் இருந்தா ரிஸ்க்கு இடமே இல்ல. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ். கால் 1-800-212-2 ஃபார் அப்பாயின்மெண்ட்.
12: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
13: எஸ் மேடம், சொல்லுங்க.
12: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்க்கு பட்ஜெட் விலையில 1 dozen ஸ்ப்ளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
13: யுஎஸ்லயே ஃபேமஸான கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கே கிடைக்குது.
12: ஓ, ஐ சி.
13: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கினா 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
12: அப்போ 10 ஏசி வாங்கினா 2 ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
13: ஆமா மேடம்.
12: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
13: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
12: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் 1 ரூபாய் கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
14: கேரியர் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
15: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
16: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
17: நிஜமாவா? எப்படிடா?
16: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
17: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
16: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அமாருங்க.
18: நிறைவான சமையல் தர பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு மாறுங்க. ஸ்ட்ரிக்டான 101 குவாலிட்டி செக்ஸ் பி ரைட் சன்ஃப்ளவர் ஆயிலில் மட்டும்.
19: உங்ககிட்ட சிட்ரோன் கார் இருக்கா?
20: இல்லையா? சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கடுமையான ஹீட்ல காஷ்மீர்ல இருக்க மாதிரி 14 degree குளிர நீங்க ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்?
19: அதே மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸ் வீல் பேஸோட வர எக்ஸ்ட்ரா லெக் ரூம் உங்களுக்கு கிடைச்சா?
20: சிட்ரோனோட அட்வான்ஸ்ட் கம்ஃபர்ட் சஸ்பென்ஷனால ரோட்ல இருக்க பள்ளங்களை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க.
19: சிட்ரோன் ஜஸ்ட் 4.99 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1.15 lakhs பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கே டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க.
21: டிஎன்சி அப்ளை சூப்பர் பிளேயரியா?
22: அவன் பிளேயர்லாம் கிடையாது, ஏதோ ஃப்ளூக்ல அடிக்கிறான்.
21: இல்ல, அவனே அவன் ஸ்கோர் அனலைஸ் பண்ற டெக்னிக்கே ஒரு விதமா இருக்கு.
22: ஸ்டேட் டீம், நேஷனல் டீம் லிஸ்டோட நான் சுத்திட்டு இருக்கேன், எதிலயுமே அவன் பேர் இல்ல.
23: அங்க தேடினா எப்படி கிடப்பான்? ஹலோ எஃப்எம் சொல்லி அடி கேளுங்க, அங்க அவன் ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்.
24: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸ் உடன் சொல்லி அடி இருக்கு. கால் பண்ணுங்க, கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விழுங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi. Presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad. Beyond Borders. Connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 Granulated Sugar. Semma Taste, Semma Life.
1: Print partner Dinathandi. Kudumam Muluvadarkum Ore Nalidhar. Endrum Mudalidam Eppodum Ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathirayan Kovil, Aadigal Vangi, Malaysiavukku Parakkalam, Sogusu Kappalil Mithakkalam. Matrum, Aswin Sweets and Snacks, Ullam Virumum Suvaigalin Illam. Oru Murai Payanpaduthiya Ennaiyai Marubadiyum Payanpaduthuvathe Illai.
2: Hello FM, Tamilarin Pechu, Tamilagathin Moochu.
3: நாளைக்கு நாள் முழுக்க எவர் கிரீன் சாங்ஸ் எல்லாமே கேட்டு ஜாலி என்ஜாய் பண்ண போறோம். காரணம் ஃப்ரைடே, ரெட்ரோ ஃப்ரைடே. நம்ம ஹலோ எஃப்எம் ரெட்ரோ ஃப்ரைடே நமக்காக வழங்குறது உங்கள் சத்யா.
5: தாறுமாறு தர்பாரில் ஈவினிங் மீட்டா.
3: கடும் வெயில் காரணமா காய்கறி உற்பத்தி பாதிக்கப்பட்டு கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய வரத்து அப்படியே பாதியா கம்மியா இருக்குங்க. அதனால கண்ணா விண்ணு விலை ஏறியிருக்காமா. குறிப்பா சொன்னா ஹோல்சேல்லயே பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பீன்ஸ் 140 ரூபா, இஞ்சி 120 ரூபா, வெண்டக்காய் 60 ரூபா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 65 ரூபாயா. அண்ட் வெளி சந்தையில ரீட்டைல பாத்தீங்கன்னா இதோட விலைலாம் கிலோவுக்கு வந்து 100 ரூபால இருந்து 200 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இந்த விலை உயர்வு நீடிக்கப்படும் அப்படின்னும் வியாபாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பி கேர்ஃபுல். சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் குதம்பாக்கத்தில் வந்து புதுசாக ஒரு பஸ் ஸ்டாம்னு சொன்ன கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அதனுடைய வேலைகள்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ஆகஸ்ட் மாதம் திறக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுமார் 427 கோடி ரூபா மதிப்பீட்டில் 24.8 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கக்கூடிய இந்த டெர்மினஸில் பெங்களூர் மாதிரியான மேற்கு மாவட்டங்கள், அதுக்கப்புறம் கேரளா கர்நாடகா போகக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக கோயம்பேடு மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இல்லை சென்னை சிட்டிக்குள்ளேயே வந்து பெரிய லெவலில் டிராஃபிக் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தினமும் நம்ம ஹலோ எஃப்எம்ல உருத்தா கருத்தா திருக்குறள் கேட்போம். மதுரை வட்டார வழக்கில் ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து 10 10 குறளா அதனுடைய பொருளோட கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க இல்லையா. அந்த வகையில நாளைக்கு நாள் முழுக்க எந்த அதிகாரத்திலிருந்து நம்ம திருக்குறள் கேட்க போறோம்னு தெரியுமா உங்களுக்கு?
25: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
26: யாருங்க, இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவனே எவனும் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அறியாமைனா என்ன? அறியாமைனால விஷயம் தெரியாம இருக்கிறவன் எப்படி இருப்பான்? அப்படி இருக்கிறவனுக்கு எல்லா விஷயமும் எம்பிட்டு ஆப்ப அமையும்னு வள்ளுவரே ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்காப்ல. யோ பஞ்சாயத்து, என்ன அதிகாரம்னு சொல்லு.
27: 84வது அதிகாரம் யா, பேதைமை.
26: இந்த அதிகாரத்தை தான் நாளைக்கு நாள் முழுக்க நம்ம ஹலோ எஃப்எம்ல கேட்க போறீங்க.
25: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
28: தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் செங்கல்பட்டு வழங்கும்
25: உருத்தா கருத்தா திருக்குறள். திருக்குறள்
28: வழங்கியோர் நாளை நமதே என நம்பிக்கை விதைத்து தன்னம்பிக்கை ஊட்டும் தலைமுறைகள் போற்றும் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகம் மாமண்டூர் செங்கல்பட்டு.
3: ஓகே, அடுத்து உங்களுக்காக சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. அர்ஜய் ஜூடி வழங்குவாங்க, சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு தார்மார் தர்பார் நிகழ்ச்சியில் வந்து உங்களை மீட் பண்றது வரை நன்றி கூறி விடைபெறுவது அடியன் உங்கள் அலோசியஸ்.
29: முந்த

0: வணக்கம் நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: வணங்கியோர்
2: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
3: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: ஹே, நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
3: நிஜமாவா? எப்படிடா?
2: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
3: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
2: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரி, ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.

0: சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல்
1: லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres in our Maabirum township, 28-acre open space, adhula 22 acres landscape greenery. Yerkiyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover a irundhingana, 5 acres la South India's largest sports club ungalukkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club. Inga weekdays kuda weekends amaru ungalkana the revolution uruvaga pore idam ORR Chennai Pudiyadiyanam.
2: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call 9884822122.
3: தண்ணீர் தாராளமா கிடைக்கணும்னா தேர்வு சரியா இருக்கணும். அந்த சரியான தேர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ். அதுவும் குறைந்த மின்சார செலவில் சப்மிசிபிள் டி வாட்டரிங் பிரஷர் பூஸ்டர்னு ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் தான். விசிட் பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் .com. இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைட் எஸ்கேப்ஸும் மீட் ஆகிற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20 அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட் பியாண்ட் பார்டர்ஸ்.
4: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
5: Nagarna Nambike. Nambikena nam Annaji Saravana Selvaratna Ayya Nagakkadada. Ippa Pallavaram Radial Road liyo. Talamura Talamuriya nam veettu nalla kaariyangala oruthara mattum illa. நம்ம எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சு நம்மளோட நம்பிக்கையை பத்திரமா பத்திரமாத்து தங்கமா மாத்துனது நம்ம அண்ணாச்சி தானே.
6: அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம்.
7: Worried about resale value of electric car? Not anymore. Maruti Suzuki e-Vitara comes with assured buyback value with its massive 61 kilowatt hour battery and a range of 543 kilometers. No more range anxiety as well. Backed by India's largest charging network. Feel confident to travel farther and deeper. Own it for rupees 10.99 lakh with a battery EMI MI of just rupees 3.99 per kilometer. India goes electric.
8: அப்ப தம்பி எந்த ப்ரீஸ்கூல்ல சேக்க போறீங்க?
9: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீஸ்கூல்ல தான்டா. அங்க தானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிஃபிக்கலி டிசைன் பென்டே மைண்ட் கரிகுலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
10: கிட்ஸி ப்ரீஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீஸ்கூல் செயின் வித் 2500 பிளஸ் சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீஸ்கூல் டுடே.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு Max Crete Cement. 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.

கிங்ஸுக்கு பெரிய விசில் ஆடிங்க. எங்க ஊரு சென்னைக்கு பெரிய விசில் ஆடிங்க.

0: Hello FM, the proud partners of Chennai Super Kings.
1: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஒலிச்சித்திரம்.
2: வாட்ஸ் யுவர் நேம்?
3: யார் சொல்லுங்க?
4: வெங்கடாசலம் சார்.
2: மிஸ்டர் வெங்கடாசலம், சே நமஸ்தே when you meet the president. வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்க.
5: சூப்பர்வைசர் பாக்குறாரு, போன் வைங்க.
3: ஹலோ ஹலோ, சாயந்தரம் தர்மபுரியில பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, மாதா கோயில்கிட்ட ஏத்திக்கிறாங்க, வந்துருங்க.
5: அதெல்லாம் வர முடியாது.
1: வரும் சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஜோக்கர் திரைப்படத்தின் ஒலிச்சித்திரம். ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த 1 மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி, ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விவமன், ஆரியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ், குறைந்த மின் செலவு நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: காற்றில் திரும்பும் நினைவில் கலந்த உங்கள் கதை ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை.
2: அடிக்கிற வெயில்ல நம்ம எப்படி இருப்போம், அதாவது ஆளே வந்து தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறி போயிடுறோம். பட் ஓகே, ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கேன், நான் வந்து உங்களை அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இதை அப்படியே ஜூன் மாசம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஊர் வெதர் கண்டிஷன். என்ன வெயில் முடியல, ஆனால் நேத்து இன்னைக்கு கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அது மாதிரி நம்ம லைஃப்லயுமே சில நேரம் வந்து அப்படியே சுட்டரிக்கும், சில நேரங்கள்ல வந்து ஓகே லைட்டான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லைஃப்பும் வந்து ஒரு மாதிரி நம்ம வெதர் கண்டிஷன் மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருந்தாலுமே கூட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இந்த இரவு நேரம் அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம என்னெல்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு மண்டக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சம்மர் ஹாலிடே நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாத சில நினைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி தான் இன்னைக்கு நாம சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சியில் நாம வந்து பேச போறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கோடை விடுமுறை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்னு நீங்க சின்ன வயசுல என்ஜாய் பண்ண கோடை விடுமுறையா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டு குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்றதுக்காக நீங்க எங்கேயாவது அவங்களை கூட்டிட்டு போயிருப்பீங்க. சோ அது வந்து மறக்க முடியாத ஒரு கோடை விடுமுறையா இருக்கலாம். இல்லப்பா எனக்கெல்லாம் வந்து அந்த சம்மர் ஹாலிடே அப்படிலாம் வந்து எப்பவுமே சாதாரண ஒரு நாள் மாதிரிதான் போகும், ஸ்பெஷலாலாம் இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஓவரால் நாம இந்த கோடை கொண்டாட்டத்தை பத்தி தான் நாம பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கிற நீங்க சின்ன வயசுல எப்படி என்ஜாய் பண்ணீங்க, இல்ல உங்க பசங்களை நீங்க எப்படி என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க, இல்ல இல்ல எல்லா நாளும் எங்களுக்கு ஒரே நாள் தான் விடுமுறை அப்படின்லாம் ஒண்ணு பெருசா நாங்க செலிப்ரேட் எல்லாம் பண்ணதில்ல அப்படின்னாலுமே என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-46-99-99. மறுபடியும் சொல்றேன், 0444-46-99-99. இப்போ வில்லு படத்துல இருந்து பாட்டு கேட்டு அணைஞ்சிருங்க. ஹலோ வைஃபம் 106.4 சொல்ல மாதிரி அந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி.

0: வணக்கம் சென்னை, திஸ் இஸ் குர்ஜப்னீத் சிங்.
1: திஸ் இஸ் அன்ஷுல் கம்போஜ்.
2: ஹாய், திஸ் இஸ் ருத்ராஜ் காய்க்வாட். யூ ஆர் லிஸ்னிங் டு சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஹலோ எஃப்எம்.
3: ஹலோ எஃப்எம், தி ப்ரவுட் பார்ட்னர்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ், பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோகாய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும் போலாண்ட்ல இருக்கிற கிரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
2: ஹே ஸ்ரேயா, எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டியா?
3: இல்லக்கா, ஒரே கன்ஃபியூஷன். எஸ்கேபிசி விமன் இருக்கிறப்போ எதுக்கு கன்ஃபியூஷன்? ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, BBA, BCOM டாப் கோர்சஸ், ஃபுல்லி எக்யூப் லேப் ஃபெசிலிட்டிஸ்னு இவ்ளோ இருக்கு. ஆல்சோ சேஃப்டியும் டாப் கிளாஸ்ல இருக்கும்.
4: ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: இறைச்சலுக்கு இடையில இயற்கையோட இசையை கேட்க துடிக்கிற ஏக்கமும், தூசிகளுக்கு நடுவுல தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கிற நம்ம வாழ்க்கையும், இது எதுவுமே மாறாதுன்னு தோணும் போது எல்லாத்தையும் மாத்த முடியுங்கிற எண்ணம் கூட ஒரு ரெவல்யூஷன் தான்.
6: Launching Casa Grande High City, Bangalore, RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
7: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோகரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
8: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார்
10: ஆயிட்டாரு. எப்படிடா?
9: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
10: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
9: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாறுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
11: புக்ஸ் கா பர்பட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Education, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-0013431. Subject to University of Madras affiliation.
12: Ayyar sir, unga veedu 1970s la kattinadilla, ana innu eppadi ivlo strong a irukku?
13: Simple da, appovum en trust, innaikkum adhe trust. Chettinad cement mela da.
14: Sila vishayangal time pogumbodhu innu strong aagum. Relationships madri. Chettinad cement, super great cement. 64 years of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice.
15: அப்பா, தம்பியை எந்த ப்ரீஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
16: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீஸ்கூல்ல தான்டா. அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிஃபிக்கலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
17: கிட்ஸி ப்ரீஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீஸ்கூல் செயின் வித் 2500 பிளஸ் சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீஸ்கூல் டுடே.
18: ஹே நேஹா, இப்பலாம் நீ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க. என்ன சீக்ரெட்?
19: சீக்ரெட் இல்ல, இது ஸ்மார்ட் மூவ். நான் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுத்துட்டேன்.
18: உண்மையாவா? அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
19: இங்க பாரு, சின்ன சேவிங்ஸ் பெரிய ரிட்டர்ன்ஸ் மாறும். அண்ட் உனக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும். இது கொடுக்கும் கேரண்டீட் அடிஷன்ஸ், அடிஷனல் சர்வைவல் பெனிஃபிட், அதுவும் 3 அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸோட. அண்ட் இதுல ஆட்டோ கவரும் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பெண்களுக்கு மட்டுமானது.
18: வாவ், நானும் LIC-யோட பீமா லட்சுமி பிளான் எடுக்க போறேன்.
19: அப்போ இப்பவே LIC-India.in விசிட் பண்ணு, இல்ல உன் நியரஸ்ட் LIC பிரான்ச்ச காண்டாக்ட் பண்ணு. LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
0: ஹலோ எஃப்எம் இல் சொல்லியடி, சொல்லியடி.
1: இந்த கிரிக்கெட் சீசன்ல எப்பெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹலோ எஃப்எம்ல சுரேஷ் அண்ட் அலோசியஸுடன் சொல்லியடி இருக்கு. 0444466999 கால் பண்ணுங்க. கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை வெல்லுங்க.
0: Galaxy Health Insurance presents Hello FM Solliadi, presented by Galaxy Health Insurance. Our pledge to protect, always at your service. On-air partner Etihad, Beyond Borders, connecting India to over 90 destinations. Cheering partner SNJ 10,000 granulated sugar. Semma taste, semma life.
20: Print partner Dinathandi, kudumbam muluvadarkum ore naalidhal, endrum mudhalidam eppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, aadigal vaangi Malaysiavukku parakkalam, sogusu kappalil midakkalam. Matrum Aswin Sweets and Snacks, ullam virumum suvaigalin illam. Oru murai payanpaduthiya ennaiyai marubadiyum payanpaduthuvadhe illai.
21: Hello FM in Kutti Story, natchinu narukkunu.
2: கார்த்திக் டிசம்பர்ல நடந்த மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருந்தாரு. ரொம்ப வருத்தத்தோட நடந்து வந்துகிட்டு இருந்தவரு வீட்டுக்கு போக பிடிக்காம வழியில இருந்த ஒரு பார்க்குக்கு போனாரு. ஒரு பெஞ்சில உட்காந்து அங்க விளையாடிக்கிட்டு இருந்த குட்டி பிள்ளைங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பெஞ்சில கைய வச்சு தடவிக்கிட்டே இருந்த கார்த்திக்கு ஏதோ தட்டுப்பட்டது. என்னதுன்னு பார்த்தாரு. அதுல ஒரு நாள் நீ பெரியவனாவாய், கண்டிப்பா உன்னால முடியும்னு எழுதி இருந்துச்சு. அதை படிச்ச கார்த்திகோட மனசுல ஒரு மின்னல் வெட்டுச்சு. எப்பவுமே தனக்கு கணக்கு வராது, பிடிக்காது, அதனால சம் போட முடியாதுன்னு தனக்கு தானே நினைச்சுக்குவாரு. மேத்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு கணக்கு வராது, நம்மளால முடியாதுன்னு நினைச்சதுதான் காரணம்னு புரிஞ்சுகிட்ட அவரு மேத்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணுங்கிற புது உத்வேகத்தோட பார்க்ல இருந்து கிளம்பினாரு.
21: ஹலோ எஃப்எம் குட்டி ஸ்டோரி.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை,
2: மௌனிக்கும் இதயத்தின் எதிரொலியாய் சொல்ல மறந்த கதை. சொல்ல மறந்த கதை.
3: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. சோ இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலயோ இல்ல நம்ம வீட்டு பசங்களோ வந்து இந்த சம்மர் ஹாலிடேவை வந்து என்ஜாய் பண்ணிருப்போம் இல்லையா. சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மறக்க முடியாத ஒரு சம்மர் ஹாலிடே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அது கேட்டிருந்தேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக மணி மொழி இருக்காங்க. வணக்கம். ஹலோ.
4: ஹலோ, வணக்கம் மேம்.
3: வணக்கம் மணிமொழி. சோ உங்களுடைய சம்மர் ஹாலிடே எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்க.
4: சம்மர் ஹாலிடேன்னு அவங்க வீட்டோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்க தெருவுலயே பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டுக்குமே எல்லாருமே வந்துருவாங்க. வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க ஜாலியா அந்த லீவ் வந்து என்ஜாய் பண்ணுவோம். யார் வீட்டுக்குமே நாங்க போக மாட்டோம். அந்த வெக்கன்ஸ் வந்து எங்களுக்கு அப்படிதான் போகும்.
3: ஓகே ஓகே. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா வீட்டுல அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ, இல்ல நான் அத்தை வீட்டுக்கு போகணும் பாட்டி வீட்டுக்கு போகணும் அங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்க போகட்டுமான்னு?
4: கேட்டிருக்கோம் மேம், ஆனா அப்பா அனுப்ப மாட்டாங்க. ஆனா எனக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணதுமே ஒரே ஒரு வாட்டி மட்டும் கல்பாக்கம் கூட்டுமே விட்டாங்க எங்க அண்ணா வீட்டுல.
3: ஓகே.
4: ஒரு 3 days மட்டும் தான் இருந்தோம்.
3: ஓகே. அதுக்கப்புறம் எங்கேயுமே போனதே கிடையாது.
4: எங்கேயுமே போனதே கிடையாது.
3: சரி, அப்ப உங்க பசங்களுடைய சம்மர் ஹாலிடேஸ்?
4: என் பாப்பாவும் என் கூடவேதான் இருக்கா. அதாவது எங்களோட சேர்ந்துட்டு எங்கயாவது வெளியில சுத்தி பார்க்க மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வருவோம். 2 days 3 days அந்த மாதிரி, மூணாறு கொடைக்கானல்
3: அந்த மாதிரி
4: கூட்டிட்டு போயிட்டு வருவோம்.
3: ஆனா எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் நீங்க போனது கிடையாது?
4: இல்ல மேம், போக மாட்டோம்.
3: எப்பயுமே தோணதே இல்லையா? எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு சம்மர் ஹாலிடே அப்படின்னா சித்தி வீட்டுக்கு போகணும், மாமா வீட்டுக்கு போகணும், அத்தை வீட்டுக்கு போகணும்னு நாங்க சண்டை போட்டு போவோம்.
4: அதாவது
3: அரை பக்கத்துலயே முடிச்சிருவீங்க. முன்னுரை, பொருளுரை, முடிவுரை, நான் எங்கேயுமே போல. நன்றி, வணக்கம். முடிஞ்சு.
4: வணக்கம்.
3: என்ன மணிமொழி இப்படி சொல்லிட்டீங்க, உண்மையிலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுபடி கேட்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்களும் வந்து சம்மர் ஹாலிடேஸ் எங்கேயுமே போக மாட்டாங்க. அந்த பையன் வீட்டுல வந்து அப்பா இல்ல அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பா வேலைக்கு அந்த பார்ட் டைமா அந்த 10 நாள் 1 மாசம் வேலைக்கு போவாங்க இல்லையா. சோ அதுதான் அவங்க போவாங்க. அதுல வரக்கூடிய சேலரி வச்சு அவங்க ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குறது உண்டு. அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன். சோ அவங்களும் வந்து சம்மர் ஹாலிடே என்ஜாய் பண்ணது கிடையவே கிடையாது. நாங்க என்ஜாய் பண்றதெல்லாம் பார்க்கும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்னோட ஃப்ரெண்டு தான். பட் அந்த ஏஜ்ல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. சோ நீங்க எனக்கு சொல்லவும் உங்களுடைய ஞாபகங்கள் வந்துருச்சு. தேங்க்யூ நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு. தேங்க்யூ சோ மச். சோ இதே மாதிரிதான் சம்மர் ஹாலிடே அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நினைவுகள் இருக்கும் இல்லையா. அப்படி உங்களால மறக்க முடியாத சில நினைவுகள், அதே நேரத்துல உங்க வீட்டு குட்டீஸா வந்து நீங்க எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க இந்த சம்மர் ஹாலிடேல, இல்லப்பா நாங்க வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசா நாங்க எங்க பசங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல அந்த காலத்துல நான் டைப் ரைட்டிங் போனேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன், சிலம்பம் கிளாஸ் போனேன் அப்படின்னா நீங்க எந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் தான் பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கிற நீங்க கால் பண்ணுங்க 0444-66-99-99. மறுபடியும் சொல்றேன், 0444-66-99-99. இப்ப உங்களுக்காக அண்ணாத்த படத்துல இருந்து சாரக்காத்து பாட்டு.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி, திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
3: இந்த சம்மர் மால்தீவ்ஸ் போக பிளானா? வெயிட் பண்ணுங்க, மெட்ராஸ்லயே மால்தீவ்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு விஜிபி மெரைன் கிங்டம்க்கு வாங்க. லைவ் மொமைட் ஷோ, அண்டர் வாட்டர் மேஜிக், இன்ஸ்டா வர்த்தி வைப்ஸ், ஃபேமிலியோட சில் பண்ணுங்க, கிட்ஸ்க்கு வாவ் மொமெண்ட்ஸ் கேரண்டி. விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். டிக்கெட் புக் பண்ணுங்க, மேஜிக்க மிஸ் பண்ணாதீங்க.
4: லான்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres lower Maberum Township, 28 acre open space, adala 22 acres landscape greenery. Yerkeyoda seindhu vaala oru peaceful community. Neenga oru sports lover ah irundhinga, 5 acres la South India's largest sports club ungalkaga. Manasukku pidichavanga kooda time spend pandradhana sandosham. 150 plus world class amenities and 1.3 acres recreation club.

0: உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR சென்னையின் புதிய அடையாளம்.
1: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜ் டிசைட் பண்ணிட்டாங்க.
3: டோன்ட் வரி மா, 25 இயர்ஸ் ஓல்ட் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI, சோசியாலஜி, BBA, BCOM னு டாப் கோர்சஸ் இருக்கு. கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டில லொகேட் ஆயிருக்கு.
4: ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் அட்மிஷன் ஓபன் நவ. விசிட் skpc.edu.in.
5: இந்த சம்மர்ல யூரோப் வழியா ஒரு லக்ஸூரியஸ் டிராவல்க்கு ரெடி ஆகுங்க வித் எத்திஹாட். போல்ட் அண்ட் கிரியேட்டிவான பார்சிலோனா ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து சாஃப்ட் சன்ல அழகா க்ளோ ஆகுற லிஸ்பன் வர, உற்சாகமான சிட்டி மொமெண்ட்ஸும் சீ சைடு எஸ்கேப்ஸும் மீட் ஆகுற இடங்கள் மாதிரி நீங்க டிஸ்கவர் பண்ண நிறைய வண்டர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 20க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.
6: இது சம்மர் ஆஃபர் இல்ல, சம ஆஃபர். இந்தியாவிலேயே துணி, நகை, பாத்திரங்கள், பர்னிச்சர்களுக்கு தங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை தள்ளுபடி செஞ்சு அதனால வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியில் துள்ளும்படி செஞ்சு வியாபாரத்துல புதிய பாதையை உருவாக்குனது நம்ம அண்ணாச்சி செல்வரத்ன ஐயா. ஃபர்ஸ்ட் அண்டர் பில்டிங் செய்யறவங்களுக்கு பெஸ்ட் சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பல்லாவரம் ரேடியல் ரோட்ல இருக்கிற சரவணா செல்வரத்னம் கடைக்கு வாங்க.
3: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபுட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026 to 27. Call 7200013431.
7: நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஐட்டர்.
8: நிஜமாவா? எப்படிடா?
7: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
8: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
7: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ₹37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19999 க்கு. இன்னைக்கே உங்க nearest மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டாரா மாருங்க. டம்ஸ்
9: குடும்பத்தோட சந்தோஷம் பாதுகாப்புக்கு பிளானிங் ரொம்ப முக்கியம். அதுக்காக LIC கொண்டு வந்திருக்கிற புதிய பிளான் ப்ரொடெக்ஷன் பிளஸ்.
3: இது ஒரு யூனிட் லிங்க் பிளான், லாங் டர்ம் சேவிங்ஸும் ப்ரொடெக்ஷனும் கூட. உங்க கோல்ஸ்க்கு மேட்சா டாப் அப் பிரீமியம்ஸ் மூலமா ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேலும் மல்டிபிள் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்ல சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு.
9: 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ராயல் ஆப்ஷனும் இருக்கு.
3: LIC ப்ரொடெக்ஷன் பிளஸ் பாலிசியை பற்றிய மேல் விவரங்களுக்கு உங்க LIC ஏஜென்ட்ட காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லனா நியரஸ்ட் LIC பிரான்ச்ச விசிட் பண்ணுங்க, அல்லது www.licindia.in லாகின் பண்ணுங்க. LIC, ஹர் பல் ஆப்கே சாத். ஹலோ FM 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டார்லிங் AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் AC, ஸ்ரீ கன்னியக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விவமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ், குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ், மற்றும்
10: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
11: 49 வருடங்களாய் சக்தி மசாலா
12: தேடலில் முடிவாய், முடிவின் தேடலாய் சொல்ல மறந்த கதை.
13: சொல்ல மறந்த கதையில மறக்கவே முடியாத கதைகள் தான் நாம பேசிட்டு இருக்கோம். அதிலும் ஸ்பெஷலி சம்மர் ஹாலிடே. சோ இந்த சம்மர் ஹாலிடே நமக்கு மறக்க முடியாம இருக்கிறதுக்கு சில நிகழ்வுகள் அந்த டைம்ல நடந்திருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் நான் சம்மர் ஹாலிடேவே என்ஜாய் பண்ணதே கிடையாது அப்படின்னாலும் உங்களுடைய அந்த கோடை விடுமுறை நாட்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹரிணி ஸ்ரீ என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
14: வணக்கம் மேம்.
13: வணக்கம். சொல்லுங்க ஹரிணி ஸ்ரீ, உங்களுடைய சம்மர் ஹாலிடே எப்படி இருக்கு?
14: நெஸ்டிவ் பிளேஸ்க்கு போவோம் மேம், தாத்தா பாட்டி பாக்கிறது.
13: ஓ, தாத்தா பாட்டி பாக்கிறதுக்காக போவீங்களா? எந்த ஊர் போவீங்க?
14: பொர்ஷவாக்கம் மேம்.
13: பொர்ஷவாக்கமா? பக்கத்துல தான் இருக்கீங்களா அப்போ தாத்தா பாட்டி எல்லாருமே?
14: ஆமா மேம்.
13: ஓகே, சரி. தாத்தா பாட்டி வீட்டுக்கு நீங்க போறீங்க, போய் அங்க என்னெல்லாம் கேப்பீங்க, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க? போவீங்களா?
14: மத்தவங்களும் வருவாங்க மேம்.
13: மத்தவங்களும் வருவாங்க, சோ அவங்களோட சேர்ந்து ஜாலியா

0: அந்த அளவுக்கு வந்து ஒர்த் கிடையாது. நீங்க ஜூடினே சொல்லிருக்கலாம், ஓகேவா? உங்களுடைய சம்மர் கொண்டாட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தான். இல்ல உங்களுக்கு சம்மர் ஹாலிடேவே நீங்க போனதில்லை அப்படின்னாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைம்ல எனக்கு லைஃபுக்கு தேவையான பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த சம்மர் ஹாலிடேல என்னென்ன கத்துக்கிட்டீங்க, எங்கெல்லாம் ஜாலியா ஊர் சுத்துனீங்க, இல்லப்பா நான் வீடு உண்டு நான் உண்டுன்னு இருந்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கால் பண்ணுங்க 044-46-99-99. மறுபடியும் சொல்றேன், 044-46-99-99. இப்ப பாட்டு.
1: அழகே விலகே கலகட்டி போறவளே.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: இந்த ஜூன் மாதம் எத்திஹாடோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எஸ் பல்மா டி மயூர்காவோட ஸ்டன்னிங் கோல்டன் பீச்சஸ், லாசியோ கேத்தீட்ரலோட அழகு, இப்படி யூரோப்பியன் கோதிக் ஆர்கிடெக்சர்ல இருந்து டோக்கோய் சீ சைட்ஸ் வரை நீங்க ரசிக்கலாம். மேலும்

ஸ்கோட்லாண்ட்ல இருக்கிற க்ரகோவோட கேசல்ஸ், ஓல்ட் டவுனோட அழகோட உங்க நியூ மெமரிஸ் சேர்க்க எத்திஹாடோட டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க 20-க்கும் அதிகமான யூரோப்பியன் சிட்டிஸ்க்கு பறக்கலாம். இந்த சம்மர் எத்திஹாடோட டேக் ஆஃப் ஆகட்டும். எத்திஹாட், பியாண்ட் பார்டர்ஸ்.

0: the Chennai Silks in Mega Summer Sale.
1: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres lower Maberam Township, 28 acre open space, அதில் 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR. சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book, call 9884822122.
3: ஒவ்வொரு தேவைக்கும் 100% சரியான தீர்வு பெஸ்ட் இன் பம்ப்ஸ் தான். விசிட் bestinpumps.com.
4: ஏய், நம்ம மணி இப்போ பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு.
5: நிஜமாவா? எப்படிடா?
4: அவரு புது மாருதி சுசுகி ஈகோ ஸ்டார் எடிஷன் வாங்கிட்டாரு.
5: ஈகோ ஸ்டார் எடிஷனா?
4: ஆமா, ஈகோ ஸ்டார் எடிஷன்ல 18 சூப்பர் அக்சசரிஸ், ஸ்டைலிஷ் பாடி கலர் பம்பர்ஸ், அப்புறம் அப் டு ரூபீஸ் 37,000 க்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வெறும் 19,999 க்கு. இன்னைக்கே உங்க நியரஸ்ட் மாருதி சுசுகி அரினா ஷோரூம்க்கு போங்க. உங்க ஃபேமிலியோட ஸ்டார் அம்மாருங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: அப்பா, தம்பியை எந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க?
7: நீ படிச்ச கிட்ஸி ப்ரீ ஸ்கூல்ல தான்டா. அங்கதானே ஹோலிஸ்டிக் லேர்னிங், சயின்டிஃபிகலி டிசைன் பென்டே மைண்ட் கரிக்குலம்னு குட்டீஸ்க்கு தேவையான லைஃப் லாங் லேர்னிங் தராங்க.
8: கிட்ஸி ப்ரீஸ்கூல், இந்தியாஸ் லீடிங் ப்ரீஸ்கூல் செயின் வித் 2500+ சென்டர்ஸ். என்ரோல் யுவர் சைல்ட் அட் யுவர் நியரஸ்ட் கிட்ஸி ப்ரீஸ்கூல் டுடே.
9: வாழ்க்கை முன்னாடி போக போக நம்ம பொறுப்புகளும் அதிகமாகுது. ஒவ்வொரு புதிய மைல்ஸ்டோன்லயும் உங்களோட ப்ரொடெக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரி வளரணும்ல. அதுக்காகவே LIC வழங்கும் பீமா கவச், இது உங்களோட மாறி வரும் தேவைகளுக்கு ஏத்த ஒரு பியூர் ப்ரொடெக்ஷன் பிளான். உங்களோட கல்யாணம், குழந்தை பிறப்பின வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் உங்கள் சம் அஷ்யூர்டை நீங்களே ஏத்திக்கலாம். பிளெக்சிபிளான பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் மற்றும் 100 வயது வரை லைஃப் டைம் ரிஸ்க் கவர். மேலும் விவரங்களுக்கு உங்கள் LIC ஏஜென்ட்டை அணுகுங்கள். இல்லை என்றால் www.licindia.in ஐ பாருங்கள். LIC, ஹர் பல் ஆப்கே சாத்.
10: உங்ககிட்ட சிட்ரான் கார் இருக்கா?
11: இல்லையா? சரி, இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த கடுமையான ஹீட்ல காஷ்மீர்ல இருக்க மாதிரி 14 டிகிரி குளிர நீங்க ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்?
10: அதே மாதிரி பெஸ்ட் இன் கிளாஸ் வீல் பேஸோட வர எக்ஸ்ட்ரா லெக்ரூம் உங்களுக்கு கிடைச்சா?
11: சிட்ரோயினோட அட்வான்ஸ்ட் கம்ஃபர்ட் சஸ்பென்ஷனால ரோட்ல இருக்க பள்ளங்களை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க.
10: சிட்ரோயின் ஜஸ்ட் 4.99 lakhs இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1.15 lakhs பெனிஃபிட்ஸும் இருக்கு. இன்னைக்கே டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க.
12: TNC அப்ளை.
13: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
14: ஹிட் சாங் ஆஃப் தி அவர்.
15: வழங்குவோர் தரத்தின் தாயகம் கேச்சின் துரையன் கோ.

0: song of the hour.
1: வழங்கியோர் கே சின்னதுரையன் கோவின் பவுண்டர்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல மே 10 வரை காஞ்சிபுரம் பட்டு முதல் ரெடிமேட் ஆடைகள் வரை பிளாட் 50% தள்ளுபடி. கே சின்னதுரையன் கோ, வேளச்சேரி மெயின் ரோட், செம்பாக்கம்.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை,
2: நெஞ்சில் தேங்கிய நினைவுகள், உங்கள் வாழ்க்கை பதிவுகள்,
1: சொல்ல மறந்த கதை.
3: சொல்ல மறந்த கதை நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. ஒரு சூப்பரான சாங் வந்து நம்ம பஜா படத்துல இருந்து கேட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த பாட்டு கேட்டு முடிச்ச இந்த நேரம் அடுத்ததா யார் கூட வந்து பேச போறோம் அப்படின்னா, உமா கூட தான் பேச போடும். அதாவது இந்த சம்மர் ஹாலிடே எப்படி இருந்தது, அந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பேச போறோம். வணக்கம் உமா.
4: வணக்கம் மேடம்.
3: ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுடைய சம்மர் ஹாலிடே எப்படி இருந்தது?
4: என்ன வந்து நானும் எங்க தங்கச்சி வீட்டுல சண்டை போட்டுக்கிறானே, நாங்க திருந்தி வரணும்னு சென்னைக்கு அனுப்பிடுவாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு. அப்ப ரெண்டு பேரும் போறணும், ரெண்டு பேரையும் வேணாம் அங்கேயும் சண்டை போட்டுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் தான் இட்டு போவாரு. எங்க மாமா ஆபீஸ் லீவு ஞாயிற்றுக்கிழமை, அவர் வந்து இட்டு போயிடுவாரு. போனா எங்க அம்மா சொல்லி விடுவாங்க, நல்லா வேலை வாங்க சொல்லுடா இதுங்களை, நல்லா திருத்தி திருந்தி வரணும், இதுங்க வேலையெல்லாம் செய்யணும், இங்க வந்து ஒரே சண்டை போட்டுக்குதுங்க அப்படின்னாங்க. எங்க மாமா சரி எங்களை வெறு பேசிட்டு போவாரு, இப்போ எங்க பாட்டி கிட்ட விட்டாருன்னா, பாட்டி வெட்டிங்க இல்ல 4 மணிக்கெல்லாம் என்ன திருப்பி எங்களை தண்ணி அடிக்க எழுப்பிடுவாங்க கார்பரேஷன்
3: மாதிரி.
4: எல்லாம் அடிக்கலாம் போடலாம், பால் போய் பட்டன் பால் தான் போய் வாங்கிக்கணும் வரணும் பூத்துல. அதை வாங்கி வந்து அவங்களுக்கு ஸ்டவ் தான் அப்பெல்லாம் பம்ப் ஸ்டவ், அது எனக்கு செய்யவே தெரியாது, அதை வச்சு காபி போட்டு எடுத்தாந்து கொடுக்கணும் தாத்தாவுக்கு எல்லாம். வீட்டுக்கு போயிடலாம் இங்க எப்படி எல்லாம் இருக்குது நம்மளுக்கு தூக்கம் சரி இல்லையு சொல்லிட்டு பார்த்தா, என்ன அங்கதான் அவங்க சொல்லி வாங்கி பண்ணி அனுப்பிச்சுட்டாங்களே.
3: ஆமா, திருத்தி அனுப்பணும் இருக்காங்களே வீட்டுல.
4: சரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சரி, எங்க தாத்தாவுக்கு மத்தியானம் தூங்கலான்னு பார்த்தா கிருபானந்த வாரியார் புக்ஸ் எல்லாம் படிச்சு அவருக்கு சொல்லணும் நாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா ஒரே சந்தோஷமா இருக்கும், அப்புறம் திரும்ப மறுபடியும் பழைய ரெடி கதவை திரடினு ஆரம்பிச்சிடும்.
3: லேட்டா தூங்கி எந்திரிக்கிறது தான், வீட்டுல வேலை செய்யாம இருக்கிறது, தங்கச்சியோட சண்டை போடுறது அப்படின்னு நம்ம மறுபடியும் நம்மளுடைய வேலையை காமிச்சிடுறது, மறுபடியும் சம்மர் ஹாலிடேல அங்க கொண்டு போய் வேலையை கத்துக்கோ அப்படின்றது. எனிவே தேங்க்யூங்க கால் பண்ணி பேசுனதுக்கு. சோ இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது அப்படியே நிறைய நினைவுகள் அப்படியே வந்து போயிடுச்சு. சோ இதே மாதிரிதான் சில பாடல்கள் கேட்கும் போதும் நமக்கு நிறைய நினைவுகள் வரும் இல்லையா, அப்படி உங்களுக்கு நிறைய நினைவுகள் வர மாதிரி சூப்பரான ரெட்ரோ பாடல்கள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னா, எஸ் நம்ம ஹலோ எஃப்எம்ல ஃப்ரைடே அதுமா உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா எவர் கிரீன் ரெட்ரோ பாடல்கள் நம்ம ஹலோ எஃப்எம்ல ரெட்ரோ ஃப்ரைடேல நீங்க கேட்டு ரசிக்கலாம். வழங்குபோர் உங்கள் சத்யா. ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுடைய கோடை கொண்டாட்டம் எப்படியெல்லாம் இருந்தது, மறக்க முடியாத நினைவுகள், அப்போ நடந்த சம்பவங்கள், இதெல்லாமே வந்து என்கூட வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்ச ஒரு கதை இருக்கு, அதை நான் என்ன அப்படிங்கறத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ உங்களுக்காக பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல இருந்து பாட்டு கேட்டு அணிஞ்சிருங்க.

0: ஹலோ எஃப்எம்
1: தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
2: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள். மே 8 அன்று ஒரே நாளில் திறப்பு விழா சென்னையில் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம். மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஹலோ
7: கிராமபோன் தெய்வம்
6: மனதை அமைதிப்படுத்தும் மாயாஜாலம்.
7: கண்ணெதிரே தோன்றின
6: இரவின் தனிமையில் இதயத்தில் ரீங்காரமிடும் இசை. நெஞ்சம் நிறைக்கும் நினைவுகளோடும் காலத்தை வென்ற காவிய பாடல்களோடும் இன்று இரவு 11 மணிக்கு நம்ம ஹலோ எஃப்எம் இல் ஆர்ஜே பாரதியுடன் ஹலோ கிராமபோன்.
8: ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஸ்ரீ கன்யக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விவமன், ஆடியப்பா ஸ்ட்ரீட் நியர் ஹைகோர்ட் பாரிஸ். குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ். மற்றும்
9: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.
10: 49 வருடங்களாய் சக்தி மசாலா

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: நிம்மாறும் மனிதர்களின் நிஜமான கதைகள்.
2: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை,
3: சொல்ல மறந்த கதை.
4: சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. ஒரு நல்ல பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. ஸோ நமக்கு சில பாடல்கள்லாம் கேட்கும் போது நல்ல நல்ல நினைவுகள், சின்ன வயசு நினைவுகள் நிறைய வரும். ஸோ அப்படி உங்களுக்கு எவர் கிரீன் ரெட்ரோ பாடல்கள் ஒரு நாள் முழுக்க நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நம்மளுடைய நாளைக்கு வந்து ரைடேல ரெட்ரோ பாட்டுமே பிளே ஆக போகுது. ஸோ கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. வழங்குவோர் உங்கள் சத்யா. சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. நம்ம என்ன பேசி, சம்மர் ஹாலிடே அப்படின்னாலே நம்ம எல்லாராலையுமே வந்து மறக்க முடியாத நாட்கள். இப்போ கூட நம்ம வீட்டு கிட்ஸ் கிட்ட வந்து சம்மர் ஹாலிடேக்கு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் அவங்க சம்மர் ஹாலிடேல இருக்கும்போது நம்ம வேலைக்கு வரும்போது ஆஹா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவலையும் வரும். சார், நம்மளும் வந்து சின்ன வயசுல அந்த ஸ்கூல் எவ்வளோ அப்படின்னு அந்த நிறைய எடுத்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கு எப்படியாவது உதவும் அப்படின்ற மாதிரி நிறைய போய் கத்துப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸோட வீட்டுக்கு போறது வர்றது அப்படின்னு நிறைய கத்துப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சம்மர் ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நாம வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்கான்னு கேட்டுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: மேடம், ரேவதி பேசுறேன் மேடம்.
4: ஓகே, சோ ரேவதி நீங்க வந்துருங்க. உங்களோட ஹலோ. ஓகே, அவங்களோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. எனிவே நீங்க கால் பண்ணுங்க 0444466999 மறுபடியும் சொல்றேன் 0444466999. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது இந்த சம்மர் ஹாலிடே அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி பசங்க, அத்தை பசங்க, அதுக்கப்புறம் மாமா வீட்டுல இருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ எல்லாருமே ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்றது எப்போதுமே வழக்கமான ஒன்னா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த சம்மர் ஹாலிடே எல்லாருமே வீட்டுல இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி நாங்க வந்து பண்ணியாச்சு. ஸோ சம்மர் பிளான் பண்ணி சம்மர்ல ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணி நாங்கள் வந்து சாப்பாடுலாம் தட புடலாம் வந்து மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு, எப்படி மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு கை உப்பள்ளி போட்டாங்க. மட்டனை விட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருந்தது, அதனால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா எடுத்து அதில் இருக்க பீஸ் எல்லாம் எடுத்து அதுக்கு தனியாக மசாலா போட்டு அதை தனியாக வந்து ஒரு கிரேவி மாதிரியும் இந்த சாதத்தை வந்து அதில் உப்பே இல்லாமல் ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட முடியுமா இப்படி நிறைய ட்ரை பண்ணி போதும். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆள் வச்சு சமைப்போமே தவிர நம்மளா களத்துல இறங்கி பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய கதைகள் இது மாதிரி இருக்கு, உங்களுக்கும் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0444466999. இப்போ உங்களுக்காக காதல் ஓவியம் படத்துல இருந்து பாட்டு கேட்டு அணிஞ்சிருங்க. ஹலோ எஃப்எம் 106.4 உடன்

0: Hi, this is
1: Rituraj Gaikwad. You are listening to Chennai Super Kings, an official radio partner.
2: Hello, and the proud partner is Super.
3: Hello, FM.
4: தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு
5: பல கற்கும் சில ஓ மெமரிஸ் சில புது மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்
6: நம்ம பவுன் தாய் படுக்கையில விழுந்ததுல இருந்து என்னத்தவோ சொல்ல துடிக்குதுப்பா
7: ஏண்டி பாட்டி சொல்லிக்கிறா
8: பேசுறதுக்காக ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா
9: பாட்டி என்ன சொல்ல வருதுன்னு நம்ம அக்காக்கு
10: தெரியும் சுரேஷ் சொல்லி அடிக்கு கால் பண்ணுங்க இது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு பதில சொல்லி ஸ்கோர் அனலைஸ் பண்ணி பணத்தை விலங்க
11: Sense from Suryadi. I Galact Insurance. Protect peace at your service. Airport Etihad. Beyond Borders. Connecting India to over 90 destinations. Cheering partner. SNJ 10,000 granulated sugar. Semmate. Semmate.
12: Na, dhikum ori naalidhar. Yenjum lidam, yeppodum ungalidam. In association with Chennai Sembakam K. Chinnathurayan Kovil, Aadigal Vangi, Malaysia-vukku Parakalam, Sogusu Kappalil, Midakal, Aswin Sweets and Snacks, Ilam Virumumu Vekalinil, Orumurai Payanpaduthiya Ennaiyai, Marubadiyum Payanpaduthuvathe Illai.
13: Ottukittu

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.
1: காற்றில் திரும்பும் நினைவில் கலந்த உங்கள் கதை ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை.
2: சொல்ல மறந்த கதையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ஜூடி. சோ இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்த சம்மர் ஹாலிடே. சம்மர் ஹாலிடே அப்படின்னாலே நம்மளால மறக்கவே முடியாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, அண்ட் ஸ்பெஷலி வந்து அங்க என்ன நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். சோ நான் எங்க சித்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல தான் மாங்காய் கிடைக்கும். சோ மாங்காய் பச்சடின்னு சொல்லி டார்ச்சல் பண்ணி நாங்க நிறைய மாங்காய் பச்சடி சாப்பிடுவோம், அதெல்லாம் மறக்கவே முடியாது. சோ இப்ப ஹரிஹரன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம் ஹரிஹரன்.
3: வணக்கம் ஹரிஹரன்.
2: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கேன்.
2: ஓகே.
3: ஆக
2: மொத்தம் நீங்க இந்த சம்மர் ஹாலிடேல வந்து, அதாவது ஸ்கூலுக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா 8 மணி ஸ்கூலுக்கு, 7:30 எந்திரிச்சு பக்கத்துல தானே கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டு. ஆனா அதே நேரம் ஹாலிடே டைம்ல நாம சீக்கிரமா எந்திரிக்கணும், அதே நேரத்துல டிவி பாக்கணும், ரேடியோ கேட்கணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு அந்த ஹாப்பினஸோட சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. தேங்க்யூ நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு. பட் நீங்க பேசினது சரியாவே எங்களுக்கு கேட்கல கொஞ்சம், அது எல்லாத்தையும் நானும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஓகே. சோ அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வேலைக்கு போகும்போது கூட நமக்கு வந்து இந்த காலையில் எந்திரிக்கணுமா? ஸோ அதனாலதான் வந்து நம்மளால ஒர்க் அப்படின்னு வரும்போது இல்ல ஸ்கூல் அப்படின்னு வரும்பொழுது நம்மளால சீக்கிரமா எந்திரிக்க முடியறதில்ல, மத்த நேரத்துல டக்குன்னு முழிச்சிடுறோமா. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட். ஸோ அதனால வந்து என்னால எல்லாமே முடியும் அப்படின்னு நம்பி தூங்கணும் அப்படின்னா காலைல சீக்கிரம் எந்திரிக்கலாம். ஓகே. சரி, தூங்குறத பத்தி இப்ப பேசலாம். நம்ம பேசுறது வந்து சம்மர் ஹாலிடே. ஸோ மறக்க முடியாத விடுமுறை கொண்டாட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்க நீங்க கால் பண்ணுங்க 0444 46 99 99. இப்போ நடிகன் படத்துல இருந்து பாட்டு.

0: ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு.
1: நம்ம ஹலோ எஃப்எம் 106.4 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விஜிபி மெரைன் கிங்டம் மால்தீவ்ஸ் இன் மெட்ராஸ். இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோவின் 146வது அண்ட் 147வது பிரம்மாண்ட கிளைகள் ஒரே நாடா சென் பொன்னேரி திருநெல்வேலியில் பாவூர் சத்திரம் மற்றும் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
2: நம்ம ஹலோமில் அன்பென்றாலே அம்மா அன்னை கொண்டாட்டம்.
3: உயர்த்திய சாதனை அன்னையர்கள் பங்கேற்கள் தங்களாக ஊத்திய அன்னுடன் பிரபலங்களும் கலந்து கொண்டு பேசும் கலகலப்பான கலந்துரையாடல்கள் மற்றும் வாழ்த்துக்கள்.
4: ஒரு முறை என்ன பாரம்மா.
2: May 9 சனிக்கிழமை நாள் முழுவதும் அன்பென்றாலே அம்மா அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஹலோ எஃப்எம்
5: சொல்ல மறந்த கதை. இந்த ஒரு மணி நேரத்தை இணைந்து வழங்குவோர் டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலேயே மிக மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஸ்ரீ கன்னியக பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலனி ஹைகோர்ட் பாரிஸ். குறைந்த மின் செலவு, நிறைந்த தண்ணீர், சிறந்த சேவைக்கு வெஸ்டர்ன் பம்ப்ஸ் மற்றும்
6: சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும்.
7: 49 வருடங்களாய் சக்தி மசாலா.
8: ஹலோ எஃப்எம் இல் சொல்ல மறந்த கதை.
9: எத்தின் எதிரொலி சொல்ல மறந்த கதை.
10: சொல்ல மறந்த கதை.
11: 10:41 ஆகுது. ஹலோ எஃப்எம் 106.4 சொல்ல மறந்த கதையில இன்னைக்கு நாம இந்த சம்மர் வெக்கேஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பொதுவாக என்னுடைய சம்மர் வெக்கேஷன் எப்படி இருக்கும்னா, அட்லீஸ்ட் அழுத அடம் பண்ணி அந்த எப்படி சொல்றது அந்த எக்ஸ்ட்ரா எப்படி சொல்லுவாங்களே, அட்லீஸ்ட் கிளாஸ் அது அந்த ஆன் பண்றதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கா கத்துக்கிறதுக்காவது நான் போவேன் அது ஒரு தெரியலன்னு கூட அட்லீஸ்ட் தெரிஞ்சுன்னு போய் கத்துப்பேன். ஸோ இந்த சம்மர் ஹாலிடே அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டேன். இப்போ விஜய்